கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் நூற்று

நூற்றாண்டு சுமார் 102 தசமிட்டால் வரிசையில் வசந்தத்தின் சந்தசாரல் நிகழ்ச்சி இருந்திருக்கிறோம். இனிமையான காலை நேரம் வணக்கம் சொல்லி கொஞ்சம் தரப்பிலை மேற்பிரிவில் இருந்து துரைராஜ், மகாலட்சுமி, துலக்ஷன், துவாஷினி, பிரவீனா ஆகியோரையும் நிகழ்ச்சி உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு நின்றுள்ளேன் சொல்லி கருங்காலிச்சோலிலிருந்து மில்டன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி, நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள் சொல்லி குறிஞ்சாங்கேனி அசுர்தீன், நூர்ஜகான், அன்பர், ரிகா, ஸ்ரீகாந்த், ஸ்ரீயா குட்டியும் நிகழ்ச்சி நடந்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி, எப்படி இருக்கீங்க? என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண பந்தங்கள் ஈடுபடும் அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி அருந்தாங்கிலிருந்து ஐயப்பன் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான இனிய காலை நேர வணக்கம் சொல்லி அக்கறை பற்ற பொப்டைலஸ் நிஷார் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம், இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி நீர்கொழும்புலிருந்து பஞ்சலிங்கம் நிகழ்ச்சி இருந்திருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதுளை பதுலையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. அன்பான கால் நேர வணக்கம் வாழ்த்துக்களும் சொல்லி. மற்றும் ஆயக்கா, அன்பான இனி கால் நேர வணக்கம், அன்பு மனைவி மகேஷ், மகள் காயத்ரி, சுஜி, துர்கா, ரூபி, நிதுக்ஷன், சிந்துஷா மற்றும் உறவுகளையும் வசந்தம் சொந்தங்களுக்காகவும் நல்ல பாடல் ஒன்று தாருங்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பிளத்கோப்பிட்டியிலிருந்து இளங்கோன் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு உறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

மயிலின் பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8

சந்தோஷாரல் நிகழ்ச்சியுடன் இருக்கிற ஏராளமான உறவுகளும் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேரம் வணக்கம் சதை மாவட்டத்திலிருந்து நிஷா நிகழ்ச்சியிருந்து இருக்கிறாங்க. ஹாய்மா, அருமையான சந்தோஷமான காலை பொழுது வணக்கம். நானும் நிகழ்ச்சியோட சொல்லி வேல்சாமி நிகழ்ச்சியுடன் இருக்கிறாங்க. அன்பான காலை நேரம் வணக்கம் சொல்லி ட்ரீம்ஸான் நிகழ்ச்சியுடன் இருக்கிறாங்க. இனிமையான காலை நேரம் வணக்கம் சகோதரி சொல்லி புவனேஸ்வரன் மங்கியரசியும் நிகழ்ச்சியுடன் இருக்கிறாங்க. சகோதரிக்கு இனிமையான காலை வணக்கம் சொல்லி முத்துகிருஷ்ணன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் இனிமையான காலை நீர் வணக்கம் சொல்லி கெஹர்வல்ல தோட்டம் தர்ணைகளிலிருந்து ஜீவா நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. இனி காலை வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் சொல்லி கழுதாவளையிலிருந்து சுந்தரம் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அம்மன்புரம் செங்கலடி சுரேஷ், அன்பான காலை நீர் வணக்கம். அம்மா தவமணி, தயாலினி, சாருஷன், பங்குடாவளி, அழகு சுந்தரம் ஐயா, செங்கலடி ஸ்ரீமுருகன் மற்றும் கல்முனையிலிருந்து அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் தாருங்கள் சொல்லியிருக்காங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கம் சிஸ்டர், நலமா நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி மாளிகவத்து சந்திரகுஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் முகநூல நண்பர்களுக்கும் அன்பான காலை நேர வணக்கம் சொல்லியிருக்காங்க. பூனாக்கள்ல இருந்து ஜெயசுதாஸ் மற்றும் மாயக்கா, இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ஹட்டன்ல இருந்து நவீன் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கங்களோட ரசலகம குசலராஜாவும் நிகழ்ச்சி இருந்திருக்கிறாங்க. இனி இது கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

அன்பான காணினர் வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி வெள்ளாங்கல் தோட்டத்திலிருந்து நிமல்குமார் எங்களையும் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொள்ளுங்கள் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. அன்பான காணினர் வணக்கம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைத்து உறவுகளுக்கும் நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்க வேண்டும் என பிரார்த்திக்கிறதா? தொண்டமனாரிலிருந்து செல்வ சன்னிதி சுதன் நிகழ்ச்சியிருந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லி வெள்ளவத்திலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியிருந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான வணக்கம் நாங்களும் நிகழ்ச்சியோட சொல்லி ராஜா நிகழ்ச்சியிருந்திருக்கிறாங்க. வணக்கம் இனி காலை வணக்கம் உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்ரீ ஸ்ரூபி, நான் பருத்திச்சிறையிலிருந்து. அருள்மொழி எல்லோருக்கும் அன்பான வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியிருந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கமும் சொல்லி ஹனு நிகழ்ச்சியிருந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. மற்றும் ஹாய் அன்பான காலை நேர வணக்கம், இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி இந்துகளிலிருந்து அரசு நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, நிகழ்ச்சியில் பாடல்கள்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி எட்டாம் தொட்டிலிருந்து அஷா நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. மற்றும் காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சகோதரி சொல்லி முருகன் தென்காசியிலிருந்து நிகழ்ச்சி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

0: 2.6
1: பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு.

0: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் செய்தி பார்வை.
1: வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகுந்த 102.6 102.8 அலைவரிசையினோடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று மே மாதம் 17ஆம் தேதி தேசிய நாளிடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு எழுந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக நேற்று தினம் அறிவிக்கப்பட்ட முக்கியமான அறிவிப்புகள் தொடர்பான செய்திதான் பிரதானமாக இருக்கிறது. வாகன இறக்குமதிக்கு 50% மேலதிக வரி அறவிடுவதற்கு நிதியமைச்சு தீர்மானித்திருக்கிறது. நேற்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. எனவே இந்த வரி அதிகரிப்பானது தற்காலிகமானது. எனவே சாதாரண வாகனங்கள் விலைகளில் மாற்றங்கள் ஏற்படாது என்பதாகத்தான் அரசாங்க தரப்பில் நேற்று தினம் தெளிவுபடுத்தப்பட்டது. அரசு தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அனில் ஜாயந்த் பெர்னாண்டோ அவர்கள் இந்த விடயங்களை தெளிவுபடுத்தியிருந்தார். அத்தொடர்பான விடயங்கள் குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதேபோல் அரசாங்கத்தினுடைய இந்த மேலதிக வரி அறவிடுவதற்கான இந்த நடவடிக்கையானது உண்மையில் பொருளாதார ரீதியில் பாராட்டத்தக்க விடயம் என்பதாக முன்னாள் நிதியமைச்சர் அலி சப்ரி அவர்களும் அத்தொடர்பான விடயத்துக்கு வரவேற்பை வெளியிட்டிருப்பதான செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதற்கான அது குறித்து விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதேபோல உலக அளவில் இப்போது எரிபொருள் விலை அதிகரிப்பை காட்டுகிறது என்பதாக செய்தி ஒன்றும் இன்றைய முக்கியமான செய்திகளாக இருப்பதற்கான குறிப்பாக இந்த எரிபொருள் இறக்குமதிக்கான செலவு இப்போது 5 மடங்காக அதிகரிப்பது இதற்கு முக்கியமான காரணம் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்ற விவகாரங்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். இதேபோல பொருளாதார விவகாரங்கள் தொடர்பாக முக்கியமான ஒரு புதிய அமைச்சொன்றை உருவாக்கி எதிர்கட்சியிலிருந்து ஒருவர் அந்த அமைச்சு பதவியிலிருந்து அமர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக அரசாங்கம் மட்ட தகவல்களை மேற்கோள் காட்டி ஒரு செய்தி வெளியாகிறது. ஏற்கனவே அர்ஷடி சில்வா தொடர்பான கருத்துக்கள் வெளியாகிக் கொண்டிருக்கும் நிலையில்தான் இந்த விவகாரம் முக்கியமாக இருப்பதை காணலாம். இருந்த போதிலும் ஐக்கிய மக்கள் சக்தி எங்களிருந்து எவரும் எவ்வாறு செல்வதற்கான வாய்ப்பு இல்லை என்பதாக தெரிவிக்கின்ற போதிலும் அரசாங்க தரப்பிலும் நாங்களும் யாரையும் கடன் வாங்க வேண்டிய அவசியத்தில் இல்லை என்பதான தெரிவித்த விவகாரம். ஆனாலும் பொருளாதார ரீதியாக எங்களுக்கு உதவி ஒத்தாசை புரிவதற்கு யாராவது விரும்பினால் அதற்கான விடயங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக அரசாங்க தரப்பு தெரிவித்த விவகாரங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே அந்த விவகாரம் குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதே போல டின் இலக்கம் இல்லை என்றால் உங்களுக்கு இனிவரும் காலங்களில் சட்டம் பாயும் என்பதான விடயத்தை ஞாபகப்படுத்துகின்ற செய்தி ஒன்று இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல மாகாண சபை தேர்தல் தொடர்பான விவகாரம் குறித்தும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகள் வந்திருக்கின்றன. அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதேபோல நேற்று முன்தினம் அதிகாலை இடம்பெற்ற வனவாசல ரயில் விபத்து தொடர்பான விடயங்கள் குறித்து முக்கியமாக இருப்பதை காணலாம். அங்கு இந்த விபத்துக்கு காரணமாக இருந்த இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தண்டவாளத்தினுடைய ஆணிகளை கலட்டிய காரணமாகத்தான் இந்த விபத்து இடம்பெற்றிருப்பதான ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரிய வந்திருக்கிறது. அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். சீரற்ற வானிலை காரணமாக 4300 அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்தும் 12 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அனைத்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இதே போல தமிழக முதலமைச்சர் இந்த மீனவ பிரச்சனை தொடர்பான விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தைக்கு வரவேண்டும் என்பதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஒரு தகவலை முன்வைத்திருக்கிறார். அதே போல அவர் கச்சத்தீவுக்கான விஜயம் ஒன்று மேற்கொள்ளப் போவதான ஒரு தகவலும் இன்று தினம் இந்திய ஊடகங்களை மேற்கோள் காட்டி வெளியாகியிருப்பதை காணலாம். அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நாளை இடம்பெறவிருக்கிறது. அதே போல இதுவரும் 19ஆம் தேதி 17வது ராணுவ வீரர்கள் தினமும் இடம்பெறவிருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதனை தவிர இன்னும் பல முக்கியமான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவை குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். முதலாவதாக இன்று தினம் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக வந்திருக்கின்ற இந்த வாகன இறக்குமதி வரி தொடர்பான உரையும் கொடுத்து நாங்கள் பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, வாகன இறக்குமதிக்கு 50% மேலதிக வரி நிதி அமைச்சால் விசேட வர்த்தமானி வெளியீடு என்பதாக இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் குறிப்பிட்ட வகை மோட்டார் வாகனங்களுக்கான சுங்க இறக்குமதி வரியின் மீது தற்காலிகமாக 50% மேலதிக கட்டணத்தை விதிப்பதற்கு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்கமால் வெளியிடப்பட்டுள்ள 2026 5ஆம் மாதம் 15ஆம் தேதி இடப்பட்ட அதிவிசேட வர்த்தமான அறிவித்தலில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. என வெளியிடப்பட்டுள்ள குறித்த வர்த்தமான அறிவித்தலுக்கு அமைய இப்புதிய வரி விதிப்பு முறை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் அமல்படுத்தப்பட உள்ளது. அடுத்த 3 மாதத்திற்கு இது அமலில் இருக்கும் என்பதாகத்தான் இப்போது அறிவிக்கப்பட்டிருந்த விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காணலாம். எனவே இந்த 1988 ஆண்டின் 83 இலக்க சட்டத்தினால் திருத்தப்பட்ட சுங்க கட்டளை சட்டத்தின் 10A பிரிவில் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 50% மேலதிக கட்டணமானது பொதுவான மற்றும் முன்னுரிமை இறக்குமதி வரி அடிப்படைகள் இரண்டுக்குமே பொருந்தும் என நிதியமைச்சு உறுதிப்படுத்தியிருக்கிறது. அதற்கமயம் 10 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களை ஏற்றிச் செல்லக்கூடிய பொது போக்குவரத்து வாகனங்கள், மோட்டார் கார்கள், ஸ்டேஷன் வேன்கள், பந்தய கார்கள், ஆம்புலன்ஸ்கள், சிறைச்சாலை வண்டிகள், பிரேத வாகனங்கள், நடமாடும் வீடுகள் மற்றும் கோல்ஃப் கார்கள் உள்ளிட்ட பரந்தளவிலான வாகனங்களுக்கு இந்த மேலதிக கட்டணம் விதிக்கப்படவிருக்கின்றது. இந்த ஒழுங்குமுறையானது சிலிண்டர் திறன், என்ஜின் உந்துவிசை வகை மற்றும் வாகனத்தின் பழமை ஆகியவற்றின் அடிப்படையிலான தொழில்நுட்ப வகைப்பாடுகளின் கீழ் வரும் அனைத்து வாகனங்களுக்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் இந்த புதிய வரி விதிப்பினால் வாகன இறக்குமதியாளர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும் வகையில் சலுகையொன்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி மோட்டார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக 2026 மே 15 அன்றோ அல்லது அதற்கு முன்னரோ திறக்கப்பட்ட கடன் கடிதங்களுக்கு இந்த புதிய 50% மேலதிக வரி கட்டணம் பொருந்தாது என நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு மேலும் தெரிவித்திருக்கிறது என்பதும் முக்கியமான செய்தி. எனவே இந்த திகதிக்கு முன்னரோ அந்த திகதியிலோ கடன் பத்திரம் திறக்கப்பட்டிருந்தால் அந்த வாகனங்களுக்கு இந்த விடயம் அமலுக்கு வராது என்பதாகத்தான் நிதியமைச்சர் அறிவித்திருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக நேற்று தினம் நிதியமைச்சு விசாரணமான ஒரு ஊடக சந்திப்பை நடாத்தியிருந்தது. அதன் போது அமைச்சர் அனிதாந்த பெர்னாண்டோ அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காலம் இன்றைய வேற கேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. வரி அதிகரிப்பு தற்காலிகமானது, சாதாரண வாகனங்கள் விலைகளில் மாற்றமில்லை அரசாங்கம் என்பதாக அந்த செய்திக்கு வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சமூக ஊடகங்கள் மூலம் பரப்பப்படும் வதந்திகளால் டொலரின் பெறுமதிக்கு ஏற்படும் கூடுதல் அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு தேவையான டொலர் இருப்புகளை பாதுகாப்பதற்காகவே தனிப்பட்ட பயன்பாட்டுக்கான வாகன இறக்குமதிக்கான தீர்வை கட்டணம் தற்காலிகமாக 3 மாத காலத்துக்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் சாதாரண மக்கள் பயன்படுத்தும் மோட்டார் சைக்கிள்கள், முச்சக்கர வண்டிகள் மற்றும் வாழ்வாதார தொழில் வாகனங்களுக்கு இந்த வரி அதிகரிப்பு எவ்வகையிலும் பொருந்தாது என்று தொழில் அமைச்சரும் நிதி திட்டம் பிரதி அமைச்சருமான அனில் ஜாயந்த பெர்னாண்டோ அவர்கள் நேற்றைய தினம் இந்த ஊடகத்தில் விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். அதன்போது அவர் பல விடயங்களை தெரிவித்தார். வாகன இறக்குமதிக்கான மேலதிக வரி அறிவிப்பு பற்றிய செய்தி சமூகத்தில் தவறான முறையில் பரவப்பட்டு வருகிறது. பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் போது இறக்குமதிக்கான தேவை அதிகரிப்பது இயல்பானது. தற்போதைய சூழ்நிலையில் நாம் பொருளாதாரத்தை மீண்டும் சிறப்படுத்தி நடுத்தர கால பொருளாதார இலக்குகளை நோக்கி முன்னோக்கி செல்லும் ஒரு தருணத்தில் படிப்படியாக எமது இருப்புகளை கட்டியெழுப்புவது அவசியமாகிறது. அதேபோன்று இறக்குமதிகளை சரியான முறையில் சந்தைக்கு கொண்டு வந்து வணிக நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்ல வேண்டிய விடயமும் இருக்கிறது. பொருளாதார ஸ்திரத்தன்மையை நோக்கி நாம் பயணிக்கும் போது எமது கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட மற்றும் எமது கொள்கைகளுக்கு வெளியேயான 2 பிரதான காரணிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தின. முதலாவது அண்மையில் ஏற்பட்ட தித்வா சூறாவளி நிலைமையாகும். எனினும் அந்த சந்தர்ப்பத்தில் நாம் உடனடியாக தலையிட்டு நாம் சேமித்து வைத்திருந்த நிதியை பயன்படுத்தி மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்கி அந்த நிலைமையை மிக விரைவாக கையாண்டோம். இரண்டாவது காரணி உலகப்போர் சூழல் காரணமாக ஏற்பட்ட உலகளாவிய நிலையாகும். இதனால் எரிபொருள் விலை உயர்வு, கடல்வழி போக்குவரத்து கட்டணங்கள் மற்றும் காப்புறுதி கட்டணங்கள் அதிகரித்ததன் காரணமாக இறக்குமதி செய்யப்படும் உர வகைகள் உள்ளிட்ட பொருட்களின் விலைகள் அதிகரித்தன. இது எம்மால் தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்த போதிலும் அதனை மிக விரைவாக கையாள்வதற்கு நாம் தலையிட்டிருக்கின்றோம். இதன் விளைவாகவே இலங்கையின் இந்த நிதியியல் முகாமைத்துவ தலையீடு மிகவும் பாராட்டத்தக்கது என சர்வதேச நாணயத்தின் அதிகாரி ஒருவர் அண்மையை நேர்காணலில் குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறான நிலையில் நாட்டில் டொலரின் பெறுமதி அதிகரிக்கப் போகிறது, இறக்குமதிகள் தடை செய்யப்பட போகிறது என சமூக ஊடகங்கள் மூலம் தேவையற்ற பயமும் சந்தேகம் உருவாக்கப்பட்டு வருகிறது. அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும் செய்திகளை தவிர சமூக ஊடகங்களில் பரவும் இவ்வாறான வதந்திகளை நம்ப வேண்டாம். எந்த ஒரு வகையிலும் இறக்குமதிகளை தடை செய்யவோ அல்லது

ரீதியான தீர்மானங்களை எடுக்க வேண்டியிருக்கிறது. உக்ரைன் போர் ஆரம்பமான போது நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் மக்கள் நீண்ட வரிசைகளை உருவாக்கினார்கள். எமக்கு தேவையான எரிபொருள் இருப்புகள் பல மாதங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. சிக்கனமாக பயன்படுத்தினால் எவ்வித தட்டுப்பாடும் வராது என நாம் தெளிவாக கூறிய போதிலும் மக்கள் தேவையற்ற பயத்தினால் தேவையை இருமடங்காக அதிகரித்து செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்கினார்கள். ஒருபுறம் ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் அதனை ஒரு முகாமைத்துவ கொள்கையின் மூலம் கட்டுப்படுத்தி தற்போது எரிபொருள் தேவையை சீராக்கி இருக்கின்றோம். தற்போது எமக்கு முன்னால் உள்ள சவால் என்னவெனில், கடந்த 2 மாதங்களில் இறக்குமதிக்காக மாதத்துக்கு 2 பில்லியன் டாலருக்கும் அதிக தொகை செலவிடப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதிக்கான கடன் கடிதங்கள் மிக வேகமாக திறக்கப்பட்டு வருகின்றன. நாட்டில் அந்த அளவுக்கு வாகனங்களுக்கான உண்மையான தேவை இருக்கிறதா என்பதை விட இறக்குமதி தடை செய்யப்பட போகிறது என்ற தேவையற்ற பயத்தின் காரணமாகவே இவ்வாறு பலரும் அவசரமாக கடன் கடிதங்களை திறக்கின்றார்கள். இதன் காரணமாகவே அரசாங்கம் ஒரு முக்கிய முடிவை எடுத்தது. இந்த தகவல் முன்கூட்டியே யாருக்கும் கசியாதவாறு நேற்றிரவு பொது அறிவிப்பாக வெளியிடப்பட்டது. இதனால் எவரும் இந்த தகவலை முன்கூட்டியே பயன்படுத்தி தேவையற்ற லாபங்களை பெற வாய்ப்பில்லாமல் போனது. அரசாங்கம் தனது பொறுப்பை சரியாக நிறைவேற்றியிருக்கிறது. அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் என்னவெனில், தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான தீர்வை கட்டணத்தை 3 மாத காலத்திற்கு மாத்திரம் அதிகரிப்பது ஆகும். இதன் நோக்கம் வாகனங்களின் விலையை அதிகரிப்பது அல்ல. உங்களால் இயலுமாயின் இந்த 3 மாத காலத்திற்குள் தனிப்பட்ட வாகனங்கள் வாங்குவதை தற்காலிகமாக தள்ளி போடுங்கள் என்ற செய்தியை மக்களுக்கு வழங்குவதே ஆகும். நாம் வாகன இறக்குமதியை முற்றாக தடை செய்வது செய்திருந்தால் அத்தியாவசிய தேவை உள்ளவர்கள் கூட வாகனங்களை பெற முடியாமல் போயிருக்கும். எனவே அத்தியாவசிய தேவை உள்ளவர்கள் அதிக விலை கொடுத்தாவது அதனை பெறுவதற்கு அனுமதித்து, அதே நேரம் தேவையற்ற டொலர் நெருக்கடி ஏற்படுவதை தடுப்பதற்கான ஒரு நிதியியல் முகாமைத்துவ முறைமையே இதுவாகும். தற்போது வாகன இறக்குமதிக்கான தீர்வை கட்டணம் 130% காணப்படுகிறது. இதில் 150% மேலதிக கட்டணம் விதிக்கப்படும் போது அது 130%-ல் 150% ஆகும். அதாவது ஒட்டுமொத்த 115% மாத்திரமே அதிகரிக்கிறது. ஆனால் 150%-ஆல் வாகனங்களுக்கான வரி அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே வாகனங்களின் விலை 150%-ஆல் உயரும் என சிலர் திட்டமிட்டு பொய் பிரச்சாரங்களை செய்கிறார்கள். சந்தையில் அவ்வாறு விலை அதிகரிக்காது. இந்த அதிகரிப்பு என்பது தனது தனிப்பட்ட பயன்பாட்டுக்கான வாகன இறக்குமதியை 3 மாத காலத்துக்கு தள்ளிப்போட முடியாமல் இந்த அவசர காலப்பகுதியிலும் வாகனங்களை இறக்குமதி செய்பவர்களுக்கு மட்டுமே பாதிப்பு ஏற்படுத்தும். எனவே இது பொதுவான சந்தை விலையில் எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். வாகன விலை 150%-ஆல் உயரப்போகிறது. எனவே உடனடியாக வாகனங்களை வாங்க வேண்டும் என சந்தையில் வியாபாரிகள் மேற்கொள்ளும் தந்திரங்களை நம்பி மக்கள் ஏமாற வேண்டாம். ஒரு சமூகத்தை சரியான பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டுமாயின் நாம் அனைவரும் கூட்டு பொறுப்புடனும் நெகிழ்வுத்தன்மையுடனும் ஒத்துழைப்புடனும் செயல்பட வேண்டும். அதை விடுத்து இவ்வாறான சூழ்நிலைகளை பயன்படுத்தி சுயலாபம் பெற முயன்றால் சமூக மாற்றத்தில் சிக்கல்கள் ஏற்படும். எனவே சந்தையில் தற்போதுள்ள வாகனங்களின் விலைகளை அதிகரிக்க வேண்டிய எவ்வித அவசியமும் இல்லை என்பதை பொதுமக்களுக்கு கூறிக்கொள்கின்றோம். ஏனெனில் இந்த நடவடிக்கை 3 மாதங்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும். அதேபோன்று மே மாதம் 15-ஆம் தேதி வரை வங்கிகளில் கடன் கடிதங்களை திறந்துள்ள நபர்களுக்கு இந்த வரி அதிகரிப்பு பொருந்தாது. அந்த கடன் கடிதங்கள் மூலம் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் நாட்டுக்கு வந்து சேர 1 மாதமோ 2 மாதங்களோ அல்லது 3 மாதங்களோ எடுத்தாலும் அவற்றுக்கு முன்னர் இருந்த பழைய வரி வீதங்களை பொருந்தும். மே 15-ஆம் தேதிக்கு பின்னர் திறக்கப்படும் புதிய கடன் கடிதங்களுக்கு மட்டுமே இந்த புதிய வரி வீதம் பொருந்தும். எனவே இந்த தீர்மானம் 2 முக்கிய காரணங்களுக்காக எடுக்கப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, சமூகத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள தேவையற்ற பதற்றத்தினால் வெளிநாட்டு நாணய மாற்று விகிதத்திற்கு ஏற்படும் கூடுதல் அழுத்தத்தை கட்டுப்படுத்துவது. 2வது, தேவையற்ற இறக்குமதிகளை குறிப்பாக வாகன இறக்குமதிகளை குறுகிய காலத்திற்கு கட்டுப்படுத்தி நிதியியல் முகாமைத்துவத்தின் மூலம் நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு தேவையான டொலர் இருப்புகளை பாதுகாப்பதாகும். மேலும் இந்த வரி அதிகரிப்பானது சாதாரண மக்கள் பயன்படுத்தும் சிறிய ரக வாகனங்களான மோட்டார் சைக்கிள்கள், முச்சக்கர வண்டிகள் மற்றும் வாழ்வாதார தொழிலுக்கு பயன்படுத்தப்படும் எந்த ஒரு வாகனத்துக்கும் பொருந்தாது. மிகவும் அறிவியல் பூர்வமாக சிந்தித்து எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானமாகும் என்பதாகவும் நேற்று தினம் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ அவர்கள் நடத்திய ஊடக சந்திப்பில் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அரசாங்கத்தினுடைய இந்த காலப்பகுதியில் எடுக்கப்பட்ட தீர்மானம் மிக முக்கியமான தீர்மானம் என்பதாக முன்னாள் நிதியமைச்சர் அலி சப்ரி அவர்கள் தெரிவித்த விடயங்களும் முக்கியமான செய்தியாக இன்றைய பத்திரிகை வந்திருப்பதை காணலாம். வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது.
அரசின் மேலதிக வரி விதிப்பு

தீர்மானத்துக்கு வரவேற்பு முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி தெரிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் பார்க்கலாம். உலகளாவிய நிச்சயமற்ற தன்மை மற்றும் வெளிப்புற அழுத்தங்கள் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் வாகன இறக்குமதிக்கான 50% மேலதிக கட்டணத்தை விதிப்பதற்கு அரசாங்கத்தின் முடிவு இலங்கையின் அந்நிய செலாவணி இருப்பை பாதுகாக்க உதவும் ஒரு விவேகமான நடவடிக்கையாகும் என முன்னாள் நிதியமைச்சர் அலி சப்ரி தெரிவித்திருக்கிறார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்தில் இதுகுறித்து அவர் பதிவிட்டு இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் கணித்த மற்றும் எதிர்பார்த்ததை விடவும் தற்போதைய போர் நீண்ட காலம் நீடிக்கக்கூடும் என்று நான் எப்போதும் நினைத்தேன். அதனால்தான் போர் தொடங்கிய முதல் நாளிலிருந்தே இவ்வாறான பொருளாதார பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து நான் தொடர்ச்சியாக கூறி வருகின்றேன். அதேபோல் 2026 மே மாதம் 15 அன்றோ அல்லது அதற்கு முன்னரோ திறக்கப்பட்ட கடன் கடிதங்களுக்கு விலக்களிப்பதில் வழங்கப்பட்டுள்ள தெளிவு மிக முக்கியமானது. அது ஒரு விவேகமான மற்றும் நியாயமான பாதுகாப்பாகும். இது தேவையற்ற நிச்சயமற்ற தன்மையை தவிர்ப்பு ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள இறக்குமதியாளர்களை மேலும் கஷ்டங்கள் மற்றும் தன்னிச்சையான நிர்வாக சிரமங்களிலிருந்து பாதுகாக்கிறது. நெருக்கடியான காலங்களில் கொள்கையைப் போலவே அதை செயல்படுத்துவதிலும் உள்ள தெளிவும் நியாயத்தையும் மிக முக்கியமானவையாகும். எனவே இலங்கையின் பொருளாதார மீட்சியானது உலகளாவிய சிரமற்ற தன்மைக்கு குறிப்பாக வலுசக்தி சந்தையில் மற்றும் விநியோக சங்கிலிகளை சீர்குலைக்கும் மோதல்களினால் பெரிதும் பாதிக்கக்கூடியதாகவே உள்ளது. நம்மை போன்ற சிறிய மற்றும் இறக்குமதி சந்தை சார்ந்திருக்கும் பொருளாதாரங்கள் போர்கள் மற்றும் புவிசார் அரசியல் மோதல்களுக்கு பெரும் விலையை கொடுக்க வேண்டியிருக்கிறது. இதனால்தான் இலங்கையும் அது போன்றதொரு ஒத்த எண்ணம் கொண்ட பிற நாடுகளும் மோதல்களில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினரையும் ஆக்கிரமிப்புகளுக்கு பதிலாக அமைதியான பேச்சுவார்த்தைகள் மற்றும் ராஜதந்திரம் மூலம் தீர்வுகளை காண தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும். போரின் பொருளாதார மற்றும் மனித ரீதியான சுமையினை பெரும்பாலும் பாதிக்கக்கூடிய நாடுகளில் உள்ள சாதாரண மக்களை மிக கொடூரமாக அனுபவிக்க வேண்டியிருக்கிறது என்பதாகவும் அலி சப்ரி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த காலத்தில் அரசாங்கம் எடுத்திருக்கின்ற இந்த தீர்மானம் சிறந்த தீர்மானம் என்பதாகத்தான் முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி அவர்கள் பாராட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் வாகனத்தோடு தொடர்புடைய இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. தினசரி புதிதாக வீதிக்கு வரும் 1826 வாகனங்கள் என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றிருக்கிறது. தினமும் 1826 வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டு வீதிக்கு வருவதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே இதன் மூலம் 1213 வாகனங்கள் இருசக்கர வாகனங்களாகவும் 386 வாகனங்கள் மோட்டார் வாகனங்கள் என்பதாக அந்த தகவல்கள் தெரிவிப்பதாகவும், எனவே திணைக்களத்தில் திணைக்கள வேலை தினங்களில் மணித்தியாலத்தில் 210 இருசக்கர வாகனங்களும் 67 மோட்டார் வாகனங்களும் பதிவு செய்யப்படுகின்றன என்பது முக்கியமான செய்தி. தற்போது அதிகரித்த அளவில் மின்சார வாகனங்கள் பதிவு செய்யப்படுகின்றன. இவ்வாண்டின் முதல் 3 மாதங்களில் 15488 மின்சார வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த மார்ச் மாதத்தில் மட்டும் 8124 மின்சார வாகனங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தினசரி சுமார் 370 மின் வாகனங்கள் பதிவு செய்யப்படுகின்றன. கடந்த ஜனவரியில் 55237 வாகனங்களும் பிப்ரவரி மாதத்தில் 51613 வாகனங்களும் மார்ச்சில் 57518 வாகனங்களும் பதிவாகியுள்ளதாக திணைக்களம் தெரிவிக்கிறது என்பதாகவும் அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயங்கள் ஒருபுறம் இருக்க இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை பிரதான தலைப்பாக இன்னும் ஒரு தகவலை கொண்டு வந்திருக்கிறது. உலகெங்கும் அதிகரித்து செல்லும் எண்ணெய் விலை, எரிபொருள் இறக்குமதிக்கான செலவு 5 மடங்காக உயர்வு என்பதாக பிரதான தலைப்புச் செய்தியை தருகிறது இன்றைய தினகரன் பத்திரிகை. மத்திய கிழக்கில் தொடரும் போர் பதற்ற சூழல், ஹோமோஸ் நீரிணையில் போக்குவரத்து தடை என்பவற்றால் உலகெங்கும் மசக எண்ணெய் விலை வேகமாக அதிகரித்து செல்வதாகவும், இன்றைய டீசல் மற்றும் பெட்ரோல் விலைகள் எதிர்வரும் மாதங்களில் மேலும் அதிகரிப்பதற்கான சாத்தியங்களே தென்படுவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் எதிர்வு கூறியிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. கடந்த 4 வருடங்களின் பின்னர் இந்தியா தற்போது எண்ணெய் விலையை 3% அதிகரித்திருக்கிறது. இதன் பிரகாரம் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 97.77 இந்திய ரூபாவாகவும், 1 லிட்டர் டீசலின் விலை 90.67 இந்திய ரூபாவாகவும் அதிகரிக்கப்படுகிறது. எனவே இந்தியாவின் 90% பெட்ரோல் நிலையங்களை நடத்தும் இந்தியன் ஆயில், இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம் நிறுவனங்கள் இவ்விலை உயர்வை அறிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. பல உலக நாடுகள் எண்ணெய் விலையை அதிகரித்து வந்துள்ள நிலையில் விலை அதிகரிப்பை
மேற்கொள்ளாமல் இருந்த நிலையில் தான் இப்போது இந்தியாவும் இந்த விடயத்திற்குள் வந்திருப்பதாக அந்த செய்தி பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம். எனவே 70% இந்த விலை அதிகரிப்பு உயர்வதற்கிறது உலக நாடுகளில். இதே சமயம் வியட்நாம், ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகள் கடந்த ஏப்ரலில் 15% முதல் 50% வரை எண்ணெய் விலைகளை அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் எண்ணெய் இறக்குமதிக்காக அரசு மாதம் 100 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிட்டு வந்தது. இது தற்போது மாதம் 520 அமெரிக்க டாலர்களாக அதிகரித்து அரசுக்கு பாரிய சுமையை ஏற்படுத்தி இருக்கிறது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்திருக்கின்றது. எனவே எண்ணெய் இறக்குமதியில் அரசு டீசலின் பேரிலேயே அதிக நிதியை செலவிடுகிறது. எனவே பிப்ரவரி மாதம் டீசல் இறக்குமதிக்காக பெரல் ஒன்றுக்கு 88.8 அமெரிக்க டாலர்களை செலவிட்டிருக்கிறது அரசு. அதேபோல மார்ச் மாதத்தில் பெட்ரோல் ஒன்றுக்காக 191.7 அமெரிக்க டாலர்களை செலவிட்டிருக்கிறது. இவ்விலை ஏப்ரல் மாதம் பெரல் ஒன்றுக்கும் 199.7 அமெரிக்க டாலர் அதிகரித்தது. மே மாதம் டீசலின் விலையில் ஒரு தொய்வு காணப்பட்ட போதிலும் இம்மாத இறுதியில் டீசல் விலை மேலும் அதிகரிக்கும் என இந்தியா உட்பட சில நாடுகள் எதிர்பார்த்துள்ளன. டீசல் விலை உயர்வை பாவனையாளர்கள் மீது சுமத்துவதை தவிர்க்கும் வகையில் 1 லிட்டர் டீசலுக்கு 100 ரூபாயும் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 20 ரூபாயும் மானியமாக வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் ராஜகர்ணா தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே மாதம் ஒன்றுக்கு அரசு 57 பில்லியன் ரூபாயை டீசல் மானியமாக செலவிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. எனவே எண்ணெய் பாவனையை மக்கள் முடிந்தவரை குறைக்கும்படியும் வீட்டிலிருந்தே தொழிலை செய்யக்கூடியவர்கள் அவ்வாறே கடமைகளை செய்ய முன்வர வேண்டும் எனவும் இந்திய பிரதமர் மோடி இந்திய குடிமக்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்ற விடயத்தையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் பொருளாதார தொடர்புடைய இன்னும் ஒரு முக்கியமான தகவலும் வெளியாகிறது. அது தொடர்பான செய்தி ஒன்று இன்றைய லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்திகள் ஒன்றாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அது குறித்து நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்று லங்கா தீப பத்திரிகை இவ்வாறு தலைப்பிடுகிறது. ஆர்த்திகி அதான விபக்ஷே அயக்குட்டு அமாத்தி துரையாக் என்பதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகை பிரதான தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் பார்க்கலாம். அரசாங்கத்தின் நிதி ஒழுக்கத்தை சக்தி வலுவானதாக மாற்றுவதற்காக எதிர்க்கட்சியில் இருக்கின்ற தகமையுடன் கூடிய அரசியல்வாதிகளை அரசாங்கத்தோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என அதற்கான பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்று வருவதாக இன்றைய தினம் அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை காரணம். எனவே அதற்காக இந்த பொருளாதாரம் தொடர்பான விடயங்களை மேற்கொள்வதற்காக விசேடமான ஒரு அமைச்சு பதவி ஒன்றும் உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை ஆராய்ந்து வருவதாக நம்ப தகுந்த வட்டாரங்களை மேற்கோள் காட்டி அந்த செய்தி இன்றைய தினம் லங்கா தீபத்தில் இடம்பெற்றிருப்பதை காரணம். எனவே பொருளாதார ரீதியான பிரச்சனை இருக்கிறது. எனவே எதிர்த்தரப்பிலிருந்து யாராவது இதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு வருகை தரவாக இருந்தால் அவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக அரசாங்க தரப்பு தெரிவித்திருப்பதாக அமைச்சர் கிருஷாந்த் அவர்களும் தெரிவித்திருந்தார். இவ்வாறு இருக்க நாங்கள் அந்த அவ்வாறு வருகின்ற போது ஒரு விசேடமான ஒரு அமைச்சொன்றை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் அரசாங்க தரப்பில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக லங்கா தீப பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பிற்றதனை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்த போதிலும் இன்றைய லங்கா தீப பத்திரிகையில் மறுபுறம் இன்னும் ஒரு செய்தியும் இருக்கிறது. சஜபையின் கவுரூன் யன்னின் சஜவ மகாலேக்கம் ரஞ்சித் மது பண்டார் என்பதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகை தலைப்பிடுகிறது. எனவே இந்த பொருளாதார ரீதியாக இருக்கின்ற பிரச்சனையை தீர்ப்பு தொடர்பான விடயத்தில் அரசாங்க தரப்பில் எங்களுடைய தரப்பிலிருந்து யாராவது இணைந்து கொள்வதான ஒரு தகவல் இப்போது பேசுபொருளாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் எங்களுடைய கட்சியிலிருந்து எவரும் இந்த அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கைகளில் இணைந்து கொள்ள மாட்டார்கள் என்பதாக ரஞ்சித் மது பண்டார் தெரிவித்திருக்கிறார். எங்களிலிருந்து யாரும் அவ்வாறு செல்வதற்கான வாய்ப்பு இல்லை என்பதாகத்தான் ரஞ்சித் மது பண்டார் அவர்கள் தெரிவித்திருப்பதாக இன்றைய லங்கா தீப பத்திரிகை அந்த செய்தியை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணலாம். அதே போல இன்றைய லங்கா தீப பத்திரிகையில் இன்னும் ஒரு தலைப்பும் இருக்கிறது. மந்திரி வருண் பிலிபான் பரண செல்லம் அப்பிலங்கி சமந்த வித்யாரத் என்பதாக இன்னும் ஒரு தகவலும் லங்கா தீப பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியின் ஒரு அங்கமாக இருக்கிறது. எனவே பாராளுமன்ற உறுப்பினர்களது எம்பிக்களை வேறு இடத்திலிருந்து கொண்டு வருகின்ற பழைய விளையாட்டுகள் எங்களிடம் இல்லை என்பதாக அமைச்சர் சமந்த வித்யாரத் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்களை அரசாங்க எடுத்துக் கொள்வதற்கான வேலைத்திட்டங்கள் இருக்கிறதா என்பது தொடர்பில் பெருந்தோட்ட அமைச்சர்
சம்பந்த வித்யாரத்ன அவரிடம் விடவே போதான் அந்த விடயங்களை கூறியிருக்கிறார். அவ்வாறு நாங்கள் அதற்கான எந்த விதமான விளையாட்டுகளும் எங்களிடம் இல்லை. இருந்த போதிலும் இந்த பொருளாதார தொடர்பான விடயங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு ஆதரவளிக்க யாராவது இருந்தால் அவர்களுடைய ஒத்துழைப்பையும் அவர்களுடைய அறிவையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாகத்தான் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்தியாக இன்றைய லங்காதி பத்திரிகை இடம் எடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயங்கள் ஒருவருக்கு அண்மை காலமாக ஒரு பேசுபொருள் இருக்கிறது. குறிப்பாக அர்ஷடி சில்வா அவர்கள் தொடர்பான விடயங்கள் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அவர் அரசாங்கத்தோடு இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக பல்வேறு இடங்களிலும் பேசப்படுகிறது. குறிப்பாக அர்ஷடி சில்வாவுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கின்ற சஜித் தலைமையிலான ஒரு குழுவினருக்கும் இடையிலான முருகல் போக்கு தற்போது அதிகரித்து வருவதாகவும் ஒரு தகவலும் இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. எனவே அர்ஷடி சில்வா சில வேளைகளில் அவர் அந்த கட்சியில் முன்னிலைப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவ்வாறு தனக்கான வாய்ப்பு வழங்கப்படாவிட்டால் தான் சில முடிவுகள் போவதாக அர்ஷடி சில்வா தெரிவித்திருப்பதான விடயங்களை மேற்கோள் காட்டி பல செய்திகள் இப்போது சமூகத்தில் சமூக வலைதளங்களில் பரப்படுகிறது. எனவே அவ்வாறு இருக்க ஏற்கனவே கூறிய அந்த எதிர்கட்சியிலிருந்து ஒரு பொருளாதார வல்லுநர் அரசாங்கத்துடன் இணைய போகிறார், அவருக்கு ஒரு புதிய அமைச்சு பதவி வழங்கப்பட போகிற செய்திகளும் இவை மையப்படுத்திய வட்டமிட்ட செய்தியதாக தெரிந்தது. இருந்த போதிலும் அதுரபான விடயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலான ஒரு செய்தி இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் வந்திருக்கிறது. அரசாங்கத்தில் இணையும் அவசியம் எனக்கு இல்லை, நடுநுடனான சந்திப்பில் அர்ஷ உறுதி என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை மீண்டும் ஒரு பாரிய பொருளாதார நெருக்கடியை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக எச்சரிக்கை விடுத்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் பார்லமெண்ட் உறுப்பினர் அர்ஷடி சில்வா தற்போதைய அரசாங்கத்தில் இணைந்து பணியாற்றுவதற்கு தனக்கு எந்தவிதமான வாய்ப்புகளோ அல்லது தேவைகளோ இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேரில் சந்தித்து தற்போது நிலைமை குறித்து விரிவான விவரங்களை அவர் வழங்கியிருக்கின்றார். இந்த சந்திப்பின் போது சமகால அரசியல் விவகாரங்கள் மற்றும் எதிர்கால அரசியல் அகல் குறித்து இருவரும் நின்று நேரம் கலந்துரையாடியமை தேசிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது அமெரிக்கா உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்று மேற்கொண்டுள்ள அர்ஷடி சில்வா அங்கு மிக முக்கியமான உயர்மட்ட சந்திப்புகளில் கலந்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக உலக வங்கியின் தெற்காசிய பிராந்திய மூலோபாய பணிப்பாளர் நிக்கோல் கிளிங்கன் மற்றும் சர்வதேச நாணயத்தின் ஆசிய பசிபிக் திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளர் சோனாலி ஜெயின் சந்திரா மற்றும் இலங்கைக்கான திட்டப்பணிப்பாளர் இவான் பபகோவ்ஜியோ ஆகியோருடன் இவர் நடத்திய பேச்சுவார்த்தைகள் முக்கியத்துவமான பேச்சுவார்த்தைகளாக இருக்கின்றன. பொருளாதாரத்தை சிறப்படுத்துவதற்கு அப்பாற்பட்ட வளர்ச்சி பாதையை தற்போதுள்ள தடைகள் மற்றும் அவற்றுக்கான தொழில்நுட்ப ரீதியான தீர்வுகள் குறித்து சந்திப்புகளில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளன. இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்திக்குள்ளேயே அர்ஷடி சில்வாவுக்கு எதிராக ஒரு மறைமுக அரசியல் போர் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் கசிந்திருக்கின்றன. அவர் அரசாங்கத்தோடு இணையப் போவதாக திட்டமிட்டு படப்பப்படும் வதந்திகளுக்கு பின்னால் ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்களே இருப்பதாக கூறப்படுகிறது. முன்னதாக சகலரோடும் சிறந்த உறவுகளை பேணிய இரான் விக்ரமத்தமை இத்தகைய இக்கட்டான நிலைக்கு தள்ளியதும் கட்சியின் உட்பூசல்களே என்ற விமர்சனம் உள்ள நிலையில் கொழும்பு மாநகர சபை மேயர் பதவிக்கு இரானை நியமித்திருந்தால் தற்போதைய அரசியல் வரைபடம் மாறியிருக்கும் என ரணில் விக்ரமசிங்கவுடனான சந்திப்பின் போது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பியதும் அர்ஷடி சில்வா மீண்டும் ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க உள்ளதாக தெரிவித்துள்ளமை எதிர்காலத்தில் புதிய அரசியல் கூட்டணிக்கான சமிஞ்சையாகவே பார்க்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதியுடனான அர்ஷவின் இந்த நெருக்கம் மற்றும் சர்வதேச நாணயத்தையும் உலக வங்கி அதிகாரிகளுடனான அவரது நேரடி தொடர்புகள் அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கை குறித்து அதிருப்தியை வெளிப்படுத்துவதோடும் எதிர்கட்சிகளுக்குள்ளும் ஒரு பாரிய பிளவை ஏற்படுத்தியிருப்பதாக உறுதிப்படுத்தப்படுகின்றன. நாடு மீண்டும் ஒரு பொருளாதார சரிவை நோக்கி செல்வானால் அனுபவம் வாய்ந்த பொருளாதார நிபுணர்களின் பங்களிப்பு அவசியம் என்ற அரசாங்கத்தின் கோரிக்கைக்கு மத்தியில் அர்ஷடி சில்வாவின் அடுத்தகட்ட நகர்வு தேசிய அரசியலில் தீர்மானிக்கதாக அமையவிருக்கிறது என்பதும் முக்கியமான செய்தியாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இப்போது பொருளாதார நெருக்கடி ஒன்று உருவாகக்கான வாய்ப்புகள் சர்வதேச இந்த நிலைமைகளை அடிப்படையாக வைத்து இலங்கையிலும் அதனுடைய தாக்கம் காரணமாக இந்த பிரச்சனை வருவதற்கான சாத்தியம் இருப்பதாக பலரும் கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். அவ்வாறு இருக்க அனுபவம் வாய்ந்த ஒரு பொருளாதார நிபுணருடைய ஒத்துழைப்பு தேவை என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு இப்போது அரசாங்கம் வந்திருக்கிறது. மறுபுறம் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் அர்ஷடி சில்வாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அல்லது எதிரான ஒரு அலையும் உருவாகிக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த விடயங்கள் எல்லாம் பார்க்கின்ற போது சிலவேளை அர்ஷடி சில்வா அரசாங்கத்தில் இணைவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் அதிக அளவில் பேசப்படுகிறது. இருந்த போதிலும் அர்ஷடி சில்வா அரசாங்கத்தோடு இணைவதற்கான அந்த விடயங்களை பிரச்சாரங்களை போலியாக முன்னெடுப்பது ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கின்ற ஒரு சில தரப்பில் என்பதாகவும் பலரும் கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். ஏற்கனவே தலைமைக்கு குறிப்பாக சஜித் பிரேமதாஸ் அதே போல் அர்ஷடி சில்வா குழுவிலான ஒரு படிப்போர் நிலை வருவதாகத்தான் கடந்த காலங்களில் பேசப்பட்டது. பின்னர் அது மூடி பேசி முழுகப்பட்டது. இருந்த போதிலும் தற்போது மீண்டும் அந்த பிரச்சனை எழுந்திருக்கிறது.
ஒருபுறம் இரான் விக்ரமசிங்க இலங்கை கிரிக்கெட்டினுடைய இடைக்கால நிர்வாக சபையின் தலைவராக நியமிக்கப்பட்டமையும் அந்த கற்றுக்கொள் இருக்கின்ற உட்பூசலில் காரணமாக அவர் எடுத்த முடிவாக இருக்கலாம் என்று கூறப்படும் நிலையில் அர்ஷடி செல்வாவும் அப்படியான தீர்மானம் செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில்தான் இப்போது அவர் அமெரிக்காவிலும் திரும்பியவுடன் ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்கப் போவதான செய்தியும் இப்போது இலங்கை அரசியலில் பரபரப்பான விடயமாக மாறியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். அடுத்து பொருளாதாரத்துடன் தொடர்புடைய இன்னும் ஒரு தகவலும் முக்கியமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய மௌபிம பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பிடுகிறது. பது நொகவீம அபராதையாக் வென அழுத் நீதி டின் அங்கையாக் நுகத்தொத் ஹிரே என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. நவ சங்சோதன தானவம் விழுந்தால் பார்லிமென்ட் துவட் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருப்பது நாங்கள் காணலாம். டெக்ஸ் ஐடென்டிபிகேஷன் நம்பர் என்று சொல்லப்படுகின்ற இந்த டின் இலக்கம், அதாவது உங்களுக்கான வரி அடையாள இலக்கத்தை யாராவது பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் 18 வயதுக்கு மேற்பட்ட சகல இலங்கை குடிமக்களும் இந்த டின் இலக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அவ்வாறு அந்த டின்லக்கத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது, தங்களுடைய வருமானங்கள் தொடர்பான அறிவிப்பை தேசிய வருமான திரைக்களத்துக்கு அறிவிக்காமல் இருப்பது ஆகிய விடயங்கள் இப்போது குற்றமாக அறிவிக்கப்படுகின்ற சட்ட மூலம் ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே வருமான வரி ஆணையர் நாயகத்தினுக்கு அவருடைய தேவைக்கேற்றவாறு அவர்களுக்கு முன்னால் ஆஜராகாமல் இருப்பது அல்லது தின்லக்கம் பெறாமல் இருப்பது உங்கள் வருமான தொடர்பான தரவுகளை வழங்காமல் இருப்பது ஆகிய விடயங்கள் சட்டப்படி குற்றமாக்குகின்ற ஒரு சட்ட மூலம் எதிர்வரும் 19ஆம் தேதி பாராளுமன்றத்துக்கு வருகிறது, புதிய திருத்தமாக வருகிறது. எனவே இனிவரும் காலங்களில் டின் இலக்கங்களை 18 வயதுக்கு மேற்பட்ட இலங்கையர்கள் யாராக இருந்தாலும் டின் இலக்கத்தை கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சட்டம் அமலுக்கு வருகிறது. அவ்வாறு இல்லை என்றால் அவர்களுக்கு எதிராக சட்டம் பாய்வதற்கான ஒரு சட்ட திருத்தம் ஏற்படும் 19ஆம் தேதி பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட போகிறது என்பதும் இன்றைய தினம் மௌவிய பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக இடம்பிடித்திருப்பதை காணலாம். அடுத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மற்றொரு செய்தி இடம்பிடிக்கிறது. ஆசிரியர்களின் சம்பளம் கட்டம் கட்டமாக அதிகரிக்கப்படும் பொது நிர்வாக அமைச்சர் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. அரசாங்கத்தின் கொள்கை பிரணத்துக்கமைய உலகை வடிவமைக்கும் ஆசிரியர் சேவையில் நிலவும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர்களின் சம்பளத்தை கட்டம் கட்டமாக உயர்த்துவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆசிரியர் சேவையை நாட்டின் அதிக சம்பளம் பெறும் முதல் 10 தொழில்கள் ஒன்றாக மாற்றுவதை அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்று பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபயரத்ன தெரிவித்திருக்கின்றார். வனாத்து வில்லுவ நாகமடுவ மகாவித்யாலயத்தில் நிர்மாணிக்கப்பட்ட வகுப்பறை தொகுதியை மாணவர்களிடம் கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். 2021ஆம் ஆண்டு முதல் தாமதமடைந்து வந்த ஆசிரியர் நியமன செயல்முறை நாட்டிலவும் ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வு காணும் வகையில் இந்த ஆண்டு துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கமைய 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளன. போட்டி பரீட்சைகள் வரும் நாட்களில் நடத்தப்படும். இந்த ஆட்சேர்ப்புகள் எவ்வித அரசியல் தலையீடுகளும் இன்றி பரீட்சை மற்றும் நேர்முக தேர்வுகளின் அடிப்படையில் முழுமையாக வெளிப்படுத்தியுடன் எடுக்கப்படும். தற்போதைய பரீட்சை மைய கல்வியை முறையினால் பிள்ளைகள் பாடநெறிக்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகள் இழந்திருக்கிறார்கள். அண்மைய புத்தாண்டு காலப்பகுதியில் பதிவான நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவங்களை பார்க்கும் போதும் பிள்ளைகளுக்கு நீச்சல் போன்ற உயிர்காக்கும் திறன்களை வழங்குவதன் முக்கியத்துவம் தெளிவாகிறது. பாடத்திட்டத்தை மறுசிறப்பதன் மூலம் கல்வி முறைமையில் ஒரு பாரிய மாற்றத்தை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். எதிர்காலத்தில் தரம் 9 தேசிய அளவில் பரீட்சை ஒன்றை நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம். இந்த பரீட்சையின் மூலம் பிள்ளைகள் தங்கள் விருப்பத்திற்கேற்ப கல்விசார் கல்வி அல்லது தொழிற்கல்வியை தொடர வாய்ப்பு கிடைக்கும். இதனை எளிதாக சுமார் 50 தொழிற்பயிற்சி நிறுவனங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். பாடசாலை மாணவர்கள் இலக்கு வைக்கும் போதைப் பொருள் அச்சுறுத்தல் அவதானத்துக்குரியது. தற்போது கிராமங்களுக்குள்ளும் ஊடுருவி 12 முதல் 16 வயதுக்குட்பட்ட மாணவர்களை குறிவைக்கும் போதைப் பொருள் அச்சுறுத்தல்களை கட்டுப்படுத்த மகா சங்கத்தினர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் அதிகாரிகளின் கூட்டு முயற்சி அவசியம். மாணவர்கள் ஒருபோதும் போதைப் பொருள் பல பக்கம் திரும்பக்கூடாது. போதைப் பொருளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் பேராசிரியர் அமைச்சர் சந்தன அமிரத்ன அவர்கள் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்தியாக இடம்பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவலும் இருக்கிறது, பொருளாதாரத்துடன் சம்பந்தப்பட்ட அரசியலோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. மாகாண சபை தேர்தல் இவ்வருடம் சாத்தியமில்லை, ஜெனீவா GSP சவால்களின் தற்காப்பு வியூகத்தில் அரசாங்கம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடவிருக்கிறோம். அந்த வகையில் பத்திரிகை வழியாக இருக்கின்ற முக்கியமான செய்திகளை பார்க்கிறோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மாகாண சபை தேர்தல் இவ்வருடம் சாத்தியமில்லை, ஜெனீவா ஜிஎஸ்பி சவால்களில் தற்காப்பு வியூகத்தில் அரசாங்கம் என்பதாக தலைப்பிடப்படுகிறது. மாகாண சபை தேர்தலை இவ்வருடத்திற்குள் நடத்துவது தொடர்பில் அரசாங்கத்திற்குள் நிலை வந்த இழுபறிகள் தற்போது ஒரு தீர்க்கமான முடிவை நோக்கி நகர்ந்துள்ள நிலையில் தற்போதைய அரசியல் சூழலில் தேர்தலை நடத்துவது இப்போதும் சாத்தியமில்லை என தெரிய வருகிறது. இருப்பினும் எதிர்வரும் ஜூன் மாதம் இறுதியில் தேர்தல் முறைமை குறித்த விசேட அறிக்கை பாராளுமன்றம் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் உறுதியான அறிவிப்பு வெளியிடப்படவிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. ஏற்கனவே வழங்கப்பட்ட உறுதிமொழிகளுக்கு அமைய தேர்தலை விரைந்து நடத்துவதா அல்லது தற்போதைய அரசியல் சூழலை அடிப்படையாக கொண்டு அதனை 2027 ஆண்டு வரை ஒத்திவைப்பதா என்பது குறித்து ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்குள் தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தேர்தலை அடுத்த வருடத்துக்கு ஒத்திவைக்கும் பட்சத்தில் சர்வதேச ரீதியாக ஏற்படக்கூடிய ராஜதந்திர நெருக்கடிகள் மற்றும் பொருளாதார தாக்கங்கள் குறித்து வெளிவகார அமைச்சும் தற்போது விசேட கவனம் செலுத்தி வருவதாக அந்த அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்ததாக வீரகேசரி பத்திரிகை கூறுகிறது. எவ்வாறாயினும் இந்த வருட இறுதியில் அரசாங்கம் சர்வதேச அரங்கில் இரண்டு பாரிய சவால்களை ஒரே நேரத்தில் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் முன்வைக்கப்பட்டுள்ள பொறுப்பு குரல் மற்றும் மீள் நிகழாமை குறித்த சர்வதேச வாக்குறுதிகளுக்கு இலங்கை அரசு பதிலளிக்க வேண்டியுள்ளமை ஒருபுறம் இருக்க, மறுபுறம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு மிக முக்கியமான ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை இவ்விடத்துக்கு நிறைவடைகின்றமை அரசாங்கத்துக்கு பெரும் நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கிறது. எதிர்வரும் ஜனவரி மாதம் இந்த வரிச்சலுகையை மீண்டும் பெற்றுக் கொள்வதற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டியிருக்கிற நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் ராயதந்திரிகளுடன் அரசாங்கம் ஏற்கனவே முதற்கட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கிறது. இந்த இரு சர்வதேச நெருக்கடிகளிலும் தீர்மானமிக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளாக மாகாண சபை தேர்தல், இழுத்தடிப்பு, பயங்கரவாத தடுப்புச் சட்ட மறுசீரமைப்பு மற்றும் சர்ச்சைக்குரிய நீதித்துறை சார்ந்த விடயங்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் மனித உரிமைகள், தொழிலாளர் உரிமை, நல்லாட்சி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகிய நான்கு முக்கிய துறைகளின் கீழ் ஐரோப்பிய ஒன்றியம் விதித்துள்ள 27 நிபந்தனைகள் இலங்கை முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கிறது. இருப்பினும் பல முக்கிய விடயங்களில் அரசாங்கத்தின் தற்போதைய பதிலளிப்புகள் மற்றும் செயற்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என ஐரோப்பிய ராஜதந்திர வட்டாரங்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளமை அரசாங்கத்தை நிதானமாக செயல்பட தூண்டியிருக்கிறது. இதேவேளை மாகாண சபை தேர்தலை எந்த முறைமையின் கீழ் நடத்துவது என்பது குறித்தும் ஆராய நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளை எதிர்வரும் ஜூன் மாதத்திற்கு முன்னர் பாராளுமன்றத்தை சமர்ப்பிப்பதற்காக அரசாங்கம் உறுதியளித்திருக்கிறது. இந்த பரிந்துரைகள் ஊடாக தேர்தல் முறைமை மாற்றங்கள் மட்டுமின்றி புலம்பெயர்ந்து வாழும் இலங்கையர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குவது குறித்து முக்கிய கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பாக வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் கொழும்பில் உள்ள சர்வதேச ராஜதந்திர மையங்களுடன் ஏற்கனவே விரிவான ஆலோசனை நடத்தியிருக்கிறார். புலம்பெயர் மக்களுக்கான வாக்குரிமை தொடர்பான பரிந்துரைகள் தற்போது வெளிவிவகார அமைச்சிடம் மேலதிக நடவடிக்கைகளுக்காக கையளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்பதும் அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரி அவர்கள் தெரிவித்த ஒரு தகவலும் முக்கியமாக இருப்பது கலனம். நெருக்கடிகளை தீர்ப்பதற்கு சமூகத்தில் மனப்பாங்கு ரீதியான மாற்றம் தேவை, பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரி என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. பொருளாதார, அரசியல் மற்றும் சமூக நெருக்கடிகள் மனித வாழ்க்கையோடு பின்னி பிணைந்துள்ளதால் அவற்றை சட்டத்தால் மாத்திரம் தீர்த்துவிட முடியாது. அதற்கு சமூகத்தில் தெளிவான ஒரு மனப்பாங்கு ரீதியான மாற்றம் ஏற்பட வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியை தெரிவித்தார். சௌசரிபாய வளாகத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற டவர் ஹோல் தியேட்டர் அறக்கட்டளையால் 30வது தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்ட 2024-2025 அகில இலங்கை பாடசாலைகள் நாடக போட்டித் தொடரின் விருது விழாவில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாடசாலை மாணவர்கள் இத்தகைய போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றாலும் பெறாவிட்டாலும் கலை மற்றும் கலாச்சார நடவடிக்கையில் ஈடுபடுவதன் மூலம் பெற்றுக்கொள்ளும் அனுபவங்கள் அவர்களது வாழ்க்கைக்கு மட்டுமின்றி நாட்டுக்கு தேவையான உயரிய மனப்பாங்கை பிரஜைகளை உருவாக்குவதில் பெரிதும் துணையாக அமைவதாகவும் பிரதமர் இங்கு சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனினும் தற்காலத்தில் பிள்ளைகளின் பாடசாலை கல்வியை துரிதமாக முடித்துவிட்டு அவர்களை அவசர அவசரமாக வளர்ந்தவர்களாக்குவதற்கு முற்படும் போக்கினை பெற்றோர் மத்தியில் காணக்கூடியதாக இருக்கிறது. இது நாட்டுக்கு தேவையான வளர்ச்சி பெற்ற பிரஜைகளை உருவாக்குவதற்கு பொருத்தமானதொரு சூழல் அல்ல. வளமான நாடு, அழகான வாழ்க்கை எனும் அரசாங்கத்தின் கொள்கை திட்டத்தின் மூலம் நாட்டில் பல மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது. தற்போது நிலவும் பொருளாதார, அரசியல் மற்றும் சமூக நெருக்கடிகள் மனித வாழ்க்கையோடு பின்னிப் பிணைந்திருக்கிறதால் அவற்றை சட்டத்தினால் மாத்திரம் தீர்த்துவிட முடியாது. அதற்கு சமூகத்தில்
தெளிவானதொரு மனப்பாங்கு ரீதியான மாற்றம் ஏற்பட வேண்டும். நாம் எதிர்பார்க்கும் மாற்றத்தின் மூலம் மனப்பாங்கு ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் வளர்ச்சியடைந்த மனிதனை உருவாக்குவதற்கு கலைத்துறையினால் மகத்தான பணியாற்ற முடியும். சமூகத்துக்கு தேவையான சிறந்த கற்பனை திறன், கருணை மற்றும் தலைமைத்துவ பண்புகளை கொண்ட படைப்பாற்றல் மிக்க முழுமையாக நட்பிரஜைகள் உருவாக்கும் நோக்கில் கல்வி செயல்முறையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரி அவர்கள் இங்கு உரையாற்றும் போது தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம். இதேபோல அண்மை காலமாக மலையக பெருந்தோட்ட பகுதிகளில் தொழிலாளர்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் தாக்குதல்கள் அதிகரித்து வரும் நிலையில் அவதூறமான ஒரு விசேட மாநாடு இடம்பெறப் போகிறது பாராளுமன்ற வளாகத்தில். அவதூறமான செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் முக்கிய இடம் பிடிக்கிறது. வன்முறை தாக்குதல்களை தடுப்பதற்கு விசேட மாநாடு பாராளுமன்றத்தில் புதனன்று கூட்டுவதற்கு அமைச்சர் ஆனந்த விஜயபால மனோ எம்பியிடம் இணக்கம் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தொடர்பான செய்திக்கு பிரதான இரண்டாம் பக்கத்தினுடைய பிரதான தலைப்பாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். பெருந்தோட்ட பகுதிகளில் வாழும் மக்கள் மீது அண்மை காலமாக அதிகரித்து வரும் திட்டமிட்ட வன்முறை தாக்குதல்களை எதிர்கொள்வது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினர்களையும் உள்ளடக்கிய அவசர மாநாடு ஒன்றை வரும் புதன்கிழமை பாராளுமன்ற வளாகத்தில் கூட்டுவதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இணக்கம் தெரிவித்திருப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். பெருந்தோட்ட பகுதிகளில் வாழும் அப்பாவி மக்கள் மீதும் அண்மை காலமாக வன்முறை தாக்குதல் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. எனவே இவ்வாறான வன்முறைகளை எதிர்கொள்ளவும் பெருந்தோட்ட மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் சகல தரப்புகளையும் அழைத்து அவசர மாநாடொன்றை கூட்டுமாறும் பாராளுமன்றத்தில் நான் கோரிக்கை விடுத்திருந்தேன். அதனைத் தொடர்ந்து உத்தியபூர்வமாக கடிதம் மூலம் நேரடியாக தொலைபேசி மூலமும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாடம் இந்த அவசர வலியுறுத்தலை மேற்கொண்டேன். எனது கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் பாராளுமன்ற சபாநாயகர் இணக்கப்பாட்டுடன் வரும் புதன்கிழமை பாராளுமன்ற வளாகத்தில் இந்த விசேட மாநாட்டை கூட்டுவதாக என்னிடம் நேரடியாக உறுதியளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே ரத்தினபுரி மற்றும் நுவரெலி ஆகிய மாவட்டங்களில் சமூகத்தில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் குறித்தும் பாராளுமன்றத்தில் உரையாற்றினேன். அமைச்சரின் அவதானத்தை கோரியிருந்தேன். என்னுடன் பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவரும் இந்த விடயத்தில் குறித்து பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருந்ததாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள் குறிப்பிட்டார். எனவே இவ்வாறு இடம்பெறுகிற சம்பவத்தை தடுப்பதற்காகவும் அந்த மக்களுடைய பாதுகாப்பு தொடர்பான விடயங்களை குறித்து கரிசனம் கொள்வதற்காகவும் பாராளுமன்ற வளாகத்தில் விசேட மாநாடு ஒன்று ஏற்பாடு செய்யப்போகிறது இடம்பெறப் போகிறது. அதற்கு அமைச்சர் ஆனந்த விஜயபால இணக்கம் தெரிவித்திருக்கிறார். புதன்கிழமை இந்த மாநாடு இடம்பெறப் போவதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நேற்று தினம் நாடு முழுவதும் பேசுபொருளாக மாறியிருந்த விவகாரம் ரயில் தண்டவாளங்களில் ஆணிகள் களவாடப்படுகின்ற சம்பவம் தொடர்பான செய்தி. அது குறித்து இந்த தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகள் வந்திருக்கின்றன. வனவாசலவில் ரயில் தடம் புரள்வு, சம்பவம் தொடர்பில் இரு சந்தேக நபர்கள் கைது என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. பொல்காவிளவிலிருந்து கழுத்துறை தெற்குக்கு நேற்று அதிகாலை புறப்பட்ட ரயில் வனவாசலை ரயில் நிலையத்துக்கு அருகில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் 12 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரயில் தண்டவாளத்தில் பொருத்தப்பட்டிருந்த ஆணிகளை அகற்றியதாக கூறப்படும் நபரும் அவற்றை பெற்றுக் கொண்டதாக கூறப்படும் இரும்பு கடையின் உரிமையாளரும் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்று அதிகாலை 3:25 மணியளவில் பொல்காவல ரயில் நிலையத்திலிருந்து தெற்கு களத்தில் நோக்கி புறப்பட்ட ரயில் ஒன்று காலை 5:18 மணியளவில் வனவாசல ரயில் நிலையத்துக்கு வந்தது. எனவே காலை 5:20 மணியளவில் களுத்துறை நோக்கி பயணத்தை ஆரம்பித்து மறுகணமே தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. ரயிலினுடைய நடுப்பகுதி பயணிகளுடன் முழுமையாக தடம் புரண்டிருக்கிறது. இதன் போது ரயிலினுடைய ஏனைய வகுப்பில் இருந்த பயணிகள் மற்றும் பிரதேசவாசிகள் ஒன்றிணைந்து விபத்துக்குள்ளான வகுப்பில் இருந்த பயணிகளை பாதுகாப்பாக மீட்டார்கள். 12 பயணிகள் காயமடைந்த நிலையில் அவர்கள் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். ரயில் தண்டவாளத்தில் மோட்டார் பகுதியில் ராடிஸ் ஆணியை திருடிய நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். புகையிரத நிலையத்தை அண்மித்த பகுதியில் பொருத்தப்பட்ட சிசிடிவி காணொலிகளை பரிசித்த பின்னர் அந்த நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர் போதைப் பொருள் பெறுவதற்காக தண்டவாளத்தில் பொருத்தப்பட்டிருந்த ஆணிகளை திருடியிருப்பதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. திருடிய ஆணிகளை அந்த நபர் அப்பகுதியில் உள்ள இரும்பு கடையில் விற்பனை செய்திருப்பதோடு அந்த கடையின் உரிமையாளரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். வனவாசல ரயில் நிலையத்துக்கு அருகில் ரயில் தடம் புரண்டதோடு பிரதான புகையிரத பாதையின் ரயில் சேவைகள் முழுமையாக பாதிக்கப்பட்டது. பின்னர் ஒற்றை வழி பாதையில் கீழ் மற்றும் மேல் பகுதிக்கான புகையிரத சேவைகள் முன்னெடுக்கப்பட்டதோடு சேதமடைந்த ரயில் பாதையை புனரமைப்பதற்கான பணிகளை ரயில்வே திணைக்களம் மேற்கொண்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பில் போலீசாரிடம் ரயில்வே திணைக்களம் செய்த முறைப்பாடு
இதனையடுத்து இதுகுறித்து விசாரிப்பதற்கு விசேட போலீஸ் குழு ஒன்றும் அமைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து சீரற்ற வானிலை குறித்தான செய்திகளும் முக்கியத்துவம் பெறுகிறது. அதுகுறித்தும் நாங்கள் பார்க்கலாம். சீரற்ற கால்நடை தொடர்கிறது. 4,300 மேற்பட்டோர் பாதிப்பு. 12 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை என்பதாகவும் அந்த செய்தி இருப்பதை காணலாம். குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்பாக அவசர எச்சரிக்கை ஒன்றும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு வடகிழக்காக நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் காரணமாக நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் பலத்த காற்று வீசுவதோடு கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அத்துடன் நாட்டின் 12 மாவட்டங்கள் உட்பட பல பிரதேச பிரிவுகளுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தால் மண் சரிவு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையை சூழ உள்ள பகுதிகளிலும் குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்பாக வளிமண்டல திணைக்களத்தின் இயற்கை அனர்த்த முன்னெச்சரிக்கை நிலையத்தால் 2 நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டுக்கு வடகிழக்காக நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்ந்தும் காணப்படுகிறது. இதனால் நாட்டை சூழ உள்ள பகுதிகளில் தற்போது நிலவும் மழை மற்றும் காற்று நிலைமை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கிறது. அத்தோடு நாட்டை சூழ உள்ள ஆழம் கூடிய மற்றும் ஆழம் குறைந்த கடற்பகுதிகளிலும் வங்காள விரிகுடாவின் ஆழம் கூடிய கடற்பரப்புகளிலும் பலமான காற்று வீசுவதோடு கடற்பகுதிகளில் கொந்தளிப்பாக காணப்படும். இவ்வாறு இருப்பினும் அடுத்த 7 நாட்களில் இந்த அமைப்பானது சூறாவளியாக அல்லது தாளமுக்கமாக மாறுவதற்கான நிகழ்வு இல்லை என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் பொதுமக்கள், கடலில் பயணம் செய்வோர் மற்றும் மீனவர்கள் இதுகுறித்து வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வழங்கப்படும் முன் அறிவிப்புகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு அறிவித்தப்பட்டிருக்கிறார்கள். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பலத்த காற்று, மின்னல், வெள்ளம் மற்றும் மண்சரிவு வாயங்கள் காரணமாக 1,338 குடும்பங்களைச் சேர 4,354 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்து நிலையம் தெரிவிக்கிறது. மேலும் 149 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்திருக்கின்றன. 82 குடும்பங்களைச் சேர்ந்த 250 பேர் பாதுகாப்பு இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் அனர்த்த முகாமை மத்திய நிலையம் தெரிவிக்கிறது. 12 மாவட்டங்களுக்கு மண்சரி அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. கடந்த 24 மணித்தியாலங்களில் பெய்த பலத்த மழை வீழ்ச்சியை அடிப்படையாக கொண்டு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் நேற்று மாலை 4 மணி முதல் இன்று மாலை 4 மணி வரை செல்லுபடியாகும் வகையில் இரு கட்டங்களில் மண்சரி அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கமைய களுத்துறை, கண்டி, ரத்தினபுரி, கேகாலை, பதுல்லை, காலி, குருணாகல், மாத்தலை, முனராகலை, நுவரெலியா, கொழும்பு மற்றும் கம்பஹா ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை மலைப்பாங்கான பகுதிகளில் மற்றும் வெட்டப்பட்ட நிலச்சாய்வுகளில் வாழும் மக்கள் நிலத்தின் வெடிப்புகள் ஏற்படுதல், மரங்கள், மின்கம்பங்கள் சாய்விடுதல் போன்ற மண் சரிவுக்கான முன் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு நகர வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான தகவலும் இன்றைய வீரகேசரி மற்றும் தினகரன் பத்திரிகையுடைய செய்திகளாக இருப்பதை காணலாம். அது குறித்து நாங்கள் பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: சுயாதீன செய்தி பார்வையிடுகிறோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் செய்தி, முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாளை வடகிழக்கு உட்பட கொழும்பிலும் ஏற்பாடு என்பதாக அந்த செய்திக்கு தலைவிடப்படுகிறது. 2009 போர் முடிவு கொண்டுவரப்பட்டு 17 ஆண்டுகள் பூர்த்தியடையும் நிலையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் பிரதான நிகழ்வு நாளைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவூற்றத்தில் முற்பகல் 10 மணிக்கு உணர்வெளிச்சூடு நடைபெறவிருக்கிறது. கடந்த 12 ஆரம்பமான முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு வடகிழக்கு மாகாணங்களில் நினைவேந்தல் ஊர்தி பயணம், முள்ளிவாய்க்கால் கஞ்சி பகிரல், உள்ளியாட்சி சபைகளில் அஞ்சலி செலுத்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் உணர்வுபூர்வமாக இடம்பெற்று வந்தன. இந்நிலையில் போரில் கொல்லப்பட்ட மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள், அரசியல் பிரதிநிதிகள், சிவில் சமூக செயல்பாளர்கள் உடங்களாக பலரும் கலந்து கொண்டு பொதுச்சுடர் ஏற்றி தமது உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தவிருக்கிறார்கள். பிரதான நினைவேந்தல்கள் குறித்து விசேட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணலாம். அதேபோல் இன்றைய தினம் மௌவிய பத்திரிகையில் மற்றும் ஒரு தகவலும் இடம்பெற்றிருக்கிறது. தா ஹாத்வெனி ரணவீர் செமரும தா நமவிடுந்தா பத்திரமுள்ளியது என்பதாக அந்த செய்தி இன்றைய மௌவிய பத்திரிகை தலைப்பிடப்படுகிறது. 17வது ராணுவ வீரர்கள் தினம் நிகழ்வு எதிர்வரும் 19 பத்திரமுள்ளை ராணுவ வீரர்கள் நினைவு தூபி கரையில் ஜனாதிபதி அனுரகுமார் ரிசாநாயக் அவர்களின் தலைமையில் இடம்பெறப் போகிறது. அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இன்றைய தினம் மௌவிய பத்திரிகையிலும் தொடர்பான செய்தி முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்று தினம் மற்றும் ஒரு தகவலும் தினகரன் பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை காணலாம். 30, 31 தவிர்ந்த தினங்களில் ஹுல் ஹியா கொடுக்க தேவை தடை இல்லை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். எதிர்வரும் 30வது மற்றும் 31வது தவிர்ந்த மார்க்கம் அனுமதித்துள்ள ஏனைய நாட்களில் ஹுல் ஹியா கொடுப்பதில் தடையில்லை என்று அகில இலங்கை ஜம்யூத் உலமா தலைவர் முப்தி MIM ரிஸ்வி மற்றும் பொதுச் செயலாளர் அஷேக் எம் அர்கம் நுராமித் ஆகியோர் இணைந்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் உறுதிப்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அவ்வறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது பொது நிர்வாக அமைச்சின் 7/5/2026 சுற்றுப்புறத்தில் May 30 மற்றும் 31 தவிர்த்து ஏனைய நாட்களில் உள்ளியா கொடுப்பதில் தடையில்லை என அறிவிக்கப்படுகிறது. இந்நாட்டில் முஸ்லிம் சமூகம் காலம் காலமாக நிறைவேற்றி வரும் இந்த மார்க் கடமையை அதே கண்ணியத்துடன் நிறைவேற்றிக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதோடு அகில இலங்கை ஜம்யூத் உலமாவினுடைய மார்க் வழிகாட்டுகளை பேணி பாதுகாக்கு பேணி அது தொடர்பான விடயங்களை மேற்கொள்ளுமாறும் இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. 30 மற்றும் 31 தவிர்ந்த ஏனைய தினங்களில் உள்ளியா கொடுக்க தடை இல்லை என்பதாகத்தான் அகில இலங்கை ஜம்யூத் உலமா சபை இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல் தினகரன் பத்திரிகையில், மட்டக்களப்பு நவீன பொது நூலகம் புதனன்று ஜனாதிபதியினால் திறப்பு, 345 மில்லியன் ரூபாய் செலவு என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் பார்க்கலாம். 16 வருடங்களுக்கு முன்னர் தொடங்கி வைக்கப்பட்டு மாறி மாறி வந்த கடந்த 4 அரசாங்கங்களினால் முடித்து வைக்கப்படாமல் கவனிப்பாரற்று கிடந்த மட்டக்களப்பு மாநகர சபையின் பொது நூலகத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எதிர்வரும் புதனன்று திறந்து வைக்கவிருக்கிறார். பல்வேறு நவீன வசதியுடன் கூடிய சுமார் 345 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த நூலகம் அமைக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காணலாம். எனவே இது சுமார் 85,000 மருத்துவம், விஞ்ஞானம், இலக்கியம், கலை, கலாச்சாரம், புதினங்களை உள்ளடக்கிய அறிவியல் பொக்கிஷங்களுக்கான நூல்களை நூலகம் தன்னகத்தை கொண்டிருக்கும் என்றும் நூலகர் தவராஜா சிவராணி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கடந்த காலங்களில் இதனுடைய நிர்மாணம் கடந்த 16 வருடங்களாக தடைப்பட்டு வந்தது. அங்கிருக்கின்ற அரசியல் தலைமைகளுடைய தடைகள், அதே போல அரசாங்களுடைய கவனிப்பாளர் நிலைமைகளுடைய பல விடயங்களால் இந்த விடயம் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இப்போது மீண்டும் இந்த அரசாங்கத்தினுடைய காலப்பகுதியில் இந்த நூலகத்துக்கான நிர்மாணப் பணிகள் துரிதமாக பூர்த்தி செய்யப்பட்டு அதனை ஜனாதிபதி அவர்கள் எதிர்வரும் புதன்கிழமை திறந்து வைக்கவிருக்கிறார் என்பதும் முக்கியமான தகவல். அடுத்து இன்னும் ஒரு தகவல், தமிழக முதல்வர் இழுவை மடிப்படகு மீன்பிடியை தடை செய்ய வேண்டும் அமைச்சர் சந்திரசேகர் வலியுறுத்தல் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. தமிழக மீனவர்களின் பிரச்சினை குறித்து பேசுவதற்கு முன்னதாக தமிழக முதல்வர் விஜய் இழுவை மடிப்படகு மீன்பிடி முறையை முழுமையாக தடை செய்ய வேண்டும் என்று இலங்கை மீன்பிடி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். கிளிநொச்சியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப் போவதாகவும், எனவே அதனை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கப் போவதாகவும் தமிழக முதல்வர் விஜய் அண்மையில் கூறியிருந்ததை அமைச்சர் இங்கு சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து பேசிய அமைச்சர், தமிழக முதல்வர் இந்த விவகாரத்தில் தீர்வை காண விரும்பினால் முதலில் இழுவை மடிப்படகு மீன்பிடி முறையை தடை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக செய்திகள் தொடர்கிறது. அடுத்து இன்றைய தமிழன் பத்திரிகையில் மற்றும் ஒரு தகவலும் பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. தமிழக முதல்வர் விஜய் கச்சத்தீவுக்கு தமிழக இலங்கை மீனவர்களை சந்திக்கவும் விசேட ஏற்பாடுகள் என்பதாக இன்றைய தினம் தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தமிழக முதல்வர் விஜய் கச்சத்தீவுக்கான பயணம் ஒன்றை மேற்கொள்ளுள்ளார் என தமிழக அரசின் உயர்மட்ட தகவல்கள் மூலம் அறிய கிடைக்கின்றது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் தனது கட்சியின் இரண்டாவது மாநாட்டில் கச்சத்தீவு தொடர்பில் கருத்து வெளியிட்டிருந்தார். எம் தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட 800 பேருக்கு மேலதிகமாக இலங்கை கடற்படையால் தாக்கப்படுகிறார்கள். அதை கண்டிக்க எதையும் செய்யவில்லை. சின்னதா ஒன்னே ஒன்று மட்டும் செய்து கொடுங்கள். இனிமேலாவது எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பு இருப்பதற்காக கச்சத்தீவை இலங்கையிடமிருந்து பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை பெற்றுக் கொடுங்கள் என்பதாகவும் ஒரு கருத்தொன்றை அண்மையில் அவர் தெரிவித்திருந்தார். இவ்வாறு இருக்க மீட்டுக் கொடுத்திருங்கள் என்பதாக ஒரு கருத்தை முன்வைத்திருந்த நிலையில் தமிழக முதல்வராக அவர் பொறுப்பேற்ற பின்னர் மீனவர்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என மிகுந்த ஆர்வம் கொண்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் பிரகாரம் முதற்கட்டமாக அவர் கச்சத்தீவுக்கு செல்வதற்கும் அதன்பில் இலங்கை இந்திய மீனவர் சங்க பிரதிநிதிகளை சந்திப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்ய தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. கச்சத்தீவு இலங்கையில் கட்டுப்பாடு இருப்பதால் தமிழக முதல்வரின் வருகை இலங்கை அனுமதியை பெறுவதற்கு இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஊடாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் மேலும் தெரிய வந்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்றைய திவைன பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற செய்திகள் தொடர்பில் நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய திவைன பத்திரிகையுடைய பிரதான முதற்பக்க செய்தி, தயட்டக்கீருள சிரந்திகின அல்லஸ் விமர்சன என்பதாக திவைன பத்திரிகை தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். 2012 மற்றும் 2013 ஆண்டுகள் இடம்பெற்ற தயட்டக்கீருள, அதாவது தேசத்துக்கு மகுடம் கண்காட்சியின் போது கிட்டத்தட்ட 700 மில்லியனுக்கும் அதிக அரச நிதி முறைகேடாக பயன்படுத்துவது சம்பவம் தொடர்பாக சிரந்தி ராஜபக்ஷ மற்றும் அப்போதைய அமைச்சராக இருந்த ரஞ்சித் சீமலாப்பட்டி ஆகிய இருவருக்கும் இடையே தொடர்பிலும் அதே போல அரசு அதிகாரிகள் 12 பேருக்கும் எதிராகவும் லஞ்ச ஊழல் விசாரணை குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்கின்ற ஆணைக்குழு விசேட விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தேசத்துக்கு மகுடம் என்ற இந்த கண்காட்சி ஊடாக பல மில்லியன் ரூபாய்கள் சுருட்டப்பட்டதாக பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. அந்த அடிப்படையில் தான் 2012 மற்றும் 13 ஆண்டுகளில் இடம்பெற்ற இந்த தேசத்துக்கு மகுடம் கண்காட்சியின் போது 700 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பணம் இவ்வாறு முறைகேடாக பயன்படுத்தப்பட்டிருக்கிற அரசு பணம். அது தொடர்பாக சிரந்தி ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் அமைச்சர் ரஞ்சித் சீமலாப்பட்டி மற்றும் அதனோடு தொடர்புடைய 12 அதிகாரிகளுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக அந்த செய்தியும் முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். இன்றைய திவைன பத்திரிகை இன்னும் ஒரு தகவலை தருகிறது. ஜயஸ்ரீ மகாபோதியை அணுதுறக்க தாக்ஷணிக வார்த்தாவாக் கருணு அனாவரணிகரை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். எனவே இலங்கைக்கு வெள்ளரசு கிளை தொடர்பான விடயம் வரலாறு மிக முக்கியமான வரலாறு. எனவே அந்த வெள்ளரசு கிளை கொண்டுவரப்பட்டு அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதியில் அந்த போற்றப்பட்டு உலக பௌத்தர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு புனித சின்னமாக பார்க்கப்படுகின்ற அந்த ஸ்ரீ ஜெயஸ்ரீ மகாபோதி என்று சொல்லப்படுகின்ற அந்த அரசமரம் இப்போது ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாக ஆய்வு அறிக்கை ஒன்றில் தெரிய வருகிறது. எனவே அத்துறமானதை பாதுகாக்கின்ற முயற்சிகள் தொடர்பான விடயங்கள் குறித்து இப்போது அதிகம் பேசப்படுவதாக ஒரு அறிக்கையை மேற்கோள் காட்டி இன்றைய திவைன பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்

0: நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை பொழுது வணக்கம். நேற்றைய நாளில் சீரழிக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்த சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நேயர்கள் தற்போது கேட்கலாம். நேற்றைய நாளில் சீரழிக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்த சபை அத கோடிபதிக்கான சீட்டிழப்பு வாரம் 2991, வெற்றி இலக்கங்கள் 22, 23, 39, 61. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 22, 23, 39, 61. ஆங்கில எழுத்து கே, மீண்டும் ஆங்கில எழுத்து கே. நேற்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 669 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 20 லட்சம் பரிசுகள் 1 மற்றும் 2 லட்சம் பரிசுகள் 4 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 90,35,200. அடுத்த சூப்பர் பரிசு பொதி ரூபாய் 672 லட்சம். எதிர்வரும் அடுத்த சீட்டிழப்பிற்கான இளம் பச்சை நிற அத கோடிபதி அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிழக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபை ராசி அதிர்ஷ்டம், வெற்றி இலக்கங்கள் 2, 33, 40, 52. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 2, 33, 40, 52. ராசி சிம்மம், மீண்டும் ராசி சிம்மம். 10 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டது. நேற்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 39 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,56,68,560. அடுத்த சூப்பர் பரிசு பொதி ரூபாய் 42 லட்சம். எதிர்வரும் அடுத்த சீட்டிழப்பிற்கான ஊதானிட ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிழக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபை சூப்பர் போல்கான வெற்றி இலக்கங்கள் 5, 65, 76, 79. மீண்டும் அது வெற்றி இலக்கங்கள் 5, 65, 76, 79. ஆங்கில எழுத்து ஜெட், மீண்டும் ஆங்கில எழுத்து ஜெட். சூப்பர் கேஷ் சீட்டிழப்பு மூலம் வழங்கப்படும் ரூபாய் 25,000 பரிசுக்குரிய விசை இலக்கங்கள் 2, 1, 1, 0, 3. மீண்டும் அது வெற்றி இலக்கங்கள் 2, 1, 1, 0, 3. நேற்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 1,253 லட்சம் வெல்லப்படவில்லை. 20 லட்சம் பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 75,07,400. அடுத்த சூப்பர் பரிசு பொதி ரூபாய் 1,256 லட்சம். எதிர்வரும் அடுத்த சீட்டிழப்பிற்கான செம்மஞ்சள் நிற சூப்பர் போல் அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிழக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபை சனிதாவிற்கான வெற்றி இலக்கங்கள் 12, 41, 42, 67. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 12, 41, 42, 67. ஆங்கில எழுத்து ஏ, மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ. லக்கி சான்ஸ் சீட்டிழப்பு மூலம் வழங்கப்படும் ரூபாய் 50,000 பரிசுக்குரிய விசை இலக்கங்கள் 7, 8, 9, 7, 5. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 7, 8, 9, 7, 5. நேற்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 503 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 2 லட்சம் பரிசுகள் 3 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 68,60,520. அடுத்த சூப்பர் பரிசு பொது ரூபாய் 504 லட்சம். எதிர்வரும் அடுத்த சீட்டிழப்பிற்கான இளஞ்சி ஓப்பனர் சனிதா அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிழக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபை கப்ரோகோவிற்கான வெற்றி இலக்கங்கள் 5, 34, 55, 68. மீண்டும் அது வெற்றி இலக்கங்கள் 5, 34, 55, 68. ஆங்கில எழுத்து கே, மீண்டும் ஆங்கில எழுத்து கே. சூப்பர் இலக்கம் 26, மீண்டும் சூப்பர் இலக்கம் 26. கப்ரக முதலாம் கோடிபதி பரிசு பதிவு ரூபாய் 2,682 லட்சம் வெல்லப்படவில்லை. 100 லட்சம் இரண்டாம் கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. 100 லட்சம் கப்ரக மூன்றாம் கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 20 லட்சம் பரிசுகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 3 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,78,748,440 ரூபாய். அடுத்த கப்ரக சூப்பர் கோடிபதி பரிசு பொதி ரூபாய் 2,690 லட்சம். மீண்டும் அடுத்த கப்ரக சூப்பர் கோடிபதி பரிசு பொதி ரூபாய் 2,690 லட்சம். எதிர்வரும் அடுத்த சீட்டிழப்பிற்கான மஞ்சள் நிற கப்ரக அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிழக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபை சுப்பிரதன சம்பதவினுடைய வெற்றி இலக்கங்கள் 9, 6, 0, 0, 6, 9. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 9, 6, 0, 0, 6, 9. ஆங்கில எழுத்து கியூ, மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ. நேற்றைய சூப்பர் பரிசு ரூபாய் 186,000,000 சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 34,02,760 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு பதிவு ரூபாய் 187,000,000. எதிர்வரும் அடுத்த சீட்டிலப்பிற்கான கபில நிற சுபிரி தன சம்பத லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபை ஜய சம்பத்தவிற்கான வெற்றி இலக்கங்கள் 0,0,6,9. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 0,0,6,9. ஆங்கில எழுத்து கியூ. மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ. 2,50,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. நேற்றைய 50,000 பரிசுகள் 22 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசுகளின் பெறுமதி 54,72,520 ரூபாய். எதிர்வரும் அடுத்த சீட்டிலப்பிற்கான ஜயசம்பத்த நீல நிற அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபை சசிரிக்கான வெற்றி இலக்கங்கள் 24,29,49. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 24,29,49. ரூபாய் 2,00,000 பரிசுகள் 9 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 35,43,880 ரூபாய். எதிர்வரும் அடுத்த சீட்டிலப்பிற்கான கபில நீர சசிரி அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்றைய நீங்களும் கொள்வனவு செய்யலாம். நேயர்கள், இதுவரையில் கேட்டது நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்த சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நேயர்கள் தற்போது கேட்கலாம். நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்த சபையின் சுபதவசகினுடைய வெற்றி இலக்கினம் தனுசு. வெற்றி இலக்கங்கள் 6,25,42. சூப்பர் இலக்கம் 0,3,4,3. மீண்டும் நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்த சபையின் சுபதவசகின் வெற்றி இலக்கினம் தனுசு. வெற்றி இலக்கங்கள் 6,25,42. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்த சபையின் ஜாயவிற்கான ஆங்கில எழுத்து எஸ். வெற்றி இலக்கங்கள் 5,7,8,4. மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ். வெற்றி இலக்கங்கள் 5,7,8,4. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்த சபையின் அத சம்பதவிற்கான ஆங்கில எழுத்து எல். வெற்றி இலக்கங்கள் 2,6,2,2,6,8,2,2,6. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லுத்த சபையின் ராசி சுபபலன். ஹந்தாயினயற்கான வெற்றி இலக்கினம் கும்பம். வெற்றி இலக்கங்கள் 3,49,57,62. மீண்டும் வெற்றி இலக்கினம் கும்பம். வெற்றி இலக்கங்கள் 3,49,57,62. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லுத்த சபையின் சுபதவசகினுடைய ஆங்கில எழுத்து ஓ. வெற்றி இலக்கங்கள் 28,33,50,69. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 28,33,50,69. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்த சபையின் மெகா பவருக்கான ஆங்கில எழுத்து பி. சூப்பர் இலக்கம் 24. வெற்றி இலக்கங்கள் 5,27,28,55. மீண்டும் ஆங்கில எழுத்து பி. சூப்பர் இலக்கம் 24. வெற்றி இலக்கங்கள் 5,27,28,55. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்த சபையின் கொவிசத்தவிற்கான ஆங்கில எழுத்து சி. வெற்றி இலக்கங்கள் 1,14,37,59. மீண்டும் ஆங்கில எழுத்து சி. வெற்றி இலக்கங்கள் 1,14,37,59. நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லுத்த சபையின் மகஜன சம்பதவிற்கான ஆங்கில எழுத்து எல். வெற்றி இலக்கங்கள் 3,1,8,2,2,6. மீண்டும் நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லுத்த சபையின் மகஜன சம்பதவிற்கான ஆங்கில எழுத்து எல். வெற்றி இலக்கங்கள் 3,1,8,2,2,6. நேயர்கள், இதுவரையில் கேட்டது நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்த சபை மற்றும் தேசிய லொத்த சபையினுடைய உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: வசந்தம் FM 102.6.

0: பொங்கிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6
1: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
2: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
0: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிங்க்.

0: வீட்டிடமிருந்து இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: உங்கள் பட்டப்படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரு இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.

கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

கத்துக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கழகத்தில் டிலுக்ஷன் மற்றும் ஜி ஆர் விடைபெற்று செல்லும் நானும் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீஸ்ரூபி. வணக்கம் என்று சொல்லுங்களேன்.

0: நீங்க சொல்லுங்க.
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நேர்கள் அனைவருக்கும் என் அன்பான இனிமையான காலை பொழுது வணக்கங்கள். என்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு 10 மணி வரைக்கும் இணைந்து இருக்க போகின்றோம். வணக்கம் டெலுக்ஷன்.
3: வணக்கம் ஜி ஆர். மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை பொழுது வணக்கம். இன்றும் கூட ஒரு அருமையான காத்திரமான தலைப்போடு நிகழ்ச்சி நாங்களும் அப்படியே இன்றைய நாள் தலைப்பு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே சற்றும் ஒரு காத்திரமான தலைப்பு என்பதை தாண்டி இன்றைய நாள் தலைப்பு வந்து ஒரு நகைச்சுவையான
2: சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. ஆனா இந்த காலகட்டத்துக்கு கட்டாயம் தேவையான ஒரு தலைப்பு. இந்த விடுமுறை நாள் மட்டும் எல்லோருக்குமே ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த இடத்துல இருந்துதான் ஒரு புரிதலோட ஒரு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அந்த இடத்தை நோக்கி நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பாங்க இல்லையா?
3: கரெக்ட்டா. இன்றைய நாள் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து எங்க பசங்களை நான் விட்டு கொடுக்கறதே இல்ல.
2: நாங்க வந்துட்டு பொண்ணுங்க எல்லாம் விட்டு கொடுக்கறது இல்ல.
3: கரெக்ட்டா. இன்றைய நாள் வந்து எங்க பசங்க படக்கூடிய கஷ்டத்தை வந்து நாங்க உங்களுக்கு சொல்ல போறோம்.
2: உங்களால நாங்க படுற கஷ்டத்தை நான் வந்து சொல்ல போறேன்.
3: சரி ஓகே. இன்றைய நாள் வசந்தினுடைய நீங்க சொல்லுங்க தலைப்பாக என்ன தலைப்பு அப்படின்னு சொன்னா
2: காதலர்களுக்கு இடையில் அதிகமாக பிரச்சனைகளை உள்வாங்குவது அவங்களா, அதாவது ஆண்களா பெண்களா அப்படிங்கறது அன்னைக்கான தலைப்பா இருக்கிறது.
3: காதல் அப்படின்னு சொல்லலாம், இந்த பிரச்சனை அதிகமா உள்வாங்குவது ஆண் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும்.
2: அதாவது
3: அந்த காதல் பிரச்சனையில வந்து பெண்கள்னால அதிகமாக கஷ்டப்படுறது அப்படின்னு சொல்ல ஆண்கள் தான். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே.
2: இதுக்கு நான் வேற ஒரு பதில் சொல்றேன். ஆண்களால தான் இவ்வளவு கஷ்டம். வந்தீங்களா, பாத்தீங்களா, பேசினீங்களா, போகாம அந்த இடத்த நின்று வேற மாதிரி வேற மாதிரி சொன்னீங்களா, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. ஓகே, இதுதான் சுவாரஸ்யமான நல்ல தலைப்பு. இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தலைப்புன்னு நாங்க நினைக்கிறோம். சோ காத்திரமான தலைப்போடு நீங்களும் உங்களுடைய காத்திரமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். காதலர்களுக்கு இடையில் அதிகமான பிரச்சனையை உள்வாங்குவது ஆனா பெண்ணா, இதுதான் தலைப்பு. மறந்துடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இடத்துல பேச வேண்டிய கருத்துக்கள் எல்லாம் பண்ணிடாம பேசுங்க. வாய்ப்பு இது. ஓகே, பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்களுக்கு நல்லதாக இது அமையட்டும்னு நினைக்கிறேன்.
3: மறந்து
2: நாங்க தொடர்ச்சியா சொல்றதுக்கு தயாரா இருக்கிறோம். தொடர்ந்து மணிந்திருங்க. நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு.

ஆட்கடத்தல் கார்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேற படகில் பயணித்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.

0: நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேர்களினுடைய கருத்து மேடையாக இருக்கிறது. காலை பொழுதோடு உற்சாகமாக சுறுசுறுப்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சுவாரஸ்யமான இன்றைய தலைப்பு,
3: தற்போதைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரியான எங்களுக்கு எங்களுடைய இளைஞர்கள் மற்றும் எங்களுடைய எங்க ஆண்களுக்கான ஒரு ஏற்ற மாதிரியான ஒரு தலைப்பு அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைப்பு. இந்த காலகட்டத்துல வந்து இந்த காதலால் அதிகமான கஷ்டப்பட்டது வந்து யாரு அப்படின்னு சொல்லி கேஷுவலா கேட்கும் போது
2: பெண்கள் தான்,
3: ஆண்கள் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும், சரியா?
2: இல்ல, பெண்கள் தான், ஆண்கள் பெண்கள் வந்து அந்த இடத்துல நின்றுவாங்க. அடுத்த கட்டத்தை மூவ் ஆகி போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப நாள் எடுக்கும். ஆனா எல்லாருடைய பார்வையிலும் பெண்கள் தான் அப்படிங்கிற ஒரு தப்பான குறிக்கோள் அப்படி இருக்கிறது.
3: தப்பாலாம் இல்லைங்க, சரியா தான் இருக்கும். பட் ஆனா நீங்க வந்து எப்படி அப்படின்னு சொன்னா ஒரு பிரச்சனை நீங்க எப்படி முடிப்பீங்க அப்படின்னு
2: சொன்னா இப்ப உங்களோட போன தாங்க அப்படின்னு சொன்னா தருவீங்களா? இல்ல தானே
3: தந்துடுவேன்.
4: நீங்க
3: சொல்லுங்கம்மா, தற்போதைய காலகட்டத்தில் இப்ப தற்போதைய
4: காலகட்டத்தில் ஆனால் காதல் என்பது இருவரை சார்ந்ததுதான். அதிலே பெண்கள் பிரச்சனை என்றால் அவர்கள் கொஞ்சம் பேசி தீர்த்து கொஞ்சம் ஒரு நிலையான ஒரு முறை இதுக்கு வருவார்கள். ஆண்களை எடுத்துக்கொண்டாலும் சொல்லாமல் அப்படியே வைத்து வேறொரு பிரச்சனைக்கு உரியவருடன் சொல்லாமல் வேறொருவருடன் சொல்லும் போது அந்த பிரச்சனை வேறு பக்கம் திசை திருப்பி விடும்.
3: அதனால
4: இந்த பிரச்சனையாக இருந்தாலும் காதலித்தவர்கள் உண்மை என்று சொன்னால் உண்மையை ஆளுக்காள் பிரச்சனையை தீர்த்து கொண்டு சுமூகமாக நல்ல ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். அவங்கவங்க கதைகளை கேட்காமல் அடுத்தது இந்த பெண் என்பவள் என்ன செய்வாங்க என்று சொன்னால் ஆண்களிடம் சொல்லாமல் அவர் ஆண் தான் அப்படி இப்படி என்று சொல்லி பேசாம வைத்திருந்ததால பிரச்சனையே வீட்டிலேயே அவர்களுக்கு தெரியாம இருந்தா கூட அவர்கள் வேறு ஒரு தரமான ஒன்றை பார்க்கும் போது இவர் அங்கால சாயும் போது என்ன செய்வது, கவலையாக இருக்கும் பெண்ணுக்கு அந்த கவலையை மனதுக்குள் வைத்து விட்டு இன்னொருவரை முடித்தார். அதை அவர் தோண்டி துறவையாகி இன்னொருவரை நீ முதலில் காதலித்ததாமே என்று அந்த பெண்ணை குத்தி குத்தி காயப்படுத்துவார். ஆனா ஆண்களுக்கு இதெல்லாம் செய்ய மாட்டார்கள். ஏனென்று சொன்னா ஆண்கள் நான் தான் உழைப்பது நான் தான் என்று ஒரு நிலைப்பாட்டில இருப்பார்கள். அதனால அநேகமாக பெண்கள் தான் பாதிக்கப்படுவார்கள். யாரையும் யாரும் பாதிக்காம ஒருவர் மேல ஒருவர் அன்பு வைத்து காதல் என்ற
2: ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம் சாந்தி கோவிந்தராஜா. அவங்கள சார்பா அந்த கருத்து
3: சொல்லியிருந்தாங்க. அதிகமா பாதிக்கப்படுறது அப்படிலாம் இல்ல, அதிகமா மன உளைச்சல் மற்றும் அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகுது. இந்த காதலர்களுக்கு இடையில வந்து ஒரு புரிதல் வந்து கட்டாயம் மிக முக்கியமான ஒரு விஷயம், சரியா?
2: அதாவது ஆண்களோட வந்து ஈகோ இருக்குல்ல, அந்த பிரச்சனை பேச பேசுறதுக்கு வந்துட்டு தடை, அதுக்கு பிறகுதான் வருகிறது பெரிய ஒரு
3: பிரச்சனை.
2: ஆமா, கட்டுப்பாடு. ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க எனக்கிட்ட வந்தா எவ்வளவு ஃப்ரீடம் தானே இருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், அப்படி பேசலாம், அப்படி போகலாம், அங்க கூட்டிட்டு போவோம், இங்க கூட்டிட்டு போவோம், மேற்படிப்பு படிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதை நம்பித்தான் போறோம், வாழ்றோம். அதுக்கப்புறம் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா போன புடுங்குவாங்க,
3: அதுக்கப்புறம் வாழ முடியாது.
2: பொன்னியின் செல்வம் திரைப்படத்துல அவங்க சொல்லுவாங்கல்ல, அதாவது அது தங்கத்துல போட்டாலும் விலங்கு விலங்குதான்,
3: விலங்கு விலங்கு. தங்கத்துல போடுறதுக்கும் பித்தாளில போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அந்த வாய்க்க. சரியா, நாங்க வந்து இவ்வளவு விஷயமே உங்களுக்காக பாத்து பாத்து பண்ணுவோம். ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, இந்த டாபிக் எனக்கும் கட்டாயமா ஒரு கமெண்ட் சொல்ல ஆசைதான். வரலாம், நான் சொல்லிதே வீட்டுல இருந்து வைஃப் கேட்டுட்டு இருப்பாங்க, கல்யாணம் வேற முடிச்சுட்டு வாய் திறக்க முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
2: அப்படியே அவருக்கு ஒரு பாட்டு கட்டாயம் கொடுக்கல. இப்ப நேர்கள் இருக்கிறாங்க, அவங்க கூட பேசுங்க.
3: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: அன்பான வணக்கம்.
2: ஹலோ,
5: வணக்கம் சார்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: பெண்கள்
3: ஆகுறாங்களா?
5: போட்டுட்டு போற அப்ப அந்த கேள் அழுது அழுது அழுது இருக்காங்க. அப்ப நான் எங்களுக்கு போய் கேட்கல சார் என்ன ஏதுன்னு சொன்னேன். அது போற பஸ் ஒண்ணு வந்து மாதிரி பஸ்ல இருந்து கேள் போறான். அந்த அளவுல பாதிப்பான மதம் சில ஆண்கள் எல்லாங்கள் இல்ல அப்படி
6: அதிகமான
3: பாதிப்பு பெண்களா?
6: ஆண்கள்
3: வந்து அதிகமா வலிமையானவங்களா? அது வந்து உண்மையான விஷயம் தான். ஆண்கள் வந்து வலிமையானவங்க உடல் அளவுல மட்டும்தான். ஆனா மன அளவுல வந்து அது வந்து ஒரு ஆராய்ச்சியே சொல்லி இருக்கு, மன ரீதியாக அதிகமான வலிமையுடையவர்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு.
2: அது என்ன உண்மைதான். வலிமையா இருக்க போய் தானே நீங்க தர கஷ்டத்தில் தாங்கிட்டு இருக்கிறேன். அதாவது ஆண்கள் வந்துட்டு சாரி சொல்ல மாட்டாங்க, மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. அந்த தப்பை சமாளிக்கிறதுக்கு 1000 போய் சொல்லுவாங்க, 1000 இடத்துக்கு போவாங்க. ஒரு ஒரு சாரியோட அந்த ஒரு இடத்துல பிரச்சனை.
3: சரி ஓகே, ஆண்கள் எப்படி சாரி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, ஜஸ்ட் நாங்க வந்து ஓகே மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சாரி அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம். நாங்க வந்து அந்த சிங்கிள் வேர்டை சொல்லிடுவோம். பெண்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா, இழுத்த மேல போயிட்டு கீழே போயிட்டு அங்க போயிட்டு சைட்ல போயிட்டு சீல ஏன் உங்ககிட்ட நான் சாரி சொன்ன அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் கொண்டு வருவீங்க.
2: உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? நீங்க என்ன ஒரு டென்ஷன்ல வந்தீங்க? அதெல்லாம் ஆராய்ச்சி செய்துதான் நாங்க சாரி கேக்குறோம். உடனே பட்டுன்னு சொல்லக்கூடாது.
3: ஆராய்ச்சி செய்து இதுக்கு டிப்ரெஷனை இன்னும் கூட்டி கடைசியில இந்த சாரி எதுக்குடா நான் கேட்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் கொண்டு வருவீங்க.
2: அதாவது அதிக பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன அச்சீவ்னு கேட்க ஆரம்பிச்சா ஒண்ணும் இல்லைன்னு முடிச்சிருவாங்க பாருங்க. அப்பதான் எங்களுக்கு வர ஒரு சந்தேகம் இந்த பாட்டை கேட்டுட்டு தொடர்ந்து பேசணும். இல்லன்னா
3: ஒண்ணும் இல்ல தாங்க, அதுக்கு என்னங்க சந்தேகம்
2: இருக்கணும்? இல்ல
3: இருக்கணும்.
2: ஓகே, வருகிறது பாடல் இது அச்சம் என்பது மட்டும் இடத்திறப்பதுக்காக

0: லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
3: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லியிருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
4: முதல்வன்
5: வசந்தம் FM.

0: நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: வெல்கம் பேக் ஷோ. நீங்க சொல்லுங்க காட்சியில் வசந்தத்தின் நீங்க சொல்லுங்க கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தற்போதைய நடைமுறைக்கேற்ற மாதிரியான ஒரு யதார்த்தமான ஒரு தலைப்பு,
3: சுவாரஸ்யமான தலைப்பு. காதலர்களுக்கு இடையில் அதிகமான பிரச்சனையை உள்வாங்குவது ஆண்களா பெண்களா, இதுதான் தலைப்பு. நிறைய பேர் பெண்கள் தான் சொல்றாங்க, ஆண்கள் பக்கம் எதுவுமே நடக்கல.
2: ஏன் நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னா, சொன்னதுக்கு பிறகு மீண்டும் நாங்க சாப்பாடுக்கு விடையதான்,
3: புட்டு வேணுமா
2: அப்படின்னு
3: கேட்கணும். சரி, ஓகே, நீங்களும் சுவாரஸ்யமா தொடர்ந்து பேசலாம். மழை பிற்படுத்துங்க. 0122 5 0 0 1
2: உங்களுடைய
3: உள்மனதில் இருக்கிற அந்த சிங்கத்தை தட்டி எழுப்புங்க. ஓகே, இப்ப எங்க கூட பேசுறதுக்கு
2: வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம் கலீல் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
4: நல்லமாக இருக்கிறேன். நீங்கள் இருவரும்
3: நல்லா இருக்கிறோம். அப்புறம் உங்களுடைய கருத்தை கேளுங்க.
4: இரண்டு தரப்பிலும் பிரச்சனைகள் எழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தான்.
3: ரெண்டு பேரும் சொல்லக்கூட, ஒருத்தர் தான் நீங்க சொல்லணும்.
4: ஒருத்தர் அநேகமாக பெண்களாலே பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அந்த சரியான உறுதியாக அவர்கள் சரியான முடிவை செல்லாமல் சில பிரச்சனைகள் உருவாகின்றன. அதே நேரம் இந்த பாதிப்பு என்கின்ற போது இரண்டு வரைக்கும் இருக்கிறது. உதாரணத்துக்கு நான் பாருங்க, இந்த வசனத்தை, எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி இங்கு என்ற பாட்டை பாருங்கள், அவளுக்கு ஒரு ஏக்கம். அதே நேரம் நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் விதத்தில் நான் இல்லை. எல்லா பக்கத்தாலும் பிரச்சனை இருக்குதான், என்ன செய்வது?
3: சரி, ஓகே, ரொம்ப நன்றி. அவர் பாட்டாவே
2: படிச்சுட்டாரு. நான் பாட்டா பாடுறேன். டெக்னாலஜி கொடுங்க, என்னத்தை கொடுங்க, நான் வந்து பாட்டா தான் ரிப்ளை பண்ணுவேன்.
3: அதுதான் இனிமருத்த இருக்கிறாங்க, பேசலாம்.
2: வணக்கம்.
5: வணக்கம். எட்டியந்துட்டு வந்து இமானுவேல்.
2: வணக்கம் இமானுவேல் ஐயா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா?
3: அதாவது இவருடைய கருத்தை நாங்க முழுமையை ஏற்றுக்கொள்ளணும். ஏன் சொன்னா, அவரு பல பக்கங்களை பெற்றவரான சார்.
2: பல பக்கங்களை பெற்றிருக்கா, பக்கத்துல வைஃப் இருக்கும் போது அப்படி சொன்னாரு. வைஃப் இல்ல அப்படின்னு சொன்னா, அதாவது அவர் சொல்லியிருப்பாரு பக்க பக்கம்.
3: அதாவது ஃபர்ஸ்ட் ஆண்கள் ஆரம்பிப்பாங்க, எங்க போறீங்க அப்படின்னு கேட்டு ஆரம்பிச்சாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க கட்டுப்படுத்துற அந்த அந்த குறி, அந்த வேர்ட்ஸ். அதுக்கப்புறம் வரும், இப்பதானே நீங்க சொன்னீங்க, அப்ப சொன்னீங்களே நீ எங்க வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், இப்ப என்ன கட்டுப்படுத்துற அப்படின்னு ஆரம்பிப்பாங்க பெண்கள். எங்களுடைய சார்பு ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா முடியும். சோ சில சில விஷயங்கள் இருக்கு, நிறைய பேசலாம். இப்ப இன்னும் ஒருத்தர் இருக்கிறாங்க.
2: ஹலோ, வணக்கம். அதிகமான பெண்கள் வந்து நாங்க வந்து நகர்ப்புறங்களை பார்க்கும் பொழுது கிளப் அப்படி சுத்திட்டு இருக்காங்க, சரியா? அந்த மாதிரி நீங்க வந்து சீரலைய கூடாது அப்படின்னு சொல்லி நல்ல எண்ணத்தோடு வந்து ஆண்கள் வந்து கேப் பண்ற விஷயம் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, அதை வந்து நீங்க வந்து அவங்க உங்களை ரூல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க. அப்படி பாக்காதீங்க. அப்படி பாக்காம நீங்க அவங்க சொல்றதை கேட்டீங்கனாலே பாதி பிரச்சனை முடிஞ்சுதானே.
3: அதாவது ஒரு பழமொழி இருக்கு, ஆண்களுக்காகவே படைக்கப்பட்ட பழமொழி தான் இது. ஆண் மகன் அழுதால் குடிக்கெடும், அப்படி அழக்கூடாதுன்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே வளர்த்துடுவாங்கல்ல. அதனால அவங்க கோபத்தை கட்டுப்படுத்தி இப்படியான விஷயங்களை வெளியிடுவாங்க. அதனால ஃபர்ஸ்ட்டுக்கு அவ்வளோ சொல்லுவாங்க, காதலில் அப்படியோ மலையில நிறைய வைப்பாங்க, என்னென்னலாம் சொல்லுவாங்க. அங்க கூட்டிட்டு போறேன், இங்க கூட்டிட்டு போறேன், அப்படி பண்ணுற, இப்படி பண்ண, நீ தான் உலகம், அடுத்த ஜென்மம், இந்த ஜென்மம், அப்படி பேசுவாங்க. அதுக்காண்டி நீங்க கேக்க

0: வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா ஆண்கள் அப்படி இல்ல, இப்போதைக்கு புல்லும் இல்ல கதும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு
1: நீங்க சொல்லுங்க பக்க பக்கமா சொல்லிட்டு போங்க பிரச்சனை இல்ல. என்ன அப்படின்னு சொன்னா எப்பவுமே நாங்க சொல்றது வந்து நீங்க பொறுமையா கேட்க மாட்டீங்கன்னு சொல்லி இதுல இருந்து அதுக்கு தெரிஞ்சிருக்கோம்.
0: நம்ம இப்போ இன்னும் ஒருத்தர் கூட பேசுறோம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்
1: அன்பான வணக்கம்.
2: உங்களுக்கு அன்பான ரெண்டு பேருக்கும் அன்பான வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: யார் இது?
2: நல்ல விமலா தேவி ரத்னபல்லிருந்து.
1: ஓகே சொல்லுங்கம்மா, உங்களுடைய கருத்து என்னம்மா?
2: எந்த கருத்து வந்து ஆண்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது தான் பெண்கள்.
1: கட்டுப்பாட்டு இது கட்டுப்பாடு நாங்க உங்களை வந்து கட்டுப்பாட்டு எல்லாம் இருக்க சொல்லல, நாங்க சொல்றது நீங்க ஜஸ்ட் கேட்டீங்கன்னா போதும்.
2: இல்ல எதுக்குமே சரி, ஆண்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி நாங்க நடந்து கொள்ளணும்.
1: அப்படியா?
2: அவங்களும் பெண்களை ரொம்ப இதாக்காம அவங்களும் பாசமா இருக்கணும், அதுதான் குடும்பம்.
0: சரி ஓகே, ரொம்ப நன்றி.
1: அவங்க வாழ்க்கையில பிரச்சனை.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உண்டு.
2: இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே ஆக சிறப்புக்கு ஆரம்பிக்கின்றார்
3: பாடல்கள். பணிதயால்
2: தலைவா திரைப்படத்துக்காக வருகிறது பாடல்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
2: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல்

0: 102.6 இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: இயற்கையான அழகு என்பது முகம் மட்டும் சார்ந்ததல்ல, உள்ளிருந்து கிடைக்கும் ஆரோக்கியம்,
2: வலுவான எலும்புகள், கூந்தல் வளர்ச்சி மற்றும் உடல் பொலிவுக்கு கிளிக் கொலாஜன் நேச்சுரல் பாகல் ஸ்பூச்சி டீ மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
3: Hey, level done. Results are okay. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன? ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன? நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
4: இப்படி தாங்க, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
3: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
4: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம், ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
3: எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.

0: அழுத்தியாளர் சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி சீட்லப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: இலங்கைக்கு வடக்கே நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் படிப்படியாக பலவீனமடைந்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனினும் இத்தொகுதியின் தாக்கம் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மேகமூட்டமான வானம் காணப்படுவதுடன் மழையுடனான வானிலை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று காலை 5:30 வெளியிடப்பட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் இவ்விடயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் சூழல் காரணமாக அமெரிக்காவின் எரிபொருள் விலைகள் வரலாறு காணாத வகையில் அதிகரித்து வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈரானுடனான மோதல் காரணமாக அமெரிக்கா முழுவதும் ஒரு கலன் பெட்ரோலின் விலை 5.50 டாலர்களை கடந்து உயர்ந்துள்ளது. டொனால்டு டிரம்ப் கடந்த ஆண்டு மீண்டும் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பொழுது இந்த விலையை விட சுமார் 50% அதிகரிப்பு என தெரிவிக்கப்படுகிறது. இந்த திடீர் விலை உயர்வு காரணமாக பொதுமக்களின் மாதாந்த உணவு மற்றும் அத்தியாவசிய செலவுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அடுத்த மணித்தியால செய்திகளை காலை 10 எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: 8 கோடி தனநிதி சீட்லப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை.

0: சொல்லுங்க.
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை
2: 102.6 102.8 வசந்தத்தை நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். காலை பொழுது உற்சாகம் சுறுசுறுப்பாக பயந்து கொண்டிருக்கிறோம். சுவாரஸ்யமான ஒரு தலைப்பும் கூட.
3: நேரம் காலை 9:10 இந்த நேரத்தில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நல்ல ஒரு தலைப்போடு, அதாவது ஆண்களுக்கு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இப்பயாவது நாங்கள் எங்களுடைய ஆதங்கம் பள்ளி எழுதி சொல்லி ஆகும் அப்படின்னு சொல்ல நினைக்கும் போது, பக்கத்துல நீங்க இருந்து அந்த வைப் மார்க் பக்கத்துல இருந்து எங்க சொல்ல விட்டுறீங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட நிறைய பேர் இருப்பாங்க.
2: தூரமா போயிட்டு பேசுங்க.
3: அருள்மொழி,
4: ஒரு சிலர் தான் பெண்கள் கூடுதலாக பாதிக்கப்படுகினம். அவையில உதாரணம் என்ன பண்றது, ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிராமத்தை பொண்ணு வந்து அதை நான் பண்ணி போட்டு பட்டணத்துல ஒரு அதை விட நல்ல பெஸ்டா நல்ல ஒரு இது வந்தா அதை என்ன பண்றது, அப்படியே அவையில மாத்துறது. ஆனா அத நான்கள் ஒரு படமொழி சேர்கண்டனத்தில மிஞ்சு தண்ணி நேரத்துல கழுவுன்ற படமொழி இருக்குது. அப்படித்தான் இப்ப சில சில பேர் தண்டி கொண்டு வெளியினம் ஏமாத்தினம் நடக்குது.
2: பொதுவாக புரிஞ்சிக்கல சொல்லுவாங்க பெண்கள்,
3: புரிஞ்சுக்கலாம்.
2: நீங்க நேரத்தோட இப்படி எல்லாம் பேசிட்டு இப்ப புரிஞ்சுக்கவே இல்லையே, இப்ப பாரு கோபடுறீங்க, சண்டை பிடிக்கிறீங்க, அப்படி இப்படின்லாம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ஒரு இடைவெளி வரும். ரெண்டு பேரும் போனை பிளாக் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் பேச மாட்டாங்க. எங்கயாவது தேடி பிடிச்சு மறுபடியும் பேசலாம்னு நினைச்சா மறுபடியும் பிளாக் பண்ணுவாங்க. அது ஆண்களா பெண்களான்னு தெரியல, ஆனா பிளாக் அதிகமா இருக்கும் வந்து பெண்கள் கிட்ட
3: தான்.
2: ஆமா, ஆனா அடுத்த செகண்ட் கோவத்துல நாங்க அப்படி பிளாக் பண்ணாலும் அடுத்த செகண்ட் தெரியலையே அது தவறாச்சு, நம்ம நேசிச்ச ஒருத்தர பிளாக் பண்ணக்கூடாது அப்படின்னு நாங்க எடுத்துடுவோம். ஆனா நீங்க பிளாக் பண்ணுங்க பாருங்க, அடுத்த ஜென்மத்துல கூட எடுக்க
3: மாட்டீங்க. டிப்ரெஷனுக்குள்ளாக்கிடுவீங்க. சரியா, ஓகே, இப்ப இப்படித்தானே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன சண்டை வருது, ஆண்கோ பெண்ணுக்கோ ஒரு சின்ன ஒரு சண்டை வருது. அந்த சண்டை வரும்பொழுது ஆண் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நான் வந்து ஓகே நான் தான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி சோழி கேட்க வந்தா, நீ ஏன் சோழி கேட்கற, நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னா, சோழி கேட்கறது ஒரு தப்பாடா அப்படின்ற மாதிரி கடைசியில கொண்டு வந்துடுவீங்க. நான் சோழி கேட்க வந்ததே தப்பு அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு, சரி ஓகே தப்புதான் அப்படின்னு சொல்லி செய்து சோழி கேட்க வந்தா சோழி கேட்க வந்ததே தான் தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு கொண்டு வந்து வச்சுட்டு என்னத்துக்கு இந்த லைஃப் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண வச்சிருவீங்க நீங்க. அதான் பெண்கள்,
2: அதாவது ஆண்கள் வந்துட்டு ஆரம்பத்திலேயே இந்த மன்னிப்பு கேட்டா ஒரு பிரச்சனையும் இல்ல, ரொம்ப சுத்த விட்டுட்டு
3: அதிகமான
2: உங்களுடைய பாதுகாப்பு சேஃப்டி நீங்க சாப்பிட்டீங்களா, என்ன செய்றீங்க, வேகமா போனாரே பாதுகாப்பா போன அவரோட பதட்டங்க அதிகமா நண்பு இருக்கிற விடத்த பயம் இருக்கும்.
3: 5 நிமிஷம் கூட உங்களுக்கு பதட்டம் பயம் எல்லாம் வரும்.
2: இதுவே போன் அந்த இதுல இருந்து கால் வந்து உங்களுக்கு லோன் வேணுமான்னு கேட்டா அடுத்த நிமிஷம் ஆன்சர் பண்ணுவீங்க, நாங்க தானே அப்படின்னு அப்படியே போர்ட் பண்ணிட்டு போயிருவீங்க.
3: செப்பலாம் இல்ல, அவங்க வந்து எவ்வளவு பாசமா பேசுவாங்க தெரியுமா, லோன் கேக்குறவங்களா இருந்தாலும் குடுக்கறவங்களா இருந்தாலும்
2: அவங்க பேசுவாங்க. அடுத்த வீட்டுக்காரன் பேச நீ பேச மாட்டேன் ஆரம்பிச்சாதான் ரஜினி இப்ப நேர்களோட பேசலாம்.
3: வணக்கம்.
2: சரி தொடர்ந்து இருந்திருக்கலாம். இதை நீங்க சொல்லுங்க நேர்களின் கருத்து மேடை.

0: நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: அடிப்படைய கூட்டு பேர்
1: 102.6 102.8.
2: லெஜண்ட் சார் நீங்க.

0: நீங்க சொல்லுங்க
1: நேயர்களின் கருத்து மேடை.
0: கருத்து மேடை
2: காட்சி வசந்தத்தின் நீங்க சொல்லுங்க கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்கள் மற்றும் இனிமையான ஒரு தலைப்போடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது.
3: இந்த பாடல் வந்தது போல ராதா காதல் வராது அப்படிதான் ஆரம்பிக்கும். அப்புறம் சுத்தி சுத்தி வந்தீங்க அப்படி ஆரம்பிச்சு எதுக்கு மச்சான் காதல் வேணா வேணா அப்படி ஆரம்பிச்சு இந்த பொம்பளைங்க காதல நம்பி விடாது இப்படி எல்லாம் வரும் பாடல்கள்.
2: நம்பாதே
3: அதான் இப்ப வரும் பாடல் அப்ப எல்லாம் கண்ணே மணியே காணலியே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு நிறைய பாடல்லாம் இருக்கு தங்க பூவே
2: காதல் என்பது அப்படின்னு ஆரம்பிக்கும். ஆனா அது வந்து போவோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி
3: அதுக்கு பிறகு நான் அவன் இல்லைங்க நான் அவன் இல்லைங்க
2: நவன் இல்லை அப்படியா
3: அப்படிதான். அதுக்கப்புறம் பொய் பொய்யா சொல்லுவாங்க நீ ரொம்ப அழகா இருக்கிற அப்படி இருக்கிற இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க.
2: நாங்க அப்படி சொல்ல மாட்டோம். நாங்க வந்து பெருமையா நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம். நீங்க வந்து யோசிப்பீங்க
3: அதனாலதான் பிரச்சனையே
2: வணக்கம்.
4: ஹலோ வந்துக்கினி அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் வணக்கம். நான் மருதமனி அப்துல் நாசிர்.
2: அப்துல் நாசிர் உங்களுடைய கருத்து என்ன அப்துல் நாசிர்?
4: அதாவது இன்று இளைஞர் யுவதிக்கான ஒரு முக்கியமான ஒரு தலைப்புடன்
2: வந்திருக்கிறீர்கள்.
4: அருமையான ஒரு தலைப்பு, எல்லோருக்கும் தேவைப்பட்ட தலைப்பு, அது உங்களுக்கும் சேரும் என்று நினைக்கிறேன். அதாவது காதல், காதல்ல ஆண்கள் தான் முக்கியமா
2: இருக்கிறாங்க.
4: காதல் வந்தால் கண்களுக்கு இன்பம், காதல் போனால் இதயத்துக்கு துன்பம். உன்மேல் விழுந்தது என் காதல், தினமும் உயிருக்குள் நடக்குது மோதல். உன்னை சுமக்க இதயம் வைத்தேனே, உன்னை இழுக்க கண்கள் கொண்டேனே. நிம்மதி என்றால் உலகில் மாயம், நீ அருகில் இருந்தால் அது நிஜமான பயணம். இப்படி ஒரு இளைஞன் சொல்லுவான்.
2: நீங்க
3: என்ன சொன்னீங்க, நீங்க என்ன சொல்ல வாரீங்க?
4: நான் இதைத்தான் சொல்ல வரேன், இந்த கவிதையை தான் சொல்ல வரேன்.
2: கவிதை தான் சொல்ல வரீங்களா?
3: அவர் வந்துட்டு பெண்களை தான் தப்பா சொல்றாரு, ஆண்களை தான் பெருசா சொல்லி இருக்கிறாரு. ஓகே, இப்ப இன்னும் ஒருத்தர் இருக்கிறாங்க. ஹலோ வணக்கம். சரி ஓகே, வந்த வேகத்துல போயிட்டாங்க. சரி, தொடர்ச்சியாக இணைந்து இருக்கலாம், நீங்களும் சொல்லுங்க.
2: ஒரு பாட்டு வந்து உங்களுக்கு தெரியுமா? பெண்ணால பைத்தியம், சாரி ஆனால பெண்ணால பைத்தியமா போனவன் உண்டு, ஆனால பைத்தியமா போனவன் உண்டு, போனவள் இருக்காளா அப்படின்னு பாட்டு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கேன்.
3: ஒரு பாட்டு இருக்கு, வாய்மொழி சும்மா ரோட்ட பார்த்து நேரம் நடடா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டை நாங்க பிறகு தாரோம். சரி, தொடர்ந்து மிளிந்திருங்க. உங்களுடைய மனசுல இருக்கிற அந்த நல்ல பல
2: விஷயங்கள்,
3: ஆமா, தொடர்ந்து மிளிந்து சொல்லுங்க. அதாவது ஆண்கள் வந்து உணர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒருத்தர், அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துறல. அழகா இருக்கு,
2: ஆமா
3: வாங்க போலாம், நிறைய அன்பா இருக்கிறேன், நான் உன்ன நிறைய விரும்புறேன் அப்படின்னு சொன்னாலே பிரச்சனை முடிஞ்சிருது. அதையே மனசுக்குள்ள வச்சுட்டு மூடி மறைச்சி பாத்துட்டு
2: நாங்க சொல்லலன்னு சொல்லலங்க, நாங்க உங்களை தவிர பத்தி எல்லாத்தையும் சொல்லித்தான் இருக்கோம்.
3: அது தவிர ஹைலைட் பண்ணணும், அடக்கி வைத்தால் அனல் அதிகமாக எரியுமா அப்படின்னு ஆண்களுக்கு சொல்லுவாங்க. அதாவது சின்ன சின்ன விஷயத்திலாம் பாய்ஸ் வந்துட்டு ஆண்கள் வந்துட்டு உள்ளுக்கு வச்சுக்குவாங்க, அதுதான் இந்த கோபத்தோட வெளிப்பாடு. டக்குண்டு பொங்கி எழுவாங்க பாருங்க, எரிமல மாதிரி.
2: அது நாங்க வந்து எல்லா இடத்துலயும் கோவப்பட முடியாது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இயல்பா நாங்க வந்து கேஷுவலா சொல்லும் போது நாங்க வந்து ஒர்க்ல ஏதோ ட்ரஸ்ட் இல்ல அப்படின்னு சொன்னா, ஃபேமிலியில குடும்பத்துல எல்லா விஷயத்தையுமே நாங்க வந்து யார்ட்டையும் சொல்லி நாங்க புலம்ப முடியாது. நாங்க வந்து ஒர்க்ல காட்ட முடியாது, நாங்க குடும்பத்துல காட்ட முடியாது, அம்மா கிட்ட காட்ட முடியாது, அப்பா கிட்ட காட்ட முடியாது, கூட இருக்க ஃப்ரெண்ட் கிட்ட காட்ட முடியாது. சரியா, ஏன் நாங்க காட்டணும் அப்படின்னு சொன்னா லைஃப்ல நாங்க வந்து ஃபெயிலியர் ஆயிரும். சோ நாங்க இந்த கோவம், எல்லா கோவத்தையும் நாங்க காட்டக்கூடிய ஒரே ஸ்பேஸ் எங்க அப்படின்னு சொன்னா, எங்களுடைய காதலியா இருக்கலாம், இல்ல மனைவி அப்படின்ற அந்த ஸ்பேஸ்ல காட்டும் போது அவங்க அவங்க எங்களை புரிஞ்சுக்கலாம்ல. ஏன்னா காலையில ஒர்க் போறாங்க, காலையில ஒர்க் போயிட்டு நைட் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணி எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வரதே பெரும் பாடா இருக்கு. இந்த பாட்டுக்கு நீங்க வேற அதை வாங்கிட்டு வரல, இதை வாங்கிட்டு வரல, நீங்க கால் பண்ணல, நான் கால் பண்ண, நீங்க ஆன்சர் பண்ணல ஆபீஸ்ல, அவ்வளவு உங்களுக்கு நீங்க ஆபீஸ்ல யார்ட்ட கதைச்சிட்டு இருக்கீங்க, என்கிட்ட கதைக்க மாட்டேங்கிறீங்க, என் காலை நீங்க ஆன்சர் பண்ண மாட்டேன்றீங்க, நீங்க புலம்புனீங்கன்னா நமக்கு ஆபீஸ்லயே புலம்பலாதான் இருக்கும். நீங்க வீட்லயே வந்து புலம்புனீங்கன்னா என்ன வாழ்க்கை
3: அப்படின்னு கானாக்கு முன்னுக்கு நிறைய, அதாவது மணித்தேல கணக்கு இல்ல, நாள் கணக்கு இல்ல, விடிய விடிய 12 மணி ஆயிடுச்சுங்க பியும், 12 மணி ஆயிடுச்சுங்க ஏயும் அப்படி எல்லாம் பேசினவங்க திடீர்னு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, நம்ம ஆள் தானே வேற எங்க போயிடும் அப்படின்னு ஒரு லொக்க போட்டதுக்கு அப்புறம் காலும் இல்ல, மெசேஜும் இல்ல, எந்த ஒரு ரிப்ளையும் இல்ல, என்னன்னா பிஸி பிஸி. அந்த போன எடுத்து ஆன்சர் பண்ணிட்டு என்னம்மா சாப்பிட்டியம்மா சரி அது வேணா என்ன கால் எடுத்து அப்படின்னு கேட்டாலும் பிரச்சனை முடிஞ்சு. இப்ப வாங்க பார்வதியை கூப்பிடுவோம். காதலில் சொதப்புவது எப்படி?

0: பிரபலமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம்
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
0: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: Hey, level done. Results are okay. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன? ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன? நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
3: இப்படி தாங்க, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. A level முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
2: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
3: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
2: எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
4: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM.

0: நீங்க சொல்லுங்க.
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க. நேர்களினுடைய கருத்து மேடையாக இருக்கிறது. சுவாரஸ்யமான இன்றும் ஒரு தலைப்பு உங்களோடு பகிர்ந்திருந்தோம். அதாவது காதலர்களுக்கிடையில் அதிகமான பிரச்சனை, ரெண்டும் ஒண்ணுதான், காதலர்களுக்கிடையில் அதிகமான பிரச்சனையை உள்வாங்குவது ஆனா பண்ணா, இதுதான் தலைப்பு. வாங்க பேசலாம். நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோட. இப்ப கூட பேசுறதுக்கு
3: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
4: ஹலோ அண்ணா, அத்தா இருவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்.
3: யார் பேசுறீங்க?
4: திகழையிலிருந்து ரமணி கேக்குறேன்னா.
3: ரமணி
2: சொல்லுங்க,
3: உங்களுடைய கருத்து என்னம்மா?
4: அண்ணா அக்கா சோபா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறேன்.
3: சூப்பரா இருக்கம். உங்களுடைய கருத்து என்னமா?
4: அண்ணா சொல்ற கருத்தை பார்க்க போட்டு நிறைய பேசணும் போல இருக்கண்ணா.
3: பரவாயில்ல, நிறைய கொஞ்சமா பேசுனீங்கன்னா ஓகே.
4: ஆண்கள்னா நல்லா, பெண்கள் தான் சரியில்லைன்னு சொல்றீங்க.
3: சின்ன அப்படி சொல்லுவேண்ணா.
4: இல்லண்ணா, என் வாழ்க்கையில பாக்கையில நான் ஏமாற்றத்துல இருக்கேன். ஏன்னா 5 வருஷம் லவ் பண்ணி நானே கல்யாணம் முடிச்சுட்டு 6 மாசம் பவா கிடைக்கன்னு விட்டுட்டு போற ஆண்கள் இருக்கிறாங்கண்ணா. ஒரு நாள் வாழ்ந்தாலும் வீட்டுல பிரச்சனை போட்டு கல்யாணம் முடிச்சோம். அவ்வளவு தூரம் இருந்துட்டு விட்டுட்டு இப்ப வேற ஒரு ஆள் வேணும்னு போறாங்க. இப்ப ஆண்கள் தானே நான் தப்பு கூட
2: உங்களுடைய கருத்தை நாங்களும் எடுத்து உரைக்கிறோம். அதாவது இப்ப சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை நாங்க பேசி தீர்த்தாலே பாதி பிரச்சனை போயிடும்
3: இல்லையா? புரிதல் லட்சம் நிலையில தான் நிறைய ரிலேஷன்ஷிப் வந்து ப்ரோக் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த காதலில் காதலா இருக்கலாம் இல்ல திருமண வாழ்க்கை, இந்த ரெண்டுலையுமே ஒரு புரிதல் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுது. அழைப்பினுடாக நம்முடைய சொந்தம் அன்பான வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
5: வணக்கம்
3: வணக்கம். உங்களுடைய வானொலி எல்லாமே கம்மி பண்றீங்களா?
5: ஹலோ
3: சரி ஓகே.
2: கொஞ்சம் உங்களுடைய வானொலி கொஞ்சம் சத்தத்தை குறைச்சிட்டு கொஞ்சம் தொலைவில் இருந்து பேசுங்க.

0: தான் பிரச்சனை, ஆண்களால பிரச்சனையா?
1: ஆண்களுக்கு
0: தான் பெண்களால பிரச்சனை, அப்படி சொல்லி தெளிவா சொல்லுங்க.
1: பெண்களால ஆண்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனைனா, ஒரு ஆண்கள் ஒரு முக்கிய நான் கல்யாணம் கட்டிட்டு தன் மனைவிய எப்படி வச்சிருக்கணும் பல மூடுல இருப்பாங்க. அப்ப அங்கங்க போயிட்டு அதை செஞ்சு இதை செஞ்சு என்னமோ செஞ்சு நம்ம மனைவிய நல்லா வச்சிருக்கணும்னு பல பிரச்சனைகள் இருக்கும். ஆனா மனைவி வந்தவனே என்ன சொல்றது, நீங்க எங்க போனீங்க, இதெல்லாம் ஒரு ஆண்கள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா?
2: வரைக்கும் பெண்கள் அதிகமா பாதிக்கப்படுகிறார். மேலும் சொன்னா ஆண்கள் எத்தனை பெண்களை காதலித்து ஏமாற்றினாலும் காதலில் ஏமாற்றப்படுவேன் என்கின்ற பேர் மட்டும்தான் வரும் பெண்களுக்கு. ஆனா அவர்களின் உயிரிலும் மேலான அப்படின்னு சொல்லிருக்கிறாரு பெண்கள் தான் அப்படின்னு சொல்லி
0: பாதிக்கப்படுகின்றார்கள் மற்றும் அவலாசி வைஜெயந்தி மலான் வணக்கம் சொல்லிருக்காங்க. வெஸ்டர்ன் ராஜா ஹாய் ப்ரோ, ஹாய் மான், வணக்கம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க? ரைட், ஓகே, நல்ல தலைப்பு. உங்க தலைப்புக்கு நான் நிறைய ரொம்ப பேச விரும்புறேன், ரொம்ப பேசலாம் வேணா, சொல்றேன் சொல்லிட்டா சொல்றேன் சொல்லி சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, காதலில் வழி கொடுப்பது பெண்கள் தான். காரணம், பெண்களுக்கு இரண்டு குணம் உள்ளது. சரி, ஓகே, என்ன குணம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்று ஈகோ, மற்றது திமிர். கட்டாயம் அது இருக்கத்தான் செய்யும். இது இரண்டும் ஆண்களிடம் காட்டும் போது அங்கே வழிகள் அதிகம். நாம் என்ன சொல்ல வரோன்றது புரிஞ்சிக்க மாட்டாங்க, நாங்கள் சொல்றது அவங்க பொறுமையாக கேட்க மாட்டாங்க. அது அதிகமான வழிகளை தரும் அப்படின்னு சொல்லியும், ஆண்களுக்கு வழிகளை கொடுப்பது பெண்களே. ஒரு விஷயம், எல்லா காதலையும் அழகானது மூன்றாவது நபர் வர்றதுக்கு முன்னாடி அந்த காதல் அழகா இருக்குமா? அந்த காதல்ல இன்னொரு தேர்ட் பர்சன் இன்வால்வ் ஆகினாங்க அப்படின்னு சொன்னா அந்த காதல் வந்து அழகில்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வெஸ்டர்ன் ராஜா.
2: சரி, ஓகே, தொடர்ந்து மனிதர்களுக்கெல்லாம் நீங்க சொல்லுங்க.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்
3: பாடகர் பெண் இதயால்.
2: தாம் தூம் திரைப்படத்துக்காக வருகிறது பாடல்.

0: சொல்லுங்க.
1: நேயர்களின் கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க, நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கின்றோம். அதாவது இந்த ஒலித்த பாடல்ல அந்த லவ் யூ டூ சொல்லக்கூடாது, லவ் யூ ஒன் தான் சொல்லணும். அதுதான் பிரச்சனை.
3: சரி, ஓகே. இந்த காதல்ல அருமையான தலைப்பு, காதல்ல வந்து அதிகமாக கஷ்டப்படுவது ஆண்களா பெண்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஆனாலும் கூட இந்த காதல்ல வந்து பொறுதல் இல்லாத ஒரு விஷயம் தான் இந்த காதல்ல வந்து பிரச்சனை வரதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம்.
2: உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னா, ஆணா பெண்ணாண்டு இல்ல, ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல, புரிதல் இல்லாததான். நீங்க சொன்ன மாதிரி புரிதல் இல்லாததான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதாவது அது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பழமொழி, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். இது வந்துட்டு யாரா இருந்தாலும் சரி புரிஞ்சுக்கணும், அதுதான் அதனுடைய அர்த்தம். நான் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி.
3: கட்டாயமாக இந்த காதல்ல வந்து ஈகோன்ற விஷயத்தை நாங்க வந்து கொஞ்சம் தள்ளி தூரமா வச்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து பேசி நாங்க தீர்மானம் எடுத்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொன்னா எந்த விதமான பிரச்சனையுமே வராது. காதல்ல எந்த ரிலேஷன்ஷிப் ஆனாலும் வராது.
2: காதல்ல தோத்து ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல, ஈகோ தான் பிரச்சனை. அதை நாங்க சரியா செஞ்சோம்னு சொன்னா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம். அப்பப்ப சின்ன சின்ன சண்டைகள் வரத்தான் வேணும். அப்பதான் அந்த ஊடல், அந்த நெருக்கம், அந்த புரிதல் எல்லாமே வரும். அப்ப சண்டையே இல்லாம போனா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அங்கன்னு அர்த்தம். சந்தோஷமே மட்டும் வாழ்க்கை கிடையாது, எல்லாம் இருக்கிறதுதான் வாழ்க்கை. உணவு மாதிரி அறுசுவையா இருக்கணும். புளிப்பு, இனிப்பு, கார, சாரம், துவர்ப்பு எல்லாம் இருந்தா தான் அது உணவு, அறுசுவை உணவு. அது மாதிரி தான் வாழ்க்கையும் இல்லையா?
3: நிகழ்ச்சியிலிருந்து
2: விடைபெறுவோம். தொடர்ந்தும் இது நம்ம தியேட்டர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். இன்று நாளும் இணைந்திருந்து எங்களுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நாங்க.
3: உங்கள் அன்பின் விவேகானந்த ராஜாஜி.
2: நான் ஜி ஆறு தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டே டியூன் மக்களே, ஹாப்பி வீக்கெண்ட்.

0: சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி அணை சீட்ல போ 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
4: பேராதனை பகுதியில் லாரி ஒன்றுடன் மோதி பிக்கு ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர் போலவாத்த பகுதியில் உள்ள ஆசிரமம் ஒன்றில் வசித்து வந்த 83 வயதுடைய பௌத்த துறவி ஆவார். நேற்று பேராதனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பேராதனை ரஜவத்த வீதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. பேராதனையிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த லாரியொன்று வீதியை கடக்க முயன்ற பிக்கு மீது மோதியதிலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த பிக்கு பேராதனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். லாரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விபத்து குறித்து பேராதனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
3: வெளிநாட்டு செய்திகள்
4: நெதர்லாந்து நாட்டில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வரலாற்று சிறப்புமிக்க சோழர்கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான மற்றும் பெருமிதமான தருணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நெதர்லாந்தில் நடைபெற்ற இது தொடர்பான விசேட விழாவில் அந்த நாட்டின் பிரதமர் ராப் ஜஸ்டனுடன் இணைந்து பங்கேற்ற பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ்தல பதிவில் இந்த மகிழ்ச்சிகரமான செய்தியை பகிர்ந்துள்ளார். அடுத்த மனுத்தியால செய்திகளை முற்பகல் 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: 8 கோடி தனநிதி அணை சீட்டில் போ 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
3: நிமிர்ந்த நடை

நம்ம தியேட்டர். இது வசந்தம் எஃப்எம்மின் நகைச்சுவை படைப்பாகும். முற்று முழுதும் நகைச்சுவைக்காக தயாரிக்கப்பட்ட இந்நிகழ்ச்சி யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் தயாரிக்கப்படவில்லை. இந்நிகழ்ச்சியில் இடம்பெறும் யாவும் கற்பனையே.

0: என்று சந்தேகம். வெயில் அடிக்க கூட சுட்டு தள்ளுறமாய் சுடுது, மழை பெய்ஞ்சா குளிக்கிறமாய் மழை பெய்யுது, என்ன நடக்குதுன்னே விளப்பம் இல்லை. நாங்க வந்து ஏதாவது செய்ய போகல மழை பெய்யும், ஏதாவது வெளியே போகல வெயில் அடிக்கும். அபிலாஷ் என்று ராசிவல் பாக்குறியா? நான் தான் ராசிவல் எல்லாம் பாக்குற பழக்கம்பல் எனக்கு இல்லையே. மாற டவுட் ஒன்று, இங்கேயே முன்னுக்கு வரையலாமே, எது செய்ய போனாலும் இந்த மழை பெய்ஞ்சு கொண்டு மழை பெய்யும்னு நினைக்க வீட்டுல இருந்தா வெயில் அடிக்கும், வெயில் அடிக்கும் வெளியே போகக்கூடாதுன்னு நினைக்க போல மழை பெய்யும். என்ன செய்யறது, என்ன செய்யறதுக்காவது ஏதாவது பண்ணணும்னு அபிலாஷன் நினைக்கிறதா? கடைசியில் போயிட்டு மாட்டிக்கொண்டு சீரழிஞ்சு அழுது போறதானே அபிலாஷன் ஓண்டவே இல்லை. நீயாவே சொல்லி நீயாவே பேசி என்ன செய்ய,
1: எனக்கு
0: மருந்து
1: அவனவன்
0: பாசியத்தை அவனவன் பாப்பான்.

0: கற்பன அமைவது அழகு. நாள் முழுவதும் இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகுங்கள்.
1: வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரு இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
2: One that you wanna listen to.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: வாசி வாசின்னு ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டான். நினைவு காலம் போனா கேசாம் அபிலாஷ், உனக்கு நினைவு இருக்கின் டெய்லி நீ தான் மாட்டிக்கொண்டு. அதை பத்தி ஒரு கவலை ஒண்ணுமே இல்லையே. சும்மா ஈக்கான் இந்த முறை ஏதாவது பண்றேன். மழை நேரத்துல பழுவி பூரமா ஒரு கேம் உண்டு அடிச்சு கொள்ளணும். குறைஞ்ச பட்சம் அடிக்கிற மலையில குளிச்சு சவுக்காரத்துக்கு பில்லையாவது அவங்ககிட்ட போட்டு கொள்ளணும். இல்லாட்டி சரிவராய் இந்த நாள் இதை பேசி பேசி சரிவராய்
2: சரியான ஓட்டவாய் என்னத்தை கதைச்சாலும் கண் வெட்டாம வாயவே பார்த்து கொண்டு
1: இருப்பேன்.
2: ஏதாவது ஒரு விஷயத்த வாசிச்சறிஞ்சு கொள்ளுவானா இல்லாட்டி தானா தேடுவானா ஒன்னும் பார்க்க மாட்டான். இவன் சொன்னாலும் அவளத்தையும் ரெக்கார்ட் பண்ணி தான் சொல்ற மாதிரி கதை சொல்லுவான். விளக்கன்
1: என்ன
2: சொல்லுவான்
1: அதுக்கு நல்ல பழக்க பழக்கம் இருந்தாலும் நல்லா அதுவும் இல்லையே. நானா
2: மழை வந்ததுக்கு பழக்கம் என்ன, அங்க சண்டை பிடிக்கிறதுக்கு பழக்கம் என்ன சொல்ல வாயிருக்கு கிடக்குற எல்லாம் கூட்டுவானே.
1: மழை வர கூட கூட்டாளி வீட்டுக்கு போறோம்னு அங்க போய் பேசுவோம்னு பார்த்தா அந்த மலையை வச்சு அவன் ஏதாவது ஒரு கேம்
2: ஆயிட்டான்.
1: நான் சில வந்தேன் நானா
2: கொஞ்சம் பொறுவாரன். இப்ப உண்ட பிரச்சனை என்ன, இப்ப என்னத்துக்கு இப்ப வந்து பலவளவம் பட்ட நிக்கிறேன்
1: நானா? இந்த வாழ்க்கையே பிரச்சனை தான். இதுல ஏதாவது உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களோட 30-40 வருஷம் கூட்டாளி அபிலாஷனுக்கு என்ன சரி நடந்திருக்கு
2: கேட்டீங்களா? அதாவது ஓட்ட போட்டியில சரிசமமா நின்று தானேடா ஓடுறது, ஓடி முடிச்சா பிறகுதான் இவன் முன்னுக்கு வந்தான் பின்னுக்கு வந்தான்
1: தெரியும்.
2: அதே மாதிரி தான்டா இது புதுக்கதை மாதிரி நீ சொல்றியப்பா.
1: என்னோட கூட டக்கலில காலுக்கு பக்கல்ல போட்டுறானு கீழே போடு.
2: நீ ஏன் அவன் தகாலுக்குள்ள போற?
1: என்ன செய்யணும்? முட்டி போதி ஓடும் நினைக்கிறேன். எங்களுக்கு விளப்பம் இல்லையே.
2: ட்ரக் பாயாத உங்க ஹோட்டுக்குள்ள நீயோ

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது. இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
2: பேச விட்டா 3 மாசத்துக்கு வாய வாடகைக்கு வாங்கி பேசி கொண்டிருப்பார் அபிலாஷன். மாட்டிக்கொள்ளாது, இப்படித்தான் டெய்லி சொல்லுவ. இந்த முறை சன்னா கண்ணக்கா கேம் அமைச்சிரு. வெயில் போயிட்டு மழை வந்துட்டு இந்த நேரத்தில் ஒரு கேம் உண்டு அமைக்காட்டி உனக்கு இனி வாய்ப்பு உண்டு கிடைக்காது. வெள்ள நிவாரணம் சொல்லி சரி காசை சேர்க்கப்பாரு. என்ன சரி கேம் உண்டு அடிச்சுக்கோ, மாட்டிக்கொள்ளாத அபிலாஷன். செல்ல போகல வெள்ள காலம் தவான் வார
3: கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக சொல்லு.
2: கக்க ககதர கச்ச என்ன?
3: இப்ப நான் சொன்னத சரியான முறையில சொல்லு. கக்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக
2: கயிர்
3: நீப்பின் வளா கபரைமார் அண்ணா உயிர் நீப்பர் மானம் வரை.
2: மயிர் நீட்டி உயிர் போச்சு என்ன மாறதுலியானா?
3: இது நான் சொல்லலடா, இதெல்லாம் ஒரு திருக்குறள்டா.
2: இருக்கா எங்கட குரல் அப்செட் ஆகினா? இந்த நேரம் தேவையில்லா குரல்ல பாட போட.
3: இந்த குரலும் அப்செட், இந்த குரலும் அப்செட்.
2: அது அப்படி சொல்றான் குரல்ட குவாலிட்டி தெரிய பேருக்கு தெரியாதா?
3: ஏன்
2: நான் இவ்வளவு பழகுற என்ன எங்கேயாவது கூட்டி போய் இதுல பாடு, இதுல பேசி, இதுல நடின்னு சொல்லிக்கீங்களா?
3: இல்லையா சொல்றே வாய்ப்பு இருக்கிறத நீ பயன்படுத்திக்கொள்ளணும். ஆறு மணிக்கு விளக்கு பிடிச்சு விடுவாங்களோ?
2: விட மாட்டாங்க. கிடைக்கிற வாய்ப்பு வைக்க கூட என் பாவி பட்ட மனசு என் கூட்டாளின்னு கூப்பிட்டு வந்தா கட்டச்சியில் எனக்கு ஆப்ப வச்சு
3: விடுறான். ஏற்றாத உன்னை கொண்டு போய் ஏற்றாத எந்த மேடையடா இருக்கு? நீ பேசாத மேடை எங்க இருக்கு?
2: இல்லடா பேசிக்கிட
3: வருமானாத மேடை என்ன இருக்குது?
2: இல்ல இன்னைக்கு வருமானம்
3: உயர்த்தி பேசாத தேர்தல் மேடையில எத்தனை இருக்கு?
2: இருந்து மேடையிலேதானா?
3: அதுக்கு நீ ஏதாவது செய்யணும் மேடா.
2: நான் உங்களை தான் மழை மாதிரி நம்பி.
3: அடே இப்ப நாடு பூரா மழையா இருக்கு. மழை மாதிரி நம்பி என்ன பிரயோசனம்? மழையே சரிஞ்சு கொண்டிருக்கான் சில சில இடங்கள்.
2: ஐயோ
3: உனக்கு அது தெரியுமா? வெளியில போக வேணாம்னு சொல்லி முதலாம் கட்டம் ரெண்டாம் கட்டம் மூணாம் கட்டம் அனர்த்த இதுல அறிவிச்சு கொண்டிருக்கிறாங்க.
2: அவங்க அறிவிப்பாங்க. வெளியே போனா தான் எங்களுக்கு 4 பணம் கிடைக்கும்.
3: உள்ள இருந்தா உங்களுக்கு மேலாத போயிருமே மண்.
2: நீர் கொழும்புல இருந்தாலும் நானா புட்டு பெட்டி போட்டு விட்டு கொண்டு விஸ்வநாதனோட சரி ஒரு கேம் உண்டு அழுகியலும்
3: விளங்கியல.
2: புட்டு பாபத்தை ஏதாவது

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: உனக்கு அடுப்புல ஒரு சுடு தண்ணி வைக்க தெரியாது. என்னத்துக்கு புட்டு கடையை பத்தி கிடைக்க வரையில
2: வெயிட்டர் வேலை இருந்தான். வெயிட்டர் வேலை
1: வெயிட்டர் வேலை கிடாப்பா. நல்ல முகம் சுழிக்காம சந்தோஷமா அவன் பத்து தரம் சொன்னாலும் அதை போய் எடுத்து கொடுத்து அவனை திருப்திகரமா சாப்பிட வச்சு அவனை அனுப்புறதுக்கான அந்த ஒரு புத்தி கூட உன்னிட்ட இல்லையே. ரெண்டு தரம் திருப்பி கேட்டா உடனே மூஞ்சில் அடிச்ச மாதிரி
2: சொல்லுவேன்.
1: தீகிள்ள ஈவிழந்தா நீ என்ன கதை சொன்ன? நீ
2: உருப்படியான
3: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின்ன பிரச்சனை? நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அச்சனை.

0: அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட 2 மோட்டார் சைக்கிள்களை தம்வசம் வைத்திருந்த சந்தேக நபர் ஒருவர் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று அத்திருக்குரிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மிலேனியம் சிட்டி வீட்டு தொகுதி பகுதியில் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்பொழுது எவ்வித அனுமதி பத்திரங்களும் இன்றி வெளிநாடுகளிலிருந்து சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட 2 மோட்டார் சைக்கிள்கள் அதிகாரிகளால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன. இச்சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர் அத்துருகிரிய பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மத்திய குற்றப்புலனாய்வு பணியத்தினர் மேற்கொண்டு வருகின்றனர். போயிங் நிறுவனத்திடமிருந்து 200 விமானங்களை வாங்க சீனா ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்துள்ளார். சீனாவில் அமெரிக்க ஜனாதிபதி அண்மையில் சுற்றுப்பயணம் செய்திருந்தார். அப்பொழுது அமெரிக்க நிறுவனங்கள் சீனா இடையே பல்வேறு வர்த்தக உடன்படிக்கைகள் கையொப்பமாகின. இதில் உலகில் முன்னணி விமான தயாரிப்பு நிறுவனமான அமெரிக்காவைச் சேர்ந்த போயிங் நிறுவனத்துடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தமும் ஒன்றாகும். அடுத்த மணித்தியால செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கு எதிர்பார்க்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசாகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: ஒரு விஷயத்தை செய்யணும் ஆர்வம் இருக்கிற விஷயம் மனதை திறந்து பேசலா.
2: ஆனா செய்யாத வேலை என்ன இருக்கு? நான் கொள்ளை அடிக்காம மத்த எல்லாம் பஸ்ல பிட் பாக்கெட் அடிக்காம மத்த வேலை எல்லாம் செஞ்சுக்கேன்.
1: ஏதோ சிலையில ஒரு தலை கிடக்கணும்னு நான் பயந்துட்டு உண்ட தலையாண்டு
2: இல்ல இல்ல
1: இல்ல தொடர்பும் இருக்கு.
2: நான் இப்ப பயங்கரமா இருக்கேன். நான் அதெல்லாம் சரியா விடுங்க. ஆனா இப்ப நீங்க இவ்வளவு பழகுறது அபிலாசன் இது செஞ்சவனுக்கு சரியா வரும்
1: நீ ஒரு மனத்தியாலும் மூச்சை விடாம இது
2: மூச்சை விடாம இந்த சித்ருவா நீ நானா?
1: அப்ப சில விஷயத்தை தானே நான் சொல்லலாம். நீ நண்பனை நம்பாத, கூட்டாளிய நம்பாத, நீயா இரண்டு சொல்லி சொல்ல சொல்ல கேக்குறாய். பழையபடி என்னட தானே வந்து விழுகிற.
2: நானா தோல் கொடுத்தான் தோல் என்று சொல்றான் தானே.
1: தோல் என்னட தானே இருக்கு? உனக்கா உடுக்குறேன். எந்த ஆள் என்னட தானே இருக்கு? உனக்கா உடுக்குறேன்.
2: கூட்டம்
1: வேலை
2: எப்படி

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
1: அன்றும் இன்றும் என்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற

0: பாடல் பாடல் என அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை, காலத்தால் அழியாதவை.
2: உன்னிடத்தில் என்னை கொடுத்தே உன்னை உள்ளமெங்கும் அள்ளி தெளித்தே.
0: விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க. ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு வயது இல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை. உங்கள் பட்ட படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரே இடம் எடியுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி. மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோபார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: வாழ்றதுக்கு வழி செய்ய இல்ல,
2: அது அவங்க செய்ய தேவையில்லை, நீ தான் கேட்டுக்கொள்ள
1: வேண்டாம். அந்த நுரைய கிட்ட வரக்கூட சார், அங்க நிறைய நாய் வழியில வாரே தாடாடா மாத்துரு
2: வர்றவனா கஸ்டமர். இவ்வளவு தூரம் நாம மதிச்சு நடக்கணும் கொடுத்துக்கிற வேர்ட். சரியோ
1: நம்பிதான் நான் உங்களுக்கு சின்ன
2: சரியோ கம்பி விட்டுதான் அதை கலட்டி எடுக்கிறேன்.
1: மாற பெரிய போஸ்
2: அவன் அந்த இடத்துல வச்சுதான் பெரிய ஒரு கடை
1: நான் பார்த்தேன். உங்களுக்கு கூட்டால் தானே உங்களுக்கு என்ன கேலாம்.
2: அது நல்ல கேள்விதானே.
1: எனக்கு டயர் கடை போஸ் ஆக வழி ஈக்கானா.
2: அது சரி, அப்ப பழைய டயர் எல்லாம் நீ முதல் சேர்க்க வேணும்.

0: இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: அதுக்கு இந்த வேலையை மட்டும் நீ முதலாவது நிப்பாது. ரோட்ல நீ நிக்கப்படாது.
2: அப்ப
1: ரோட்ல வாகனம் ஓடுறத நாம பார்த்து கொண்டு விஷயத்தை செயல்படுத்தணுமே தவிர நாம போய் கலெக்டர் வேலைக்கு நிக்கப்படாத. நீ அவன் கடைகள்ல முதலாளி எப்படி இருக்கிறானோ அந்த விஷயத்தை தான் நீ பார்க்க வேணும்.
2: அது எப்படி? சரி, நான் வேலை செய்யறேன் இல்லையா? நான்
1: முதல்ல என்னென்ன சாமான் இருக்குது, என்னென்ன விஷயத்த ஒட்டுறதுக்கு யூஸ் பண்றாங்க, டயர் வந்தா மிஷின்ல பாக்குறான், என்னத்தை அடிச்சு பாக்குறான், என்னென்ன சைஸ்கள்ல இருக்குது, எந்தெந்த நாட்டுல இருந்து வந்த டயர், இதெல்லாத்தையும் முதல் பார்க்க வேணும்.
2: சரி,
1: விலையில பற்றி அறிஞ்சு வச்சிருக்க வேணும். அவன் கேக்குறதுக்கு படபடன்னு பதில்கள் சொல்ல வேணும். 14,000 ரூபாய்க்கு இருக்குது, 28,000 ரூபாய்க்கு இருக்குது, 36,000 ரூபாய்க்கு இருக்குது. அதுவும் ஒவ்வொரு நாட்டை பொறுத்து வித்தியாசமாகும். உனக்கு இந்த டயர் வேணும், அந்த மாதிரி நீ கதைக்கிறதுக்கு முதல் பழக வேணும். விளங்குதா? கத்திரிக்காண்டா எந்த இடத்த சொல்லுவாங்க, பவுனியாவை சொல்லுவான், ஜாழ்பாணத்தை சொல்லுவான், தம்புளிய சொல்லுவான், மலையகத்தை
2: சொல்லுவான்.
1: அப்படி நாளுக்கு நாலு விதமான வரலாறு இருக்கேடா.
2: அம்மா இங்கதான் செய்யும்
1: தயாருக்கும் அந்த வரலாறு நீ தான் கொன்ற வேணும்.
2: ஒவ்வொரு
1: வேலையில இருந்துதான் வர்றது.
2: சின்ன வயசுல உமா கைய கால பிடிச்சி அப்படி எல்லாம் கொண்டு போனாங்க தானே.
1: இப்ப டயரை பிடிச்சி எல்லாத்தையும்
2: பழகிட்டதானே.
1: போ, இந்த கதையை விட்டுட்டு போ, உள்ள போ குந்தி. நீ முதலாளியாருக்கு வழிய பாருடா.
2: முதலாளி ஈக போகல, நான் எப்படி முதலாளி ஆவுறே?
1: ஐயோ, அலையே முதலாளிக்கு விசுவாசமா நீ அங்க போ இங்க போ, நீங்க ஏன் திக்குல கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, நான் இதெல்லாம் பாக்குறேன், ஒண்ணுக்கும் யோசிக்காதீங்கன்னு சொல்லி மண்டைய கழுவு.
2: அவன் கேப்பான், அவன் கொஞ்சம் புத்திசாலி முதலாளி.
1: ஐயோ, எத்தனை முதலாளி மாறும் இப்படித்தானடா இருப்பானுகள். அவனை விட புத்திசாலி ஆகிறதானடா உன்னோட பிழைப்பா இருக்க வேணும்.
2: முதலாளி கொஞ்சம் முறைப்பார்.
1: அப்ப நீ வேற ஒரு விஷயம் இல்ல, இப்ப எல்லாம் நீ ஒரு நேர்மையான ஆளுன்றத நீ
2: காட்டிட்டு
1: அப்பாவி என்ற மூஞ்சி ஒன்று உனக்கு
2: இருக்குதானே,
1: அதனால நீ எப்பயுமே பிழைச்சு கொள்ளுவ, நீ யோசிக்காத.
2: என்னத்தான் ஈந்தாலும் எனக்கு கடவுள் சொன்னமாய் கனவு எல்லாம் சரியாத விஷயங்களை தான் செல்றா. என் மனசுல ஈஞ்சி பொஸ் வெளியே அனுப்பினா பொஸ் ஆகணும்னு சொல்லி ஒரு விஷயம் எல்லாம் ஈஞ்சி, அது எப்படி சேருன்னு தெரியாம போச்சு. கிட்டத்தட்ட நெருங்கி என்கிட்ட வந்துட்டான். பொயிண்டை மட்டும் புடிங்கிட்டனோ அந்த டயர் கடை ஓனர் நான் தான். இவனுக்கு தெரியாம இவங்கிட்டே டியூபுக்கு பச்சு போடுற மாதிரி ஐடியா எடுத்து முதலாளி அனுப்பியாச்சு, அதே கையோட இவரையும் வெளியே போட்டாச்சு, நாங்க கேம் அமைச்சாச்சு, அபுல் ஹாசன் டயர் ஹவுஸ் அப்படின்னு தொடர்க்கும்.

0: சாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். திரை உலகின் நட்சத்திர அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
3: இம்முறை May 23 மற்றும் 24 மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
2: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
3: எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
1: இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
4: ஹலோ, ஓகே, ஹலோ, வணக்கம் வணக்கம். என்னன்னு சொன்னா, ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்றதான் நான் நடத்தினான். உங்களோட கடையில அபிலாஷன் இருக்கிறான் தானே? ஓ, அவன் வந்து ஒரு சரியான விசுவாசியே கிடையாது. அவனுக்கு இப்ப காசு ஆசை பிடிச்சிருக்கு, பேயா அலைகிறான். ஓ, ஒரு இடத்துல தான் இருக்கவனும் தண்டேண்டு நடத்தவனும் தனக்கு தான் இது வேணுமென்று நிக்கிறான். ஓ, நீங்களும் மறந்தானே செய்யுங்களோ. ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம்.

0: செய்ய மாட்டானே. ஆமா ஆமா, வழி ரோட்ல இறங்க மாட்டானே. அது சரியா சொன்னீங்க. ஆமா ஆமா, அவனுக்கு இப்ப உங்களோட மண்டையில போட்டு உங்களோட இடத்தை அவன் பிடிக்கணும் ஆசைப்படுறான். இல்ல இல்ல இல்ல, சொக்காகிறதுக்கு ஒன்றும் இல்ல. அவன் ஆசை எப்படி இருக்கு, அவனுக்கு நீங்க சொட்ட போட்டு விட்டீங்கன்னா விஷயம் முடிஞ்சது. கிட்டையும் எடுக்காதீங்க, பச்சை கள்ள. சரி சரி சரி சரி, நான் காய்ச்ச மாதிரியோ இந்த நம்பரே கொடுக்க தேவையில்லை, விஷயம் அதுதான். சரி சரி சரி சரி, அது நான் ஆறுன்றது உங்களுக்கு தேவையில்லை, நான் உண்மையான விஷயத்த உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நீங்க அவன் நடத்தைய பாக்க உங்களுக்கு விளங்கி கொள்ளலாம். நான் வைக்கிறேன்
1: இல்லனா
0: முதலாளி சந்தேகப்படுவாரு.
1: அபிலாஷன் எப்படி இருக்கீங்க? டீ கொண்டு வரவா? சாப்பாடு
2: என்னன்னா
1: அவனுக்குதான்
2: பிரச்சனை.
1: என்னன்னா முதலாளி எப்படி பேசு?
2: அபிலாஷன், கதை ஒண்ணும் தேவையில்ல. இனிமே நீ கடைக்குள்ள வர தேவையில்லை. நீ என்ன பண்ணு, வர்ற வாகனம் இருக்குதானே, வாகனம் எல்லாத்திட்டையும் வெளியில பார்க்கிங் வேலையை மட்டும் பார். ஆமா சரிதானே, டிப்ஸ் எதுவும் கொடுத்தா எடுத்துக்கோ. உனக்கு இனிமே இந்த கடையில சம்பளம் கிடையாது.
1: இப்படி சவுதி திடீர்னு இப்படி சொல்லி நம்பிக்கையா
2: இருந்தவன், சரியா? எனக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டு சரியா?
1: என்ன தெரியும், நானும் உங்களுக்கு உசுரை கூட்டு போயிருந்தேன்.
2: உசுரை எடுக்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும்.
1: உசுரை
2: எடுக்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ இங்க பாரு, நீ என்ன பிளான் போறன்னு எனக்கு தெரியும் சரியா? அதனால அபிலாஷன், இதுக்கு மேல உன்னோட ஆட்டம் செல்லாது. நீ வர்ற வாங்கல பாக்கிங் எடுத்து போட்டு அந்த டிப்ஸ் வாங்கிக்கோ. கடைக்குள்ள இனி வர்ற வேலை வச்சுக்கொள்ளாத.
1: நீங்க இப்படி பேசுறதுக்கு தாரம் உங்களோட மனசுல விஷத்தை கலக்கி.
2: ஆமா ஆமா, எல்லாம் தெரிஞ்சுதான்
1: கதைக்கிறேன்.
2: உசுறு நீ வேற கடைக்கு போனாலும் பரவாயில்ல, இப்பவே பரவாயில்ல. எனக்கு
1: இப்படி சொல்றீங்க, வேற என்ன
2: கடை? இங்க கணேஷ் தினேஷ் இனி வந்துட்டு பாரு, பில்லா வருவான். அவன் சொல்ற மாதிரி வேலை
1: செய்யு. தாரு வருவான்.
2: ஓ, உன்ன பத்தி சொன்னதே அவன் தான்.
1: பில்லாவா?
2: ஓ, தங்கமான மனுஷன்
1: பில்லா.
2: அவன் தான் நல்ல வேலைக்காரன்.
1: என்ன சொன்னான்
2: அவன்? எல்லாம் சொல்லிட்டான். நீ என்ன கொல்ல வரது முடக்கும் சொல்லிட்டான் சரியா?
1: பில்லவா?
2: அவரு சொல்றத கேக்குறா, இங்க இரு. இல்லன்னு சொன்னா இந்த பார்க்கிங்
1: அன்னைக்கு வந்து நினைக்கிற 150 ரூபாய் கேட்டா.
2: இல்ல,
1: ஒண்ணு

0: இப்ப மழை, இப்ப மழை காலம், கோடடி ஒரு வார்த்தை அவரோட பேச்சு பாப்போம் பாரு. சிரிச்சு சிரிச்சு பேசி போட்டு கொடுத்தீங்க
1: பேசுறீங்க
2: போய்
0: என்ன விலங்க போய்
2: சொல்லு சொல்லு சரி நீ பிரச்சனை இல்ல உனக்கு வேலையில இருந்து விலத்து இல்லையாப்பா வெளியில இருந்து வேலை செய்யலாம் விளங்குதா உனக்கு வந்து வேலை வேண்டுமெண்டா நீ வேலையை பாருப்ப சரியா அடே செய்யும் தொழில் தெய்வமாடா நம்ம செய்யற தொழில தெய்வமா நினைச்சு வேலை செய்யற இடத்துல வேலை செய்யலாம் உனக்கு ஆசை உடனே இதுதான் நிலவரம் உன்னோட எனக்கு கிடைக்கிறதுக்கு நேரம் இல்ல நான் பொஸ் எடுக்கிறான் அவனோட கிடைக்கிறேன் நீ
0: பைப்போட்ட டயர் கட்டாவது முதலாளியா ஓடுடு சென்னா இவன் முதலாளியாவே என்ன வெளியடிக்கிறான்.

இசை புயலையா ரஹ்மான் இசையில் வண்டிச்சோலை சென்றாசு திரைப்பதற்காக இடம்பெற்ற ஒரு அழகான பாடலோடு சந்தோஷமாக வசனத்தில் இன்சுவாச காற்றை நிகழ்ச்சி இன்றைய தினமும் ஆரம்பித்திருக்கிறோம். எல்லோருக்குமே தெரியும், இன்றைய தினமும் வளமை போலவே இனிமையான பாடல்கள் உங்களை மகிழ்விக்க தயாரா இருக்கு மாலை 3 மணி வரை. எனவே நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக நீங்களும் இணைந்து கொள்ளலாம். பாடல்கள் விரும்பி கேட்கலாம், வாழ்த்துக்களை கூட பேஸ்புக் பக்கமா பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்கவிட்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0121-75-0001-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-1-
கேட்கலாம். ஒலிக வருகின்றது பாடல் அடுத்து மின்னலே திரைப்படத்திற்காக.

0: வசந்தம் எஃப்எம் நேரம் இப்போது 12:11 ஆகின்றது. இனிமையான பொழுதில் சந்தோஷமாக வசந்தத்தின் சுவாச காற்றை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் அழைப்பில் நிகழ்ச்சியின் முதல் சொந்தம் இணைந்திருக்கிறாங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ, சரியாவோட வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பாதுகாப்பா
0: இருங்க, சரியா? உறவுகள் சொந்தங்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க? பாடல்கள் விளம் வர தயாரா இருக்கு. வசந்தத்தின் சுவாச காற்று நிகழ்ச்சியின் வாயிலாக அடுத்த பாடல் யாருக்காக சொல்லுங்க.
1: மற்றும் குடும்பத்தினர் மற்றும் கழுதி வச்சில சிவா இருக்காரு, நீர்கொள்முல சேர்த்துமார், மற்றும் என் மகன் சுதாகர் இருக்காரு கண்ணில, மருமகள் பவானி, மற்றும் என் மைத்துனமார்கள் மோகன் சுபா மோகன் இருக்காரு, தியாக இருக்காரு, பிரபு இருக்காரு, மற்றும் பெரிய மக்களோட கோபால் இருக்காரு, காளிமுத்து இருக்காரு, எல்லாம் எங்களை ஏழு நாடகம் பண்றோம். நாங்க தான் வந்து வசதத்துல நாடகம் செஞ்சோம், அதாவது வாங்க பழகலாம் நாடகம்.
0: சரி சரி, ஓகே. எல்லோருக்காக பாடல் தயாரா இருக்கு, சரியா? ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு எனது கொண்ட மைக்கு நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வருகின்றது பாடல். இது ஆஹா திரைப்படத்திற்காக.

0: கொலஸ்ட்ரால், தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை.
3: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
4: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
0: மெல்டால், தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
6: 40 வருடகால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
7: அன்றும் இன்றும் என்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற ஞானத்தை

0: பாடல் பாடல் அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை, காலத்தால் அழியாதவை.
2: உன்னிடத்தில் என்னை கொடுத்தே
0: விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
3: இப்படி சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
4: அரே என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
5: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு, வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.

0: இப்போது 12:28 நிமிடம் ஆகின்றது. கரிசக்காட்டு பூவே திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. சரி, வசந்தத்தின் பத்தியன் சொன்னா எங்களோட நிகழ்ச்சியில் இப்போ அடுத்து வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வத்தலை ஐயா கண்ணு.
0: ஐயா கண்ணு எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கம்மா, நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க ஐயா கண்ணு, இன்னைக்கு உங்களுக்கு லீவ் பொழுதெல்லாம் அப்படி போகுதுன்னு சொல்லுங்க.
1: இன்னைக்கு லீவ் தான், சூப்பரோ சூப்பர்.
0: சரி, சூப்பரோ சூப்பர் அப்படின்னு சொல்றீங்க. சுவாச காற்றை நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறதுனால
1: நம்ம வசந்தத்தோடு தானே.
0: சரி சரி, ஓகே சூப்பர். அப்புறம் சொல்லுங்க, பொழுதெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க.
1: இப்ப எல்லாம் கலந்து சமைச்சிட்டாங்க, நீ சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம்.
0: சரி,
1: அதோட வசந்த அடுத்தையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம்.
0: சரி, தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருங்க ஐயா கண்ணு. அடுத்த பாடல் யாருக்காக சொல்லுங்க பாக்கலாம். இப்ப
1: பாடலை கேட்பதற்கு குடும்பத்தில் அனைவருக்கும் சப்மான வசந்தகுமார், நீர்கொழும்பு சயன்குமார், தோப்பு கொச்சிக்கடை ஈடன், வெளிமடை செல்வராம், கிளவட்டன் குணசீலன், கிருஷ்ண பக்தன், வீரையார் திருச்செல்வம், ஆண்டன் ராஜரத்னம், தென்னகல் ராஜமாணிக்கம் ராஜேந்திரன், முன்னாளை தனலட்சுமி, ஜெயாம்மா, தோப்பூர் அனிபா, மற்றும் நமது நண்பர்கள் இருக்காங்க தொட்டலங்க சமந்த டீ ஸ்டோர்ஸ்ல உரிமையாளரும் அங்கே கடமை புரியும் எனது நண்பர்களுக்காகவும் நல்ல ஒரு பாடல் தாருங்க.
0: சரி, அடுத்தும் ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு ஐயா கண்ணு.
1: நன்றி நன்றி நன்றி.

0: சித்தேன் திரைப்படத்துக்காக பெற்ற அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்தது. நேரம் இப்போது 12:40 இந்த நேரம் அழைப்பில் மட்டும் ஒரு சந்தம் பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: ஹாய், வணக்கம். யார் பேசுறீங்க?
1: எப்படி
0: இருக்கிறீங்க?
1: நல்ல சுகம் மேடம். நீ சுகமா இருக்கீங்களா?
0: நானும் நல்லா இருக்கிறேன். பொழுதுல அப்படி போகுது, ஊரெல்லாம் அப்படி இருக்கு? கேட்டதா சொல்லுங்க, தொடர்ந்து வந்துருங்க. அடுத்த பாட்டு யாருக்காக சொல்லுங்க? நிஷா.
1: இந்நேரம் கம்பால் இருக்கும் சசிமா குடும்பத்தினருக்கும், கம்பால் இருக்கும் நண்பர் ஒன்று அப்துல் மஜீத் என்று அவர் குடும்பத்தினருக்கும், அருள்மொழி குடும்பத்தினருக்கும் மற்றும் நண்பர் அனைவருக்கும் உங்களுக்கும் சேர்த்து பாட்டு போடுங்க மட்டும். நன்றி. வாழ்த்துக்கள் ஐங்கடிச்சது.
0: சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு நேர்த்து கொண்டு மைக்க நிகழ்ச்சியில் எடுத்து ஒழிக்க வருகின்றது ஒன்ஸ் மோர் திரைப்படத்துக்காக பெற்ற பாடல்.

0: ரீதியான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரே இடம் எடியுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம். புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம் 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. அனுசரணை வழங்குவது
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பாடகர் பெனி டயர்.

0: உலகின் நட்சத்திரம் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.

சந்தோஷமாக உற்சாகமாக இணைந்திருக்கிறோம். இனிமையான பாடல்களோடு என் சுவாச காற்றை நிகழ்ச்சியோடு அருமையான இனிமையான பாடல்கள் தொடர்ந்து 3 மணி வரை உங்களை மகிழ்விக்க தயாராக வசந்த தீர்வாயிலாக நீர்ப்பிப்போது மதியம் 1 மணி.

0: அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி அணை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நடப்பாண்டில் இதுவரையில் டெங்கு நோயினால் 15 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் நாட்டில் 28,713 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவ நிபுணர் மருத்துவர் பிரஷீலா சமரவீர தெரிவித்துள்ளார். டெங்கு பரவல் நிலவரத்தை கருத்தில் கொண்டு நுளம்புகள் பெருகும் இடங்களை அழிப்பதற்கும் டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கும் பொதுமக்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார்.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்தும் பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்தால் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி வழங்கப்படும் என இந்திய ராணுவ தளபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். டெல்லியில் மனோஷ்ரா மையத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பொழுது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அடுத்த மனத்தியால செய்திகளை பிற்பகல் 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி அணை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
5: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
6: நிமிர்ந்த நடை.

மே மாதம் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடலோடு சந்தோஷமாக இந்த மனு தேரத்தையும் நாங்க ஆரம்பித்திருக்கிறோம். இந்த மனு தேரத்தில் இனிமையான பாடல்கள் தொடர்ந்து வசனத்தை என் சுவாச காற்று நிகழ்ச்சியின் வாயிலாக ஒழிக்க தாரா இருக்கு. நீங்களும் அருமையான இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு சொன்னா தொடர்ச்சியாக அழைப்பினை ஏற்படுத்தலாம். 0122 1185 0001 அல்லது 0112 1185 111க்கு கால் பண்ணுங்க. அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரு இடம் எடியுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
1: இனிமையான பாடல்களோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது மதியம் 1:15 நிமிடமாகிற இந்த நேரம் எங்களோட வந்து அழைப்பில் இணைந்திருக்கிறாங்க. இந்த மணி நேரத்தின் முதல் நேர் வணக்கம்.
2: வணக்கம்
1: அருள்மொழி. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா
1: இருக்கிறேன். சமைச்சிட்டீங்களா, சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்க. சரி, ஓகே. என்ன சமையல் இன்னைக்கு உங்க வீட்டுலன்னு சொல்லுங்க அருள்மொழி. சரி, ஓகே. பேசும் போது லைட்டா ரேடியோ வால்யூமையும் நீங்க கூட்டுறீங்க, கொஞ்சம் குறைக்கலாமே. சரி, ஓகே அருள்மொழி. சரி, அப்ப வேலைகள்லாம் செய்து கொள்ளலாம்
2: என்ன?
1: சரி, ஓகே. அடுத்த பாடல் யாருக்காக அருள்மொழி?
2: எனக்கு இந்த பாடல் தாங்க.
1: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க அந்த பாடல் தாரு.
2: சரியா?
1: ரொம்ப நன்றி அருள்மொழி, நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.

0: மூத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: என்ன வேணும்?
2: புது ப்ராஜெக்ட் ஓர்டர் பண்ண வந்த.
1: என்ன பிராண்ட்?
2: நல்ல பிராண்ட் உண்டு.
1: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பாக்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
2: மெல்வா தெரிந்தவர்கள் சொல். ஜிஐ பாக்ஸ்
3: வணக்கம். வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
5: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
6: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
7: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
8: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
9: 40 வருடகால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையத்திலிருந்து.
10: விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
11: ஒரே
12: நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.
13: இன்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞாலத்தை வென்ற ஞாலத்தை

0: காதல் பாடல் என அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை, காலத்தால் அழியாதவை.
2: உன்னிடத்தில் என்னை கொடுத்தே, உன்னை உள்ளமெங்கும் அள்ளி தெளித்தே.
3: Yo, one that you wanna listen to.

0: வசந்தமிஃபம் நேர்வு இப்போது 1:30 ஆகின்றது. உற்சாகமாக வசந்தத்தின் சுவாச காற்றை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இதனேரம் அழைப்பில் வணக்கம். சரி, அழைப்பில் மற்றும் ஒரு சொந்தம் இணைந்திருக்கிறாங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். சரி, ஓகே. இந்த நேரம் எங்களோட வந்து பேஸ்புக் பக்கமாகவும் பிரபலமான சொந்தங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அழைப்பில் மற்றும் ஒரு சொந்தம் இணைந்திருக்கிறாங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் இது?
1: நான் ஆஸ்திரேலியால இருந்து அது பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க மது? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும்.
0: சரி, ஓகே. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வர்க் பண்றீங்களா, படிக்கிறீங்களா?
1: இல்ல, நான் வீட்ல தான் இருக்கேன்.
0: வீட்ல தான் இருக்கீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட பேசுறீங்களா மது?
1: இல்ல, இன்னைக்கு தான் ட்ரை பண்ணேன்.
0: சரி சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, லைஃப் எல்லாம் அப்படி போகுது?
1: பாடல்கள்
0: எல்லாம் பிடிச்சிருக்கா நிகழ்ச்சியில?
1: ரொம்ப பிடிச்சிருக்காக்கா.
0: சரி, அடுத்த பாடல் யாருக்காக மது?
1: அக்கா மகன் கொஞ்சம் பேசணுமா?
0: சரி, பேசலாமே.
2: ஹலோ.
0: ஹாய், வணக்கம்.
2: வணக்கம்.
0: சரி, என்ன பேர் உங்களுக்கு? என்ன பேர் உங்களுக்கு? சரி, ஓகே. என்ன கிரேட் படிக்கிறீங்க? சரி, ஓகே. சாப்பிட்டீங்களா? சரி, ஓகே. எல்லோருக்காவும் பாட்டு கேட்கலாம், சரியா? சரி, ரொம்ப நன்றி. சரி, எல்லோருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வருகின்றது இசை புயலின் இசையில் மின்சார கனவு திரைப்படுத்திருக்காங்க.

0: அவுஸ்திரேலியாவுக்கு படகில் செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் அது உங்கள் வாழ்க்கையை மட்டுமன்றி உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் அவுஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
1: வசந்தத்தின் சுவாச காற்றை நிகழ்ச்சியோடு இனிமையாக சந்தோஷமாக இணைந்திருக்கிற இந்த நேரம் எங்களோட அழைப்பில் ஒரு சொந்தம் இணைந்திருக்கிறாங்க. பேசலாம். வணக்கம். வணக்கம். யார் இது? சிவபாலன். எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாளைக்கு பிறகு. நல்லா இருக்கிறீங்களா? சரி, இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு ரொம்ப சரி சரி. ஓகே, சாப்பிட்டீங்களா? நாங்க இன்னும் சாப்பிடல. ஆமா, சரி சரி சரி. ஓகே, அப்புறம் சொல்லுங்க சிவபாலன், சொந்தங்கள் எல்லாம் நல்லா இருக்காங்களா? சரி, ஓகே, சந்தோஷப்படுங்க. இங்கேயும் அதே மாதிரிதான்.
2: நல்ல பாடங்களை கேட்போம்.
1: சரி.

0: ரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: Hey, level done. Results are okay. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன? ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன? நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிரலாம்.
2: இப்படி தாங்க, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த

0: சக்சஸ் ஆகுற மாதிரி மட்ட கிளப்ல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
1: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
0: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
1: எடியோகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
2: அனுசரணை வழங்குவது
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
4: வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் பாடகர் பெனி டயல்.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ளது.

0: சத்தியால சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-4.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கல்கிஸை பட்டோவிட்ட பகுதியில் உள்ள வீடொன்றில் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த நிலையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. குறித்த வீட்டுக்கு அருகில் வசிப்பவர்கள் போலீசாருக்கு வழங்கிய தகவலுக்கு அமையவே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த நபர் அப்பகுதி வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளதோடு அவரது கழுத்து பகுதியில் சிறிய வெட்டுக்காயம் ஒன்றும் இருந்துள்ளது. 54 வயதான நபரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக கழும்புவில வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை கல்கிசை போலீசார் மேற்கொண்டு
3: வருகின்றனர்.
4: போரில் உயிரிழந்த 528 யுக்ரைன் ராணுவ வீரர்களின் உடல்களை ரஷ்யா யுக்ரைனிடம் ஒப்படைத்துள்ளது. போரில் கைது செய்யப்பட்ட வீரர்கள் தலா 205 பேரை ரஷ்யாவும் யுக்ரைனும் பரஸ்பர ரீதியில் வெள்ளிக்கிழமை திரும்ப ஒப்படைத்தனர். இதனையடுத்து சனிக்கிழமை 528 பேரின் உடல்களை யுக்ரைனிடம் ரஷ்யா அளித்துள்ளதாக யுக்ரைனின் போர் கைதிகளுக்கான துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மனத்தியல செய்திகளை மாலை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
5: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

நிமிடத்துக்காக பெற்றோர் அருமையான காதல் பாடல்கள் நிகழ்ச்சி அலங்கரித்து சென்ற நேரம் 2:09. இதே போல அடுத்தடுத்து இனிமையான பாடல்கள் 3 மணி வரைக்கும் வசந்தத்தின் சுவாசக்காற்றை நிகழ்ச்சியின் வாயிலாக ஒலிக்க தயாரா இருக்கு. நீங்களும் தொடர்ச்சியாக பாடல்கள் விமிகிற்கலாம், வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். தொடர்ந்து 01212 அல்லது 01212 111 க்கு கால் பண்ணுங்க. அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளுங்கள்.

0: காற்றி நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். நேரம் 2:14 நிமிடம். இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? எப்படி இருக்கீங்க? பாடல்லாம் பிடிச்சிருக்கா? சரி, அடுத்த பாடல் யாருக்காக சொல்லுங்க. சரி, ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. அடுத்து ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக தயாரா இருக்கு. ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட மைக்கு. தொடர்ந்தும் நீங்கள் சந்தோஷமாக இணைந்து கொள்ளலாம் வஸ்தத்தின் என் சுவாச காற்றை நிகழ்ச்சியோடு.

0: ரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: Hey, level done. Results are okay. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன? ஃபாரின் போறதுதான் பிளானே. நமக்கு என்ன? நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
2: இப்படி தாங்க, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு ஒரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
1: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
2: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம், ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசலும் உண்டு.
1: எடியோகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
3: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
5: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
6: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் CT 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
7: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
8: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது.

0: பாடல் பாடல் என அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை, காலத்தால் அழியாதவை.
2: உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், உன்னை உள்ளமெங்கும் அள்ளி தெளித்தேன்.
0: விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க. ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு, வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.

0: மணிக்கொடி தெரிவித்துக்காக நடைபெற்ற ஒரு அருமையான அழகான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து போய்ந்திருக்கின்றது. நேரம் 2:30. சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம் வசந்தத்தின் இன்சுவாச காற்றே நிகழ்ச்சியோடு. நேரம் வணக்கம். சந்தோஷமான வணக்கம். ரேடியோ சவுண்ட கொஞ்சம் குறைங்க பாக்கலாம். சரி ஓகே, உங்க அழைப்பு கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கு. சரி ரசா, உங்க அழைப்பு ரொம்ப சிக்கலா இருக்கே. ரேடியோ விட்டு கொஞ்சம் தூரம் போங்க. சரி ஓகே, நீங்க யாருக்காக எல்லாம் பாடல் விரும்பி கேட்கணும் அப்படின்னு சொல்லி வந்தீங்களோ உங்களுக்காக நாங்க பாடல் தாரம். இப்ப அடுத்து அழைப்பில் வணக்கம். வணக்கம். ஹலோ.
1: ஹலோ
0: வணக்கம். யார் இது? சரி ஓகே, தொடர்ச்சியாக அன்பு சொந்தங்களே, நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். பாடல்கள் விரும்பி கேட்க, வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள, எங்களோடு இணைந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும் போது வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி ஓகே, எல்லோருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு சுபஹிட் பாடல் தயாரா இருக்கு. அதுக்கு முன்பதாக வந்து எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. சரி இணைத்துக் கொள்ளலாம். எங்களோடு இணைந்திருக்கிறாங்க கல்கம்வேலிருந்து சுதா இணைந்திருக்கிறார் உறவுகளுக்காக பாடல் விவி கேட்டு. குறிஞ்சாக்கணிலிருந்து அசருடீன் இணைந்திருக்கிறார். தர்ஷினி கொழும்பு 15 நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் உறவுகளுக்காக பாடல் விவி கேட்டிருக்கிறார். பசரையூர்லிருந்து பாலச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறாரு. அதே போல தயாகரன் சுப்பையா இணைந்திருக்கிறார். அவரும் உறவுகளுக்காக ஒரு அருமையான பாடல் விபி கேட்டிருக்கிறார். திம்பிரிகா சேலந்து ஸ்டீவன் இணைந்திருக்கிறார் சொந்தங்களுக்காக அவரும் பாடல் விபி கேட்டு. எல்லோருக்காகவும் அடுத்தும் ஒரு அருமையான பாடல் இதுவும்

0: மாநிலம் மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: இனிமையான பாடல்களோடு வசனத்தின் நின்சுவாச காற்றே நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். நேரம் 2:43. இந்த நேரம் மலைப்பில் வணக்கம்.
2: ஹலோ
1: ஹலோ, வணக்கம். யார் இது?
2: சுபிக்ஷா பேசுறேன்.
1: சுபிக்ஷா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா சுபிக்ஷா? சரி, உங்களோட அழைப்பு ரொம்ப சிக்கலா இருக்கு. சரி, ஓகே. அவங்க யாருக்காக எல்லாம் பாடல் விரும்பி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையா வந்தாங்களோ அவங்களுக்காக நாங்க பாடல் தர தயாரா இருக்கலாம். சரி, நிகழ்ச்சியோட சந்தோஷமாக தொடர்ந்தும் நீங்க அழைப்பினை ஏற்படுத்தலாம். இன்னும் ஒரு நேரத்துக்கு எங்களோட பேசுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. எனவே சந்தோஷமாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். இந்த நேரம் எங்களோட தொடர்ந்தும் பேஸ்புக் பக்கமா இணைந்திருக்கிற சொந்தங்களையும் இணைத்துக் கொள்ளலாம் அழைப்பின் மூலமாக அப்படின்னு சொல்லும் போது, வணக்கம் வணக்கம்
3: வணக்கம்.
1: யார் இது? என்ன பெயர்? சரி, நல்லா இருக்கிறீங்களா? சரி, ஓ சரி, நாங்களும் நல்லா இருக்கிறோம். நிகழ்ச்சியில பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா என்று? சரி, ஓகே. அடுத்த பாடல் யாருக்காக சொல்லுங்க?
3: எனக்கு
1: அடுத்தும் ஒரு அருமையான பாடல் கேட்கலாம். ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு எனது கொண்ட மைக்க நிகழ்ச்சியில் அடுத்து நாங்க கேட்க போறது இந்த மனதேரத்தின் ஸ்டார் ஆஃப் திரே பாடல். இன்றைய ஸ்டார் பாடகர் பெனி டயர்.
0: திரை உலகின் அனுசரணை வழங்குவது. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரு இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
2: உங்கள் பட்ட படிப்பு முதல் வெளிநாட்டு

ஒளிக்காரமிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட சொந்தங்களுக்கு சந்தோஷமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க புவனேஷ் தயாரா இருக்கிறார். விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

அன்று ருஃபினா நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான ஞாயிற்றுக்கிழமை பொழுதில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றும் கூட மோதி விளையாட நிகழ்ச்சியில் நீங்கள் சந்தோஷமாக உற்சாகமாக விளையாட முடியும். இணைந்து கொள்ளுங்கள். 6 மணி வரைக்கும் அப்படியே மோதி விளையாடலாம் பாடல்களின் இடைவெளி மூலமாக. நேரத்தை பார்ப்போம். நேர்மை பொது 3 மணி.

0: சத்தியால சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி அணை சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: அத்தனகல் ஓயாவின் நீர்மட்டம் துணமலை பகுதியில் அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை தொடர்ந்து குறித்த பகுதிக்கு வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் உள்ள மக்கள் அவதானத்துடன் இருக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. அதன்படி WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்று 105.4 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்று 109.3 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. அதன்படி இயற்கை எரிவாயுவின் விலை 2.960 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மணித்தியால செய்திகளை மாலை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி அணை சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
5: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: வாடி புல்ல வாடி அப்படின்னு பாடல் முடிந்திருக்கிறது. நீங்களும் வாருங்கள் சொந்தங்களே, மோதி விளையாடு நிகழ்ச்சியினோட பாடல் நிலைவரியை நான் உங்களுக்கு பிளே செய்வேன். அதுல முதல் வரியும் நீங்க கண்டுபிடிக்கணும், சரியா? இதான் நிகழ்ச்சி போட்டி. அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0112 775 0101 அல்லது 0112 775 111 என்ற தொடர் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று பேஸ்புக் வழியாக முடிந்து கொண்டு உங்களது கமெண்ட்ஸ் மூலமாக இணைந்து கொள்ளுங்கள். இப்போது எங்களோட அழைப்பினர் சொந்தம், வணக்கம். வணக்கம், யாரது?
1: சுபிக்ஷா.
0: சுபிக்ஷா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: அவிசாவல.
0: என்ன செய்றீங்க நீங்க? இருக்கீங்களா? நான் இங்க படிக்கிறீங்களா? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
1: கிரேட் 3.
0: கிரேட் 3 படிக்கிறீங்களா? ஓகேமா, சொல்லுங்க யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
1: அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, தங்கச்சிக்கு,
0: எல்லாத்துக்கும் கேக்குறோம். நன்றி, என்னோட சொந்தம் அழைப்பில் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யாரது? சவுந்தராதேவி. எப்படி இருக்கீங்க? நல்லா சந்தோஷமா இருக்கணும் உங்களை போலவே. சொல்லுங்க, என்ன மாதிரி நீ பாடல் கண்டுபிடிப்புமா? பழைய பாட்டா? போட்டியில் எப்படி எல்லாம் செய்யறது கேளுமா? பழைய பாடத்தை கேட்டு வாங்குறது கேளுமா? நல்ல நல்ல புது விஜய பாடல் ஒண்ணு தருவா? வேண்டாமா? சரி சரி, நீங்க கேட்டதுக்கு எனக்கு ஒரு பழைய பாடல் தரணும், ஆனா கண்டுபிடிக்கணும்,
2: சரிதானே?
0: ஓகே, கேளுங்க.
3: முழு நெஞ்சை தொடுகின்ற நெருப்பல்லவோ, முத்தாரும் சிரிக்கின்ற சிரிப்பல்லவோ.
0: என்ன பாடல், என்ன கேக்குற? நீங்க தான் சொல்லணும் என்ன பாடல். சரி,
3: முழு நெஞ்சை தொடுகின்ற நெருப்பல்லவோ, முத்தாரும் சிரிக்கின்ற சிரிப்பல்லவோ.
0: என்ன பாடல்? அந்த பாடல கல்லலாம் மாணிக்க, நல்லா யோசிச்சு பாருங்க. சரி, நீங்க ஒரு முடிவா சொல்லுங்க, என்ன பாடல்?
2: சந்திரோதயம் பண்ணாங்க.
0: சரி, கேட்டு பாப்போம். அப்ப
2: போட்டு பாருங்க தம்பி.
3: சந்திரோதயம் ஒரு பெண்ணானது
0: கண்டுபிடிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள், சூப்பர் சூப்பர். பழைய பாடல் கேட்ட மாதிரி கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: நன்றி, ரொம்ப நன்றி. இந்த பாடல் போட்டதுக்கு நன்றி.
0: நன்றி நன்றி அம்மா, நன்றி. பாடல் ரவுடி பேபி. இன்றைக்கும் ரெண்டு பேர்த்த குழப்பி இருக்கிறோம், கேட்டு பாருங்க. பிராங்க் கால், உங்களுக்கு யாரையாவது குழப்பம் சொல்லி ஆசை இருந்தா அப்படியே கால் பண்ணி எனக்கு நம்பர் தாங்க. விஷயத்த சொல்லுங்க, சம்பவம் பண்ணிடலாம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம், பாடல்களோடு.

0: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா அப்படின்னு பாடல் வழி துவச்சிருக்கிறது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மோதி விளையாடு, மோதி விளையாடுறதுக்காக இன்றைய சொந்தங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது எங்களோடு அழைப்பில் யாரென்று பார்ப்போம். வணக்கம். வணக்கம். யாரது? ஸ்வேதா. எங்கிருந்து பேசுறீங்க ஸ்வேதா? அவிசாவல்ல ஸ்வேதா. அப்படியா? சரிதான சொன்னது? ஹலோ. ஓகே ஸ்வேதா, என்ன செய்றீங்க நீங்க?
1: இருக்கே படிக்கிறேன்.
0: படிக்கிறீங்களா? முதல்ல நீங்க தானே பேசுறீங்க?
1: இல்ல.
0: அப்ப முதல்ல யார் பேசுனது? உங்க அக்காவா தங்கையா?
1: தங்கச்சி.
0: தங்க பேசினாங்களா? சரி சரி. நீங்களும் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
1: 8.
0: கிரேட் 8 படிக்கிறீங்க. நல்லா படிப்பீங்களா?
1: ஆமா.
0: என்ன பாடம் ரொம்ப பிடிக்கும்?
1: தமிழ்.
0: தமிழ் பாடம் தான் ரொம்ப பிடிக்குமா?
1: ம்.
0: வாவ், சூப்பர் சூப்பர். நல்லா படிக்கணும். சரியா?
1: சரி.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: அம்மா. தங்கச்சி.
0: அத்தை. சரி, எல்லாம் இருக்காம கேக்கலாம். சரியா? நன்றி, ரொம்ப சந்தோஷம். அதே போல அன்பான வணக்கம் புவனேஸ்வரன் சொல்லக்கூடிய ஜெகன் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்காராம். தெய்யோ வீட்டிலிருந்து நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். பாடல் வருகிறது கேட்டு மகிழ்கள். அதே போல பிரபாகர் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்தார். தெய்வலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம். அன்பு வணக்கங்கள்.
0: வணக்கம். யாருது? ராசையா, எப்படி இருக்கீங்க ராசையா? நல்லா இருக்கீங்களா?
2: நல்ல சகோதரங்களே.
0: ராசையா, பாடல் கண்டுபிடிப்புமா? என்ன பாடல்? நல்ல பாட்டு, முதல் வரியை கண்டுபிடிக்க முடியல. அப்படியா? சரி, இன்னொரு நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். சரியா?
2: சரி,
0: நன்றி. நன்றி, சந்தோஷம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அப்படியே பாடல் இடைவரியை நான் பிளே பண்றேன். முதல் வரியை நீங்க கண்டுபிடிக்கிறேன். இந்த ஒலிக்கிற பாடலை தொடர்ந்து யாரு குழப்பப்பட்டிருக்கிறார் அப்படின்றத நீங்களும் கேட்டு மகிழுங்கள்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: ஹலோ ஹலோ ஹலோ
2: குடுக்க பசாராங்க நம்பர் இல்ல சார். ஐயோ ஐயோ என் ஃப்ரெண்ட் நினைச்ச தாத்தா கொஞ்சம் ஓவரா திட்டிட்டேன்.
3: ஹலோ
4: ஹலோ கஜா
3: என்ன
4: நான் கொழும்பேந்து பேசு கொழும்பேந்து சுரேஷ் சுரேஷ்
3: சொல்லுங்க.
4: இந்த எங்கட தம்பி என்ன ஏசினியா நீ? என்ன கதை
3: நல்லா
4: யோசி பாருங்க. சும்மா புஷ்ட போட்டு கொள்ளவா நான் உங்களை பார்த்து சொல்லி கொண்டு சரியா? நம்ம கொள்ளு தாய்க்கு தெவட கொடல சரியா? அடே நான் வந்தாலும் சொல்ல மாட்டு சரியா?
3: நீ இப்ப வரது 5 நிமிஷம் இல்ல
4: என்ன
3: நீ ஓரா பேசுற சரியா மரியாதையா பேசு
4: நீ ரோட்ல போகும்போது தம்பிட்ட மேல இடிப்பாட்டு அவன் தம்பி கோல் பண்ணி சொன்ன இப்படி ஒரு தெருக்காக இடிச்சா சொல்லி சரி அதான் கோல் பண்ணி
3: நான் கேக்குறேன்
4: அப்படியே துரத்து துரத்து அடியும் பாத்துக்க உனக்கு சரியா? துரத்து துரத்து அடியும் பாத்து தமிழ்ல வச்சு உனக்கு
1: ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம்.
4: சரி இப்ப நீ எங்க வீட்லயா இருக்க சொல்லு? இப்ப எங்க இருக்க
3: வீட்டுலதான்
4: இருக்கியா? கொஞ்சரி வார சரியா? கொஞ்சரி வார சரியா அடே அடே நீ நினைச்சு கொள்ளாது சரியா? நீ சும்மா பேசின வாக்குல தெரியா உனக்கு சரியா? ஹலோ
3: ஹலோ
4: நீ யார்கிட்ட பேசுற தெரியுமா?
3: தெரியுது.
4: யாரு
3: உங்களுக்கு என்ன நடக்குன்னு சொல்லுங்க.
4: நீ ஓர கதைக்கிறிய நீ சரி தம்பி, ரேடியோ கேப்பீங்களா?
3: என்ன
4: கேப்பீங்க? என்ன ரேடியோ
3: கேப்பீங்க?
4: அப்படியா? சரி கோவப்பட்டுட்டீங்களா? கோவப்பட்டு சரி சரி நாங்க வசந்தத்துல தான்
5: கதைக்கிறோம்.
6: பார்க்கத்தானே போறேன்.

0: தலைவன் தலைவன் தான் எப்பவுமே. அந்த பாடலாம் கேட்கும் போது என்ன ஒரு மாசு இல்லையா? மோதி விளையாடு நிகழ்ச்சி விட்டுக்கின்றீர்கள், சந்தோஷமாக உற்சாகமாக எடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அப்படியே மோதி விளையாடு நிகழ்ச்சியில் பாடலுக்கு இடைவெளி நான் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். முதல்வரையை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், நிறைய பேர் கண்டுபிடிச்சு கொண்டிருக்கிறீங்க. இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம். வணக்கம். வணக்கம். ஆட்டோ விஸ்வநாதன் எப்படி இருக்கிறீங்க? அப்படியா விலங்கல்ல நல்ல சந்தோஷமா இருக்கு உங்களை மாதிரியே. சரி சொல்லுங்க பாபா, பாடல் இடைவெளி கண்டுபிடிப்புமா? நீங்க கண்டுபிடிச்சீங்க உங்களுக்காக ஒரு பாட்டு தரேன், சரியா? சரி பாப்போம். சரியா, ஆட்டோ விஸ்வநாதனுக்காக ஒரு பாடல் வருது, கண்டுபிடிக்கணும். சரியா? சரி இதோ என்ன பாடல். இல்ல நீங்க மூணு பாட்டை ஒரே நேம் மிக்ஸ் பண்றீங்க. எனக்கு என்ன பாடல் தான் வேணும். ஆத்தங்கர ஓரத்துல இருந்தீங்க, உசலம் பட்டி இருக்கு, என்ன பாடல் இது? சுலம்பட்டி, சுலம்பட்டி என்ற வார்த்தை. சரி அந்த வார்த்தை வருது பாப்போமா? கேட்டு பாப்போமா. சரி
1: கண்டுபிடிச்சிருக்கேன்.
0: இந்த பாடல் சரியா கேட்டு அப்படியே நல்ல உற்சாகமா இருக்கணும், சரிதானே?
1: நன்றி
0: நன்றி.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: உங்கள் பட்ட படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரு இடம் எடியுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
2: அன்றும் இன்றும் என்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற ஞானத்தை

0: பாடல் என்ன, அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை, காலத்தால் அழியாதவை.
2: உன்னிடத்தில் என்னை கொடுத்தே உன்னை உள்ளமெங்கும் அள்ளித்தளித்தே.
3: நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
4: வசந்தம்
3: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
4: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
3: FM
4: 102.6 102.8.
5: லெஜண்ட் சார் நீங்க.
0: திரை உலகின் நட்சத்திரம்,
6: நட்சத்திரம்
0: வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே,
6: ஸ்டார் ஆஃப் தி டே.
4: அனுசரணை வழங்குவது.
7: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மோதி விளையாடு. சந்தோஷமாக உற்சாகமாக எடுத்திருக்கின்றீர்கள். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பின் வழியாகவும் அது வந்து பேஸ்புக் வழியாகவும் அழைப்பின் வழியாக இருந்து கொண்டு நீங்கள் மோதி விளையாடு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யாருது?
3: போட்டிக்கு
2: போலாமா? கண்டுபிடிப்பீங்க நம்பிக்கை இருக்குதா? சரி, கண்டுபிடிங்க. சரியா? என்ன பாடல்?
3: தலையோட்டு பாட்டு சிட்டிசன்ல. டெஸ்ட் லைன்னா இன்னொரு கா ப்ளே பண்றீங்களா?
2: சரி, உங்களுக்காக. என்ன பாடல்?
3: வரணா பாட்டுக்கு டெஸ்ட் லைன்
2: வர மாட்டேங்குதா? நல்ல தெரிஞ்ச பாடல். என்ன படம் பேரையும் சொல்லிட்டீங்க, நடிச்சவரையும் சொல்லிட்டீங்க. கஷ்டமா இருக்கு.
3: கஷ்டமா
2: இருக்கா? நல்ல பாடல் என்ன, அது மட்டும் தெரியும். சரி சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறது? இன்னொருத்தருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கும். சரியா?
3: இன்னைக்கு உங்களோட தீவிர ரசிகர் எங்க அம்மா. அம்மாவுக்காக மட்டும் பாட்டு.
2: அம்மா பேர் என்ன?
3: சரோஜா.
2: சரோஜா, ஓகே. சரோஜா அம்மாவுக்காகவும் பாடல் பாடுறது. நன்றி.
3: நன்றி.

0: அழுத்தியால சீட்டுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை. புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிறிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: தம்பலகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சேனவள்ளி குளத்தில் மூழ்கியதில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் தம்பலகம் அரபா நகர் பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடைய நபர் ஆவார். குறித்த நபர் குளத்தில் மின்படுத்திக் கொண்டிருந்த பொழுது ஏற்பட்ட திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக மயக்கமடைந்து நீரில் மூழ்கிய நிலையில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது என போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து தம்பலகம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
3: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: கொங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்கு தந்தூரி மாகாணத்தில் பரவி வரும் எபோலா நோய் பரவலை சர்வதேச ரீதியில் கவலைக்குரிய பொது சுகாதார அவசரகால நிலையாக உலக சுகாதார அமைப்பு பிரகடனப்படுத்தியுள்ளது. குறித்த நோய் தொற்று காரணமாக 246 பேர் தொற்றாளர்களாக சந்தேகிக்கப்படுவதுடன் 80 மரணங்களும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த மனுத்தியால செய்திகளை மாலை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதானை சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
5: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிறிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
6: நிமிர்ந்த நடை

செல்மார் பாடல் முடிந்திருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் சந்தோஷமாக அப்படியே ஞாயிற்றுக்கிழமையை அப்படியே மகிழ்வத்துக் கொண்டிருக்கிறது. மோதி விளையாடு நிகழ்ச்சியை நீங்களும் விளையாட முடியும். அழைப்பு நீப்படுத்துங்கள் 03-1-2-775-001 அல்லது 03-1-2-775-111 நிலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதேபோன்று நீங்கள் பேஸ்புக் வழியாக உணர்ந்து கொண்டு உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். ஒருபக்கம் ஐபிஎல் போட்டியிலும் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. ஆர்சிபி அணி இப்பொழுது 91 ஓட்டங்களை பெற்றுகிறது. ஒரு விக்கெட் நீங்கள் இழந்து 8வது பந்தூரில் 5 பந்துகள் வீசப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டத்தில் விராட் கோலி மற்றும் படிக்கல்

0: சாதகமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்.
2: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
3: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
4: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து.
5: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
6: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
5: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
6: என்ன நடக்கிறது நம்பாச்சு?

0: மோதி விளையாடு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாடிச்சா தாங்க மாட்டேன், நாலு மாசம் தூங்க மாட்டேன் பாடல் ஒழித்து வந்திருக்கிறது. சரி, நிறைய சொந்தங்கள் அப்படியே பாடலையும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அதே போல பாத்தீங்கன்னா நிறைய சொந்தங்கள் பாத்தீங்கன்னா போட்டிக்காகவும் தயாராக கொண்டிருக்கிறீர்கள். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம். வணக்கம்
1: அப்படியும்
0: இல்லனா ஒரு முடிவு இல்லாம இருக்குது அப்படியா? சரி சரி சொல்லுங்க, போட்டிக்கு போமா? கண்டுபிடிக்கணும்
1: சரியானே.
0: இதோ என்ன பாடல்?
1: பூக்காரா குக்கு குரே, பூக்காரா பூக்களில் எத்தனை,
0: அந்த பாடலா?
1: ஆமா,
0: கேட்டு பாப்பமா.
1: ஓகே.
0: சூப்பர், கண்டுபிடிச்சிருக்க. ஆனா உங்களுக்கு நிறைய நேரம் இருந்தது என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு, முதல்ல ஒருத்தங்க கேட்டுட்டு போயிட்டாங்க தானே. சரி, வாழ்த்துக்கள் சொல்லுங்க. யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்கா, செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்காகவும், நந்த சேருக்காகவும், சித்தியாஸ்மா, இத்ரிஸ்மா, ஜெமிலா, அருமை, பரதா, பாத்மா, ரவி, ரஹ்மா, மல்ஜு, குவேதி, சின்னையா, மகாதா, ஆட்டோ, சின்னது, உமாச்சல், வசந்தகுளம், ஃபாரூக், அப்துல்லாஜி, குடும்பத்துக்காக, வசந்த கேக்க, அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். அதே போன்று பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள். விருப்பமான பாடல்களையும் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அன்பான வணக்கம், எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கொண்டு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். நிகழ்ச்சியோடு எங்களுக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லிக்கொண்டு எங்களோட குணா நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்குறோம். அதே போல அன்பு வணக்கம் தம்பி, எப்படி இருக்கிறீங்க? மாலை பணம் வளர்ந்து பொழுது வணக்கம். பலாங்குடி இருந்து அபராஜ் ஸ்ரீ வைஜந்தி மாலா. தூத்துக்குடி ஸ்ரீ பாலசுப்ரமணியம் வணக்கம் சொல்லியிருக்கார். அதே போல அன்பர் வணக்கம் சொல்லியிருக்கார். நம்ம அந்த மாலை பொழுது வணக்கம்னு சொல்லிக்கொண்டு லெந்துலை எல்ஜின்லிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். மாலை பொழுது வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லத்தம்பி வீதி ஏராவூர் ஐந்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கிறார் யுவேந்திரன் யுவன். பார்த்திபன் வணக்கம் சொல்லியிருக்கார். வணக்கம், மீபிடிக்காந்திருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்காராம். அதே போல அன்பு வணக்கம் என்ன எப்படி இருக்கிறீங்க? வசந்தன், நிகழ்ச்சியோடு எங்களை மின்னித்துக் கொள்ளுங்கள். ஓகே, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காகவும் பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். ஹாய் போனிஷனா, நாங்களும் சத்தமாக நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். லக்ஷிகன், அபிலாஷினி, எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள். ஓகே, எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். நிகழ்ச்சி ரொம்ப சத்தமாக கேட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. சரி, எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல். அச்சே.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம்
1: Hey level done. Results okay. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன? ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன? நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிரலாம்.
2: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
1: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
2: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
1: எடியோகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
0: அன்றும் இன்றும் என்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற

0: பாடல் பாடல் அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை, காலத்தால் அழியாதவை.
2: உன்னிடத்தில் என்னை கொடுத்தே உன்னை உள்ளமெங்கும்
0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM. சூப்பர் 102.6 102.8 வசந்தம் FM அண்ணாமலை.
3: ஹலோ ஹலோ
4: போட்டு
5: ஏ
4: உங்களுக்கு போட்டு விட்டு சொல்லி சென்னை சென்னரே
5: என்னது
4: உங்களுக்கு கடைக்கு சாமா கொஞ்சம் இறக்க சொல்லி அட்டன் பஸ்ல போட்டு விட சென்னை. இப்ப பஸ் வந்திக்கு எடுத்தோம் நீங்க.
5: நான் கடல் லீவ் யார் சொன்னா?
4: என்னைவா செல்லுங்க நீ காசு சாமானத்தை போட்டிக்குது பஸ்ல.
5: யார் போட சொன்னா?
4: உட சேர்த்தா சொல்ல சொன்னாரு. அது கிளாபியன் சேர் கிளாபியன் சேர் போட சென்னை. நீங்க நீங்க வருவீங்க சொல்லி நாங்களும் எங்க பிசினஸ்க்கு பார்த்து சாமான தண்ணி இறக்குங்களேன் சொல்ல சொல்ல அனுப்பினி. நாங்க ஒரு பிடி கதைக்கிறீங்க.
5: நீங்க எடுத்த அவட்ட சொல்லுங்க. நீங்க எடுத்த அவட்ட சொல்லுங்க.
6: அதனால நானே இறங்கி அவன கையும் குளமா பிடிச்சு
4: இங்க பாருங்க. அவட கதை எனக்கு தேவையில்லை. உடனே உடனே கொடுத்து கதைக்க சென்றாரு ரஞ்சித். இப்ப நீ எங்க இருக்கிறீங்க? நீ இப்ப எங்க இருக்கிறீங்க?
5: வீட்டுல.
4: இப்ப போயிட்டு சாமான தண்ணிலே பஸ் வந்து கொண்டு நீக்குதான்.
5: போட்டேன்
4: எனக்கு தெரியா சரியா பஸ் எனக்கு பஸ் தம்பி கட் பண்ண வானவா? ஏ கட் பண்றீங்க போன?
5: சரி இப்ப நான் பஸ்ல பாக்குறேன்.
4: சரி
5: அப்படிதான்

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம்
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உற்சாகமாக மோதி விளையாடு, சரி சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் முடிந்து கொள்ளுங்கள், போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெறுங்கள். அதான் என்னுடைய ஆசையும், நானும் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் வெற்றி பெறதுக்கு. அதுக்கு மேலே நீங்க வெற்றி பெறலாம் சொன்னா நான் ஒன்றும் பொறுப்பு கிடையாது, சரிதானே? சரி, இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம். வணக்கம், அழைப்பது சிக்கல் நினைக்கிறேன் சொந்தம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, நிறைய சொந்தங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு சொந்தம் எழுந்திருக்கிறார். வணக்கம் வணக்கம், அழைப்பில் இருக்கிறார், ஆனால் அவருடைய குரல் எங்களுக்கு கேட்கலையே, என்ன செய்யறது? குரல் கேட்காம எப்படி போட்டிகள் விளையாடுறது? வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யாருது? பழைய பாடல் பாடல் பழைய பாடல்
2: கேக்குறீங்க,
1: கண்டுபிடிங்களா? சரியா, ஓகே.
3: மனக்கோயில் கிளையாக வளர்ந்தாள் மலரோடு மலராக.
1: என்ன பாடல்? அந்த பாடலா?
2: ஓ, அதுதான்.
1: ஷூரா?
2: ஆளும் படம் படி எம் சௌந்தரராஜன் சுசிலா மாரியம்.
1: இல்ல, எனக்கு சந்தேகமா இருக்கு, நல்லா யோசிச்சு பாருங்க.
2: இல்ல இல்ல, நீங்க அதுதான்.
1: ஷூராதா? நான் உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்றேன், சரியா? நான் ஆரம்பத்துல சொன்னேன், நல்லா யோசிச்சு பாரு, அந்த பாட்டு தானே?
2: அதே பாடல்.
1: சரி, கேட்டு பாப்பமா.
2: ஓ, கேப்பமே.
1: அருமை அருமை, கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
2: வாழ்த்துக்கள்.
1: போட்டியில ஒண்ணு வந்த மோடி பாடத்தான் வேணும், பாடத்தான் போட்டு வெற்றி பெற்று எப்படி பேச்சு? சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள், சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. போட்டி தான் வெற்றி பெற்று. நன்றி. சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
2: மற்றும் மும்தாஸ் பேகம், இப்படி நிறைய வானொலி வட்டங்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் கூற முடியாது, எல்லாம் வலிமையா வாரவங்க தானே.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
2: உள்ளது.
3: வசந்தத்தின்
2: ஸ்டார் ஆஃப் தி டே.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: அழுத்தியாளர் சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை. புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிறிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்த மெஃபம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: 5 வருடங்களுக்கு அதிக காலம் பொலிஸ் உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படாமல் இருந்த பதவி உயர்வுகளை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். புத்தள மாவட்டத்தில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் பொலிஸ் திணைக்களத்தில் நிலவும் மனிதவள பற்றாக்குறையை சமாளிக்கும் நோக்கில் 10,000 புதிய உத்தியோகத்தர்களை இணைக்கும் நடவடிக்கைகளும் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: பிரித்தானியாவில் தொழிற்கட்சி தலைமைத்துவ போட்டி தீவிரமடைந்து வரும் நிலையில் முன்னாள் சுகாதார அமைச்சர் வெஸ் ஸ்ட்ரேனிங் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். பிரித்தானிய பிரதமர் கிறிஸ் மாட்டருக்கு பதிலாக தொழிற்கட்சியின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கான எந்த ஒரு தலைமைத்துவ போட்டியிலும் தான் போட்டியிடப் போவதாக முன்னாள் சுகாதார அமைச்சர் வெஸ் ஸ்ட்ரேனிங் உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளார். அத்துடன் பிரித்தானியாவில் மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எனினும் இந்த தலைமைத்துவ போட்டியை உடனடியாக நடத்துவதற்கு தான் அழுத்தம் கொடுக்க விரும்பவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான அனைத்து மனுத்தியால செய்திகளும் நிறைவுக்கு வருகிறது. அடுத்த எமது பிரதான செய்தியினை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
5: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிறிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் மோதி விளையாடு. வயது எல்லை கிடையாது என்கிறதால முடிந்து கொள்ளுங்கள். அழைப்பின் ஏற்படுத்துங்கள் 0312 775 0013 அல்லது 0312 775 0111 நிலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன். சந்தோஷமாக எடுத்துக் கொள்ள முடியும். சார், இப்போது எங்களோடு ஒரு சொந்தம் அழைப்பில் காத்திருக்கிறார். வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். மகாலிங்கம், நல்லா இருக்கீங்களா? மகாலிங்கம் மாளிகாவத்த மகாலிங்கம், நல்லா இருக்கீங்களா?
1: என்ன பாடு? கதையாமல் அனைப்பது தான் என்ன கதையோ.
0: சரி, நல்ல பாட்டு போறேன், தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்க. சரியா? சரி, இன்னும் ஒரு சொந்தம் இருக்கிற அவரையும் நாங்கள் எண்ணித்துக் கொள்ளலாம். வணக்கம். அவருடைய அழைப்பில் சிக்கல் நினைக்கிறேன். சரி, நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள், போட்டி போடலாம். வந்தவர் மாணிக்கம், அவர் பாத்தீங்கன்னா மகாலிங்கம் போட்டி போடுறது ரெடியாக வரல. வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யாருது?
2: என்ன
0: பேருமா? ரகுமா. ரகுமா, பாடல் கண்டுபிடிப்புமா?
2: பழைய
0: பாட்டு, நிறைய பழைய பாட்டு கொடுத்துருமே, புது பாட்டு கண்டுபிடிங்க. புது பாட்டு கிடையாது, புது பாட்டு இல்ல, புது பாட்டு இல்ல, புது பாட்டு இல்ல, சாதாரண பாட்டு. சரியா? ஓகே ஓகே, உங்களால் முடியும். என்ன பாடல்? நல்லா கேட்ட பாட்டா?
2: வாயில
0: இருக்கு வரது இல்லையா? சரி
2: சரி, எனக்கு
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: உங்க பேர்
2: என்ன?
0: ரலீனா. ரலீனாக்கு அந்த பாடல் தெரியுமா? அப்படியா? சார், நான் உங்களுக்காக மூன்றாவது தரம், யாருக்கும் போறது இல்ல, மூன்றாவது கேட்கல அப்படின்றதுக்காக போறேன். சரியா? கண்டுபிடிங்க. என்ன பாடல்? உங்கள் அம்மாவுக்கு வாயில வரைக்கும் வந்திருக்கு, உங்களுக்கு தொண்டை வரைக்கும் வந்திருக்குது. சரியாம்மா, சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
2: எல்லாருக்காகவும்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேக்கலாம். நன்றி.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்

0: மின்சார உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: உங்கள் பட்டப்படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரே இடம் எடியுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
0: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
2: சார், நான் சொல்ல போற மாற்று எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
3: என்ன நடக்கிறது நம்ப ஆச்சுதான்.

0: போடு. சரி மோதி விளையாடு. இப்போது எங்களோட யார் விளையாட போறா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருது?
1: வசந்தகுமார். என்னன்னு மீன விட்டேன்.
0: மீன விட்ட வசந்தகுமார், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகம்.
0: மீனட்டு பக்கம் மழையா?
1: இங்கிட்டு மழை இருந்தா
0: காலையில இருந்து மழை இல்லையா?
1: ஓ இல்ல, இங்கிட்டு மழை குறவு.
0: மழை குறவுனா? மழை குறவுனா? சரி சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாடலுக்கு எடுத்து? போட்டிக்கு போவோமா?
1: போட்டிக்கு போகணும்.
0: கண்டுபிடிங்க பாட்டு. சரியா? உங்களை நம்பி
1: இருக்கிறேன்.
0: ஓகே. இதோ
2: கடுகொண்ட நீலம் கரைந்தாலுமே கூட கொண்ட ஜீவன்.
0: என்ன பாடல்? வேறொரு பாடல. இந்த பாடல கண்டுபிடிக்கல, முதல் நேரம் கண்டுபிடிக்கல. என்ன நீ இது? அர்ஜுன்ட திரைப்படம். சரிதானே? மீண்டும்
2: கடுகொண்ட நீலம் கரைந்தாலுமே கூட கொண்ட ஜீவன்.
0: என்ன பாடல்? இப்ப நாங்க என்ன பேசணும்? இவ்வளவு இப்ப உண்ட என்ன கேள்வி கேட்ட நான் முதல்ல? சரி பாட்ட கண்டுபிடிச்சீங்களா? நான் உங்களுக்கு உதவிதான் பண்ணி கொண்டு மத்த நேர்கள் சொல்லுவாங்க, புவனேஸ்வரன் எவ்வளவு உதவி பண்றாரு கண்டுபிடிக்க மாட்டேன் சொல்லி. சரி இல்ல, அத முதல்ல ரிக்கார்டு பாப்பமா?
2: மலை காற்று வந்து தமிழ்.
0: மலை காற்று வந்து தமிழ் பேசுறது அழகா சொன்னேன். பெய்யுற மழையில மத்த மழை. ஐயோ சரி பரவாயில்ல, வாழ்த்துக்கள். நன்றி.
1: நன்றி.

0: என்பது முகம் மட்டும் சார்ந்ததல்ல, உள்ளிருந்து கிடைக்கும் ஆரோக்கியம்.
1: வலுவான எலும்புகள், கூந்தல் வளர்ச்சி மற்றும் உடல் பொலிவிற்கு கொலாஜன் நேச்சுரல் மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
3: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
4: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இருந்து.
5: ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
6: இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு.
5: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு
7: மச்சி போட்டு தாக்கு.
5: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
8: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.

0: 5:55 பாடல் முடிந்திருக்கிறது. 5:37 நேரம். இப்போது எங்களோடு போட்டி போடுவதற்காக யார்? வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? மாலிங்கம். உங்களோட பேருக்கு சொல்லிட்டேன். உங்க நீங்க கேட்ட பாட்டு உங்களுக்கு அன்பான வணக்கம் தேவநேசன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்து ரொம்ப சந்தோஷம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யாருது? மேகலா. எப்படி இருக்கீங்க மேகலா?
1: உங்கள்
0: நம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள். இது இடைவரி பாடுவீங்க. என்ன பாடல்?
1: பிடிக்கும் பிடிக்கும்.
0: அந்த பாட்டா?
1: அந்த பாடுதா.
0: அந்த பாடல் மாதிரி தெரியலையே.
1: அந்த பாட்டே
0: கன்ஃபார்மா?
1: கன்ஃபார்ம்.
0: சரி கேட்டு பாப்பமா.
1: கேப்போம்.
0: சூப்பர் சூப்பர், கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்கறதுக்கு?
1: ஹஸ்பண்ட் சாந்தகுமார் காசம், அப்பா ஒருத்தர் கணபதி, அவங்க வைஃப் லட்சுமி, எங்க மாமி சாவியா சரண்யா.

நாட்டோட சரியான ஆட்டமே. சரி இங்க வா நீ அடி.

நான் சவ்வா இருக்கிறேன், சியா நாலு பூண்டாட்டி கட்டி ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிருக்காப்ல, சந்தோஷமா பாடியா, நிம்மதியா போவாப்ல.

0: கட்கடத்தில் கார்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேற படகில் பயணித்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
1: உங்கள் பட்ட படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரு இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோபார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
2: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக வந்து கொண்டிருக்கிறார் பாடகர் பெனிடேயா.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
2: கேட்டுக்கொண்டிருக்கின்ற சந்தோஷமாக உற்சாகமாக மோதி விளையாடு. ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள், தங்களுடைய பெயர்களையும் பதிவிட்டிருக்கார்கள். கிருஷ்ணபிள்ளை கிருஷ்ணா வந்திருக்காரு. ஹாய் ஹார்ஜே புவனேஷ், எப்படி இருக்கிறீங்க? நல்ல சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கிறீங்க? ரொசல்லகம குசல்ராஜ நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். அதே போல தம்பி ராசா வணக்கம் சொல்லிருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நிர்மலா பாலா வணக்கம் சொல்லிருக்காங்க. வணக்கம். அதே போல பாலா கார்த்திகா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறாங்க. யுவேந்திரன் யுவன் வந்திருக்கார், நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். ஹாய் பிரதர், இனிமையான மாலை பொழுது வணக்கம். நான் ஹட்டல் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு கண்ணன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எடுத்திருக்கிறார். வணக்கம் பூனிஷ், அன்பான மாலை பொழுது வணக்கம். எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். சாமி மலை, பெரிய சோலகந்த, மனோகரன், கண்ணகி, ஜஸ்டின், நிஷா, ருஷி, சுவர்ணா, அனுஷா, சந்திரகுமார் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். தமிழ்நாடு தோட்டம் ஊருடாவத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறார். சகிலா சந்திரசேகரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார்.

0: அம்சங்கள் இருந்து ஸ்டீவன் டைலர்ஸ் ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறோம், எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இணைத்துக் கொண்டேன். சப்மால் கந்த பெரிய குரியானிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்காரு. சத்திய ஜோதி அன்பு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்காங்க, சத்யான்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். அதே போல கண்ணா எப்படி இருக்கீங்க கண்ணா, கினிகத்தன கடவுளத நிகழ்ச்சி கேட்டுக் கொடுப்பதாக இணைந்திருக்கிறார், ரொம்ப சந்தோஷம் கண்ணா. பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள். அதே போல ரமேஷ் காந்தன் கொழும்பு 15 நிகழ்ச்சி கேட்டுக் கொடுப்பதாக இருக்கார், தன்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தரங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். அதே போல எட்டியந்தொட்டி பனாவத்தை இலக்கம் ஒன்று ரவி கேரேஜில் ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கலாம் கேட்கலாம். ரொனால்டு ரவி ருவான் எல்லாம் நிகழ்ச்சி ரொம்ப சத்தமா கேட்டு சாந்தா எல்லாம் நிகழ்ச்சி சத்தமா கேட்டுக் கொண்டிருக்கலாம். அங்க இருக்கிற எல்லோருக்காகவும் பாடல் தரங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறது. அதே போல நிஷா வந்திருக்கிறாங்க, மாவட்டம் நிகழ்ச்சி கேட்டுக் கொடுப்பதாக இணைந்திருக்கிறாங்க. இப்போது நிகழ்ச்சியில் இருந்து நீர் யாருன்னு பார்க்கலாம், போட்டி போட்டு வெல்வாங்களா? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? அக்ஷயா. என்ன அக்ஷயா இவ்வளவு சோகமா பேசுறீங்க? ஃபர்ஸ்ட் டைம். நல்லா உற்சாகமா பேசுங்க, பயப்பட கூடாது, சரியா? ஓகே. அக்ஷயா என்ன செய்றீங்க, படிக்கிறீங்களா வேலை செய்றீங்களா?
1: படிக்கிறேன்.
0: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
1: நான் ஓபன் யுனிவர்சிட்டில படிக்கிறேன்.
0: ஆ, அப்படியா? அப்ப நீங்க போட்டிக்கு போலாம். அப்ப கண்டுபிடிப்பீங்களா பாட்டு தரன், சரியா? சார் இதோ. ஐயோ,
1: பாட்டே போட்டு
0: அவசர பாட்டு. என்ன வேறொரு பாட்டு கண்டுபிடிப்பா? அப்ப ரெடிதானே? சரி, உங்களுக்கு வேறொரு பாட்டு கண்டுபிடிக்கலாம். பாடல் இடைவெளி வருகிறது கேட்டு மகளுங்கள், சரியா? என்னென்ன கண்டுபிடிப்பீங்களா நீங்க? கண்டுபிடிப்பீங்க. ஆனால் பழைய பாட்டு தரவா உங்களுக்கு? வேணாமா?
1: வேணாம்.
0: சரி, ஓகே. இந்த பாடல் நிகழ்ச்சி முழுக்க கேட்டு தான் கண்டுபிடிப்பீங்க, இருந்தாலும் உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பா உங்களுக்கு தாரன் இந்த பாடல முடிஞ்சா கண்டுபிடிங்க, சரியா? ஓகே. என்ன பாடல்
1: பிடிக்கும்?
0: கண்டுபிடிச்சிட்டீங்க, கண்டுபிடிச்சதானே, பரவாயில்ல. சொல்லுங்கம்மா, யாரெல்லாம் வந்து எண்ணத்துக்குள்ள போறீங்க பாடலுக்காக? எல்லாரையும் சேர்த்துக்கொள்ளலாம். நன்றி. நன்றி. சரி, ஒழிக்க வரைக்கும் இந்த பாடலோடு நான் நிகழ்ச்சி இருந்து விடைபெற போகிறேன். இந்த நிகழ்ச்சி இருந்து கூட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன். தொடர்ந்து விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு கலையகத்தில் ஜிஆர் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுது வணக்கங்கள். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இணைந்திருக்க போகின்ற 9 மணி வரைக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், குதூகலமாக விடுமுறை கொண்டாட்டம் கேட்க போறீங்க. இப்பவே எங்க இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்தந்த இடத்து அப்படி எப்படி இருந்துட்டு பகவாங்க கால் பண்ணுங்க, பேசுங்க. 0312 2255 0001, அதே போல 0312 2255 0001 வரலாம். www.vasanthamfm.com இருக்கலாம். டியூன் பண்ணுங்க 102.6 102.8. நான் ஜி ஆர் உங்களுடன் 9 மணி வரைக்கும் இருப்பேன். சூப்பரான பாடல்கள் வர காத்துட்டு இருக்கிறது. இப்ப அடுத்த ஒரு பாடல் கேட்கலாம்.

0: அடடா, இந்த மாதிரி பாட்டு தான் எல்லோருக்கும் வேணும், காதல் அணுக்கள். சரி ஓகே, எந்திரந்திர படுத்துக்காக ஏராமான் இதை சேர் சுவரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம். நான் ஜிஆர் உங்களுடன் நினைந்திருக்கிறேன். கால் ஸோ கால் பண்ணுங்க, எங்க கூட பேசணும்னு நினைக்கும்போது 0123252505 அதே போல 0123252501 கால் பண்ணலாம். ஃபேஸ்புக் கூட ஆகும் சுவரான ஒரு போஸ்ட் போட்டிருக்கு, அதுக்குள்ள வந்து கமெண்ட் பண்ணிங்க, மறந்துடாம லைக் பண்ணிடுங்க, அப்பதான் நான் ஷேர் பண்ண முடியும். ஓகே, இப்போ எங்க கூட பேசுறதுக்கு கல்மில இருந்து ஹரல் சந்திரா வந்திருக்கிறாரு. வணக்கம்.
1: வேண்டான்னு
0: சொல்லக்கூடிய மாதிரி தான் இருக்கு கிளைமேட். சரி ஓகே, விடுமுறை
1: வரலாம் சில நேரம்.
0: அப்படியோ, இல்ல நாங்க அனுப்பி வைக்கிறோம், பஞ்சம் இல்லைங்க. சரி ஓகே, நல்ல கிளைமேட், என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, வீட்லயா இருக்கீங்க?
1: ஐயோ, நம்பர் ஒரு இருக்கறார், லைனல் கிரகரி, அவர் சவுண்ட் ஆபரேட்டர், அந்த சவுண்ட் செய்றவர். அவர் அவரோட வீட்டுக்கு அவரே பாப்பர்க்கா வந்து சத்தமாக உங்களது வசந்தம் அந்த சவுண்ட் சிஸ்டத்துல போட்டுக்கிறார்.
0: அப்படியே, அவர் பேர் என்ன?
1: லைனல் கிரகரி.
0: ஓகே ஓகே, அப்ப பரவாயில்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா சாப்பிட போறீங்க இன்னைக்கு விடுமுறை என்ன.
1: அது மட்டுமல்ல, இந்த வீதியில இருக்கிற எல்லாருக்கும் கேட்கக்கூடிய மாதிரி அந்த பாப்பா சித்தத்தை வைத்திருக்கிறேன்.
0: அப்ப என்ன வேற லெவல், எங்க இருந்தார் அந்த தெய்வம்? தெய்வத்தை கண்டுபிடிச்சு ஒரு பெரிய கும்பிடு போடணும். அடி வாங்கணும், சண்டை பிடிக்கணும், அப்பதான் அந்த பாண்ட் நல்லா இருக்கும் இல்லையா? டெய்லி சாப்பிட்டு இருந்தாலும் அங்க எங்கயாவது வெளியில போயிட்டும் சாப்பிடணும், அப்பதான் அந்த அந்த என்ன சொல்ற அந்த எல்லா உள்ளங்களும் நல்ல உள்ளங்கள் இல்ல, இருந்தாலும் நண்பனுக்கிட்ட நல்லவன் இல்ல கெட்டவன் இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
1: ஓகே,
0: அப்ப பிரச்சனை இல்ல, சண்டே எல்லாம் வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் இல்லையா? சரி ஓகே ஓகே.
1: யாரெல்லாம் பாடல் கேட்பதற்கு நண்பர்
0: ஓகே,
1: பாண்டியத்தை சேர்ந்த இந்து ராசேந்திரன், பெரியநிலாவனை சேர்ந்த கிருஷ்ணா, மற்றும் எங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஜெருசன், ஜெருசா, ஜோய் அனைவரையும் வீட்டுக் கொண்டு வரேன்.
0: ஓகே, நன்றி
1: நன்றி.
0: ஓகே, வருகிறது பாடல் இது பத்து தள திரைப்படத்துக்காக.

0: ஆரம்பம் திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிற நட்புக்கு ஒரு கோயில் கட்டத்தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ஒரு பாடலோல தோய்ந்தது. நீங்க கேட்டிருக்கிறீங்க கொண்டாட்டம். நான் ஜிஆர் உங்களோட நடந்திருக்கிறேன். சூப்பரான பாடல்கள் எக்கச்சக்கமாக வர காத்துட்டு இருக்கிறது. சோ டியூன் பண்ணி நீங்க இப்பவே கேட்கலாம். 102.6 102.8 உங்க வசந்தத்தோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்க. ஓகே, இவங்க கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யாருது? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம்.
0: எங்கேயும் போகல இன்னைக்கு விடுமுறைக்கு. அப்படியா? ஓகே. ஓகே, என்ன விசேஷம் வீட்டுல? சந்தோஷத்துல அனுப்பி வைக்கிற மெக்கச்சக்கமா மூட்ட மூட்டையா? ஓகே, கொஞ்சம் அதோட நிறைய அன்பும் இருக்கு. பரவாயில்லையா? வேணுமா? கொஞ்சமா வேணுமா? பாட்டு கேப்போம்.
1: பாச்சி வேகம், கிருஷ்ணபத்னன், சுரேஷ் கண்ணா, மகேஸ்வரி, கணேஷ், ராஜசிம்மா. இந்த நேரத்தை நிகழ்ச்சியும் அனைவருக்கும் கேட்போம்.
0: ஓகே, நன்றி. குட் நைட். பாய்.
1: நன்றி அக்கா. நன்றி. பாய்.
0: ஓகே, வருகிறது சரவணன் இருக்கு பயம் என் திரைப்படத்துக்கா. டி மானின் இசைகள் செம்ம ஜோரு ஜோரு. ஓகே, பாட்டு வருகிறது கேளுங்க. நான் ஜிஆர் உங்களோட நடந்திருக்கிறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்க வசந்தத்தின் விடுமுறை.

0: அதான் மனசுல ஒண்ணு வைக்க கூட வெளியில சொல்லணும். நீங்க கேட்டிருக்கிறது உங்க வசனத்தின் விடுமுறை கொண்டாட்டம் அப்படிங்கறது. இப்ப நேரம் 6:32.
1: 102.6, 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
2: இது மக்கள் சூடிய மகுடமே.
3: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

இன்றும் இன்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற

0: பாடல் பாடல் அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை, காலத்தால் அழியாதவை.
2: உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்.

0: பட்டியல் திரைப்படத்துக்காக சுவரார ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நீங்க கேட்டிருக்கிறது உங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம். நான் ஜி ஆர் உங்களுடன் இணைந்திருக்கிறேன். சோ 9 மணி வரைக்கும் நான் உங்க கூட இணைந்திருப்பேன். நீங்க எங்க கூட பேசணும்னு நினைக்கும் போது டக்குனு கால் பண்ணுங்க. 1026 1028 உங்க வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு சண்முக ராஜா. வணக்கம்.
1: வணக்கம் ஜி ஆர், சொல்லுங்க. சும்மா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். இந்த கேள்வியை நான் தான் கேட்கணும், ஆனா நீங்க கேக்குறீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கிறேன்.
1: விடுமுறையும்
0: ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசினதுல. மழை அங்க சரி, ஓகே. நல்ல பாடல் எல்லாம் வரும், தொடர்ச்சியாக இணைந்திருங்க. யாரெல்லாம் இருக்கிறாங்க பாட்டு கேட்கலாம்? ஓகே, நன்றி.
1: நன்றி, பாய்.
0: ஓகே, பாய். சரி, வருகிறது பாடல். இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணுங்க, அப்பதான் நான் உங்களுக்காக பாடலாம் தருவேன். மன்மதன் அன்பு திரைப்படத்துக்காக ஹூஸ் த ஹீரோ அப்படின்னு பாடல் வருகிறது, கேட்கலாம். நீங்க கேட்டிருக்கிறது உங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம். 102.6 102.8 தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். டியூன் பண்ணி ரொம்ப சத்தமா கேளுங்க, பாடல் வருகிறது கேட்கலாம்.

0: வாழ்க்கைக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.
2: திரை உலகின் நட்சத்திரம்
3: அனுசரணை வழங்குவது.
4: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
5: இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஆக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடகர் பெனி தயாளன்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது. நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

0: உங்களுக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள். வடவாசல ரயில் விபத்து தொடர்பில் பல தகவல்கள் அம்பலம். ஆணையை கலத்திய நபர் 29 வரை விளக்கமறியல். நாட்டிலிருந்து விலகிச் செல்லும் தாளமுக்க நிலை. எதிர்வரும் 27 தேதி ஆரம்பமாக உள்ள IMF-இன் 5 மற்றும் 6 மீளாய்வு. விலையான கொடுக்கல் வாங்கல் மற்றும் நிதி முறைகேடு தொடர்பில் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் அறிக்கை. இபோலா வைரஸினால் உலக அளவில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தியது சுகாதார ஸ்தாபனம்.
1: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
0: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். வடவாசல ரயில் நிலையத்துக்கு அருகில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ரயில் விபத்தில் ரயில்வே சமிச்சை திணைக்களத்துக்கு மாத்திரம் 2 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக நட்டம் ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை ரயில் தண்டவாளத்தில் இருந்து பாகங்களை கலற்றிய நபர் அதனை 3000 ரூபாவுக்கு விற்பனை செய்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இதேவேளை ரயில்வே திணைக்களம் முன்னெடுக்கும் இரவு நேர நடமாடும் காவல் சேவையினை மீள இயக்குமாறு லோகோமோட்டிவ் பொறியியலாளர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. அதன் தலைவர் ஜீவ குணவர்த்தன இது தொடர்பில் கருத்து வெளியிடுகையில், இரவு நேர காவல் சேவை சரியான முறையில் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் எதிர்காலத்தில் இவ்வாறான விபத்துக்கள் இடம்பெறுவதை தவிர்க்க முடியும் என தெரிவித்தார். வனவாசல் ரயில் விபத்து தொடர்பில் கைது செய்யப்பட்ட இருவரையும் எதிர்வரும் 29 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரயில் மார்க்கத்தில் இரும்புகளை களவாடிய நபர் மற்றும் அதனை கொள்வனவு செய்த நபர் ஆகியோர் பேலியகூட போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இவ்வுத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ரயில்வே திணைக்களத்துடன் தொடர்புடைய சுயாதீனமானவர்கள் என கூறிக்கொள்ளும் சில தொழிற்சங்கங்கள் கீழ்த்தரமான அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக வனவாசல ரயில் விபத்து சம்பவத்தை பயன்படுத்துவதை கண்டிப்பதாக அகில இலங்கை ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு அண்மையில் காணப்பட்ட காற்றழுத்த வளையம் கட்டம் கட்டமாக வலுவிழந்து நாட்டை விட்டு விலகி பயணிப்பதாக வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவிக்கிறது. சீரற்ற வானிலை காரணமாக 1574 குடும்பங்களைச் சேர்ந்த 5242 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கிறது. இலங்கைக்கு வடக்கு திசையில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு வளையம் கட்டம் கட்டமாக வலுவிழந்து வருகிறது. எனினும் அதன் தாக்கத்தினால் நாட்டின் மேல் சப்ரகமுக மத்திய வடமேல் மற்றும் வடமாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வானம் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவிக்கிறது. அனுராதபுரம் பகுதியில் அவ்வப்போது மழை பெய்வதோடு ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்திலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழைக்கான சாத்தியம் உள்ளது. தாளமுக்க வளையத்தின் தாக்கம் காரணமாக பெய்யும் கனமழை, மண்சரிவு உள்ளிட்ட அனர்த்தங்களினால் 14 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இடம்பெயர்ந்த 100க்கும் அதிகமானோர் இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் சிலர் உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கிறது. கனமழை காரணமாக வேகமாக அதிகரித்து வந்த ஆறுகளின் நீர்மட்டம் தற்போது வீழ்ச்சி கண்டு வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கிறது. கழு, கழனி மற்றும் அத்தனுகழு ஆகியவற்றை அண்மித்து பெய்து வந்த மழை வீழ்ச்சி குறைவடைந்துள்ளது. கழுகங்கை ஆற்றுப்படுகையில் 50 முதல் 75 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியையும் கழனி மற்றும் அத்தனகழு ஓயாவை அண்மித்த பகுதிகளில் 60 முதல் 70 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது. அத்தனகழு ஓயா மற்றும் உருவல் ஓயா பெருக்கெடுத்தமையினால் கம்பகா, கனைமுல்ல மற்றும் கம்பகா ஜாயல பிரதான வீதி நீரில் மூழ்கியுள்ளது. கொசோவிட்ட, அக்ரபிட்ட, ரத்மல்விட்ட ஆகிய பகுதிகள் தொடர்ந்தும் நீரில் மூழ்கியுள்ளன. இதேவேளை புலத் சிங்கள மோல்காப பிரதான வீதியின் எட்டம்பகஸ் சந்தி மற்றும் பராகுட ஆகிய பகுதிகள் தொடர்ந்தும் நீரில் மூழ்கியுள்ளன. குடாகங்கையின் நெல்லக்கந்த நீர்மானையில் இன்று காலை 6.80 நீரின் அளவு பதிவானது. நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் அது குறைவான மட்டுமென நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கிறது. குடாகங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையினால் புலத்சிங்கள கழுத்துறை வீதியின் தேக்கட்டுப பகுதி நீரில் மூழ்கியுள்ளது. குகுலைகங்கை நீர்த்தேக்கத்தின் ஒரு வான்கதவு திறக்கப்பட்டுள்ளதோடு குகுலைகங்கை நீர்த்தேக்கத்திலிருந்து தொடர்ந்தும் குடாவோயாவுக்கு நீர் விநியோகிக்கப்படுகிறது. இலங்கையின் நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் இலங்கை தொடர்பான 5வது மற்றும் 6வது மீளாய்வு எதிர்வரும் 27ஆம் தேதி முன்னெடுக்கப்பட உள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தில் நிறைவேற்று குழு இதற்கு அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கை 700 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவியை பெற்றுக் கொள்வதற்கு சந்தர்ப்பம் உருவாக்கப்படும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவிக்கிறது. இந்த மீளாய்வுக்காக அனுமதி பெறப்பட வேண்டிய தரப்பினரை பாதுகாத்து செலவினங்களை ஈடு செய்து மின்சாரம் மற்றும் எரிபொருள் விலை ஆகியவற்றை மறுசீரமைத்தல் தீர்மானமிக்க செயற்பாடு என இதற்கு முன்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாட திணைக்கள பணிப்பாளர் தெரிவித்திருந்தார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாயில் உள்ள சேவை வழங்குநர் தமக்கு செலுத்திய 974,000 திர்ஹாம் பணம் தமக்கு கிடைக்கவில்லை என ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் தேடி அறிந்தபோது 3வது தரப்பு ஒன்று விநியோகஸ்தரின் மின்னஞ்சல் முகவரிக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து வங்கிக் கணக்கு தகவல்களை மாற்றியமைத்து உத்தியோகபூர்வ தொடர்பாடல் அலைவரிசை ஊடாக மேலதிக எழுத்து மூல சாட்சியை முன்வைத்துள்ளதாக தெரிய வருகிறது. தாம் சட்ட ரீதியான விநியோகஸ்தருடன் நேரடி கொடுக்கல் வாங்கலை முன்னெடுப்பதாக காண்பிக்கும் வகையில் காண்பித்து ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தை பிழையாக வழிநடத்தும் நோக்கில் இது முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இவ்விடையும் தெரிய வந்தவுடன் கொடுப்பனவு மேற்கொள்ளப்படுவதை தடுப்பதற்கு இலங்கை விமான சேவை நிறுவனம் உடன் நடவடிக்கைகளை எடுத்தது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிகாரிகளுக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கும் இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. இந்த கொடுப்பனவு செலுத்தப்பட்டது மின்னஞ்சல் ஊடாக வழங்கப்படும் ஆலோசனைகள் மற்றும் அதனோடு தொடர்புடைய கையொப்பமிடும் அதிகாரம் கொண்ட அதிகாரியின் கையொப்பத்துடன் கூடிய ஆவணங்களை அடிப்படையாக வைத்து எனவும் இந்த ஆலோசனைகள் வழங்கப்பட்டது விநியோகஸ்தரின் கணக்குக்குள் சட்டவிரோதமாக நுழைந்தது வேறு ஒரு தரப்பினர் ஊடாகவே என்பது கொடுப்பனவு செலுத்தப்பட்ட பின்னரே தெரிய வந்ததாக ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலைமை ஸ்ரீலங்கன் விமான சேவையின் நிர்வாகத்திலிருந்து முழுமையாக வெளியில் சேவை வழங்குநரின் மின்னஞ்சல் கட்டமைப்பின் பாதுகாப்பற்ற தன்மையின் காரணமாக ஏற்பட்டது என்பதால் அந்த பணம் கிடைக்காமை தொடர்பில் எவ்வித பொறுப்பையும் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் ஏற்றுக்கொள்ளாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் சென்னை நகரில் அமைந்துள்ள தனது காரியாலயத்தில் இடம்பெற்ற நிதி முறைகேடு தொடர்பில் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் தற்போது உரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. இந்த அலுவலகத்தின் நிதிப்பிரிவில் பணியாற்றிய ஊழியர்கள் சிலர் பல காலங்களாக இன்வாய்ஸ் கொடுப்பனவு தரவுகள் மற்றும் கையொப்பம் ஆகியவற்றை மோசடியாக மாற்றி 22 மில்லியன் இந்திய ரூபா பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியுள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த அலுவலகத்தில் வளமைக்கு மாறான கொடுப்பனவுகள் பெறப்படுவதாக இலங்கையில் உள்ள பிரதான அலுவலகத்தின் நிதிப்பிரிவு கண்காணித்த பின்னர் உள்ளக ரீதியில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த விசாரணையின் பின்னர் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள ஊழியர்கள் பணிக்கு வருகை தருவதை தவிர்த்து வருகின்றனர். ஸ்ரீலங்கன் விமான சேவை இச்சம்பவம் தொடர்பில் உடனடியாக இந்திய அதிகாரிகளிடம் முறைப்பாடு அளித்ததோடு அதுகுறித்து தற்போது விசாரணைகளும் இடம்பெற்று வருகின்றன. இந்த மோசடியினால் ஏற்பட்ட நட்டத்தை ஈடு செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் அறிக்கை ஒன்றின் ஊடாக தெரிவித்துள்ளது. மல்வானை பகுதியிலுள்ள காணியில் பல்கலைக்கழக மாணவர்கள் சிலர் தங்கியிருப்பது தொடர்பில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கவனம் செலுத்தியுள்ளார். தொம்பே பிரதேச செயலகத்தின் கீழ் காணப்படும் மல்வானை பகுதியில் அமைந்துள்ள காணி ஒன்றில் சில தினங்களாக பல்கலைக்கழக மாணவர்கள் தங்கியிருக்கும் நிலையில் அது தொடர்பில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கவனம் செலுத்தியுள்ளார். இம்மாணவர்களின் கோரிக்கை தொடர்பில் உரிய தரப்பினருடன் பிரதமர் தலைமையில் நாளைய தினம் விசேட பேச்சுவார்த்தை கொண்டு இடம்பெறவுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் தீர்மானிக்கப்படும். சட்டவிரோதமாக டீசல் பவுசருக்குள் மண்ணெண்ணெயை கலந்த ஒருவரை ஹங்வெல்ல போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். ஹங்வல்ல பகுதியுள்ள மணல் விற்பனை நிலையத்துக்கு அருகில் சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. சிபட்கோ நிறுவனத்துக்கு சொந்தமான இரு பவுசர்களில் இருந்த டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியன இவ்வாறு கலக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். ஒரு டீசல் பவுசரில் 1500 லிட்டர் டீசல் வெளியேற்றப்பட்டு மற்றொரு பவுசரில் இருந்த 1500 லிட்டர் மண்ணெண்ணெய் டீசல் பவுசரில் கலக்கப்பட்டுள்ளது. குறித்த டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியவற்றை கலப்படம் செய்தது எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு விற்பனை செய்வதற்கு என இது மோசடி வர்த்தகமாக முன்னெடுக்கப்பட்டு வந்துள்ளதாகவும் போலீசார் கண்டறிந்துள்ளனர். ஒரு பவுசரில் இருந்த சாரதி தப்பிச் சென்றுள்ளதோடு மற்றைய பவுசரின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த இரு பவுசர்களையும் சந்தேக நபரையும் அவிசாவளி நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார மாநாட்டுக்கு இணைவாக பொதுநலவாய நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் மற்றும் சுகாதாரத்துறை சார் அதிகாரிகளின் பங்கேற்புடன் இம்மாநாடு இடம்பெற்றது. இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிசை இது கலந்து கொண்டார். பொதுநலவாய அமைப்பில் உள்ள நாடுகளின் புற்றுநோய் ஒழிப்பு ஒன்றிணைந்த திட்டத்தை தயாரிப்பது இதன் முதற்கட்ட நோக்கமாகும். பொதுநலவாய அமைச்சின் செயலகம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது. சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர் வைத்திய நிபுணர் அனில் ஜாசிங் உள்ளிட்ட அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் நீராடச் சென்ற மூவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இன்றைய தினம் தெல்தெனிய பம்பரகல்ல விகாரைக்கு அருகிலுள்ள விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் நீராடுவதற்கு 4 இளைஞர்கள் சென்றுள்ளனர். இவ்வாறு நீராடிக் கொண்டிருந்த போது அவர்கள் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளனர். இதனையடுத்து பிரதேச மக்களுடன் போலீசார் இணைந்து தேடுதல் நடவடிக்கையினை முன்னெடுத்த நிலையில் ஒருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். ஏனைய மூவரும் சடலமாக மீட்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கொங்கோ ராஜ்யத்தின் கிழக்கு எட்டூரி மாகாணத்தில் எபோலா வைரஸ் வேகமாக பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. தொற்றாளர்களாக சந்தேகிக்கப்படும் 146 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு இதுவரை 80 மரணங்களும் நிகழ்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறெனும் இதனை தொற்று பரவல் அவசர நிலையாக பெயரிட முடியாது என உலக சுகாதார அமைப்பு தெரிவிக்கிறது. எனினும் உண்மையான தொற்றாளர்களின் எண்ணிக்கை மற்றும் உலக பரவல் தொடர்பில் குறிப்பிடத்தக்களவு நம்பிக்கையற்ற தன்மை காணப்படுவதாக உலக சுகாதார அமைப்பின் பிரதானி ரெட்ரோஸ் எதனம் தெரிவித்துள்ளார். கொங்கோ ராஜ்யத்துக்கு மேலதிகமாக உகண்டாவிலும் இரு தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொங்கோ ராஜ்யத்தில் எபோலா வைரஸ் பரவி வரும் நிலையில் உலக சுகாதார அமைப்பு உலகளாவிய சுகாதார அவசர நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளது.
1: விளையாட்டு செய்திகள்.
0: இம்முறை பொதுநலவாய நாடுகளின் செஸ் போட்டியில் 14 நாடுகளைச் சேர்ந்த 500 அதிகமான வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டுள்ளனர். சர்வதேச செஸ் சம்மேளனத்தின் தலைவர், பொதுநலவாய அமைப்பின் செஸ் போட்டிகளுக்கான தலைவர் மற்றும் இலங்கை செஸ் சம்மேளனத்தின் தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். போட்டிகள் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமேக்கி தலைமையில் ஆரம்பமாகின. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் உஸ்பெகிஸ்தானில் இடம்பெற்ற சர்வதேச பாக்ஸிங் போட்டியில் தங்கம் வென்ற இலங்கை பாக்ஸிங் குழு இன்று நாட்டை வந்தடைந்தது. கடந்த 1ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை உஸ்பெகிஸ்தானில் போட்டி இடம்பெற்றது. இதன்போது இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி 20 வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டதோடு ஆசியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி 500 மேற்பட்ட வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி 15 வயதுக்குட்பட்டோருக்கான போட்டியில் கலந்து கொண்ட வீராங்கனைகள் இருவர் வெண்கலப் பதக்கம் வென்றமை குறிப்பிடத்தக்கது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: வடவாசல ரயில் விபத்து தொடர்பில் பல தகவல்கள் அம்பலம். ஆணையை கலற்றிய நபர் 29ஆம் தேதி வரை விளக்கமறியல். நாட்டிலிருந்து விலகிச் செல்லும் தாளமுக்க நிலை. எதிர்வரும் 27ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள IMF-இன் 5ஆம் மற்றும் 6ஆவது மீளாய்வு. பிழையான கொடுக்கல் வாங்கல் மற்றும் நிதி முறைகேடு தொடர்பில் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் அறிக்கை. எபோலா வைரஸினால் உலக அளவில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தியது சுகாதார ஸ்தாபனம். இத்துடன் வசந்தம் எஃப்எம்-இன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.
1: வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம். நேரம் இப்பொழுது 7:21.
1: நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6 102.8.
2: நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி இலத்திர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அத கோடி உதிரத்திற்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். ஆங்கில எழுத்துக்கே வெற்றி இலக்கங்கள் 22, 23, 39, 61. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 2991 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்துக்கே வெற்றி இலக்கங்கள் 22, 23, 39, 61. 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 90,35,200 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 6,72,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ராசி அதிசத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மேட ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 2, 33, 40, 52. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் ராசியாக மேடராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 2, 33, 40, 52. நேற்றைய நாளில் 10 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,56,68,560 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 42 லட்சம் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சூப்பர் போல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள். 3,165 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 5, 65, 76, 79. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 5, 65, 76, 79. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 2, 1, 1, 0, 3 தெரிவாகி இருக்கிறது. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 2, 1, 1, 0, 3 தெரிவாகி இருக்கிறது. நேற்று நாளில் மொத்தமாக 75,07,400 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்று நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்றும் வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 12,56,00,000 அடுத்த ஜாக்பாட் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 5,326 சீட்டிலப்பு வாரத்துக்கான சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 12, 41, 42, 67. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 12, 41, 42, 67. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 7, 8, 9, 7, 5. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 7, 8, 9, 7, 5. 2 லட்சம் பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 68,60,520 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,04,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நீட்டி நாளில் சீட்டிலக்கப்பட்ட 2,341 சீட்டிலப்பு வாரத்துக்கான கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து கே சூப்பர் இலக்கம் 26 வெற்றி இலக்கங்கள் 5, 34, 55, 68. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் ஆங்கில எழுத்து கே சூப்பர் இலக்கம் 26 வெற்றி இலக்கங்கள் 5, 34, 55, 68. 2 லட்சம் பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,08,78,440 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 26,90,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 899 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். சுப்பிரி தன சம்பதத்துறைக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 9, 6, 0, 0, 6, 9. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 9, 6, 0, 0, 6, 9. நேற்றைய நாளில் மொத்தமாக 34,02,760 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,87,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஜாயசம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 373 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 0, 0, 6, 9. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 0, 0, 6, 9. 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 22 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 54,72,520 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 995 சீட்டில் போவாரத்துக்கான சசிகலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 24, 29, 49 அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 24, 29, 49 2,00,000 பரிசுகள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 35,43,880 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அதிவிருத்த லொத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: அன்றும் இன்றும் என்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற தத்து

0: பாடல் பாடல் என அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை காலத்தால் அழு

0: தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: நடக்கிறது நம்பாச்சு.

0: ஐயையோ ஐயையோ மாட்டிக்கிட்டியே, நீங்க கேட்டுட்டீங்கிறது வசனத்தின் வெறுமறை கொண்டாட்டம். அளித்தோம் இந்த பாடல், அது போடா போடி திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நேரம் 7:34 நிமிடமாக கொண்டிருக்கிறது. சோ 9 வரைக்கும் ஜிஆர் இணைந்து இருப்பேன். நீங்க கால் பண்ணுங்க, பேசலாம் தொடர்ச்சியாக. உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் தருவதற்கு நான் தயாரா இருக்கிறேன். விடுமுறையை ரொம்ப சந்தோஷமா உங்க வசந்தத்தோட சேர்ந்து கொண்டாடலாம். ஓகே, இந்த பக்கம் வாங்க, கால் பண்ணுங்க, பேஸ்புக் கூட அமைந்து கொள்ளலாம். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு ஹலோ வணக்கம். சரி ஓகே, ஹலோ வணக்கம். வணக்கம் மாட்டோ
1: விஸ்வநாதன்.
0: ஓகே, நல்ல சந்தோஷம். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு?
1: சாப்பாடு பாக்கல, வசந்த
0: வேலைக்கு போனீங்களா
1: இன்னைக்கு?
0: சரி ஓகே, ரொம்ப சந்தோஷம், நல்லா சாப்பிடுங்க. யார் இருக்கலாம் பாட்டு கேட்கலாம்? எல்லாருக்காகவும் இருக்கிறது பாடல்.
2: சரகு பேரு லாஸ்ட் டே, அதாவது கட்சி நாள் நாலே ரவுண்டு.

0: 102.6 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: அனுசரணை வழங்குவது.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ளது.

0: இப்பொழுது லங்கா ஹப் மீடியா வழங்கும் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.
1: நம்பிக்கையின் நேரம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு வெளிப்பாடுதல் தருவேன். மத்தேயு 11:28. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சியின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் இன்றும் நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி. ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்காக விவர காத்திருக்கிறது. நிகழ்ச்சி கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.

0: என்ன ரமேஷ், வேலைலாம் அப்படியே வச்சுட்டு ரொம்ப யோசனையா இருக்க?
1: எனக்கு இந்த நாட்கள்ல ஆண்டவரை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு. வேதாகமத்தை படிக்கும் போது அதை இன்னும் புரிஞ்சு படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா எப்படின்னு புரிய மாட்டேங்குது.
0: அவ்வளவுதானே, கவலையை விடு. மொபைல் கையில வச்சிருக்கியா? இப்பவே டைப் பண்ணு, வான் வளர்ந்து டைப் பண்ணி ஒரு எஸ்எம்எஸ் இல்லைன்னா வாட்ஸ்அப் நான் சொல்ற இந்த நம்பருக்கு அனுப்பு. 0722456621.
1: அப்படி அனுப்புனா
0: இலவசமான வேத பாடத்தை நீ தபால் மூலமா கற்றுக்கொள்ளலாம்.
1: என்னது இலவசமான வேத பாடம், அதான் தபால் மூலமாவா?
0: ஆமா. நேர்களே, நீங்களும் தவறு விட்டுறாதீங்க. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய கையெடுக்க தொலைபேசியில வான்மலர்னு டைப் பண்ணுங்க. 0722456621 என்ற இலக்கத்திற்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் போன்ற இப்பவே அனுப்புங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்பிக்கையின் நேரம், கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது கதை நேரம்.
2: வெளியில போறேன், அங்க போனா ஏதாவது வாங்க வேண்டி வரும், அதுதான் கேட்டேன்.
0: அதுக்கு எதுக்கு 1000 ரூபா? இந்த 3000 ரூபா இருக்கு.
2: அப்பா சூப்பர்ப்பா, தேங்க்யூப்பா.
0: நீ என் ஒரே மகன், உனக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்? சரி சரி, பத்திரமா போயிட்டு வா.
2: சரிப்பா, நான் போயிட்டு வரேன்.
0: என்னப்பா அவசரமா எங்க போற?
2: தாத்தா, நான் ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போறேன். இதோ அப்பா கூட 3000 கொடுத்திருக்காரு.
0: என்னப்பா, உன் மகனுக்கு நீ வர வர ரொம்ப செல்லம் கொடுக்கற. அப்பா ஒரே மகன், எனக்கு இருக்கிற இந்த ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் அவனுக்கு தானே. ஒரு 3000 கொடுக்கறதுல என்ன குறைஞ்சு போகுது? 3000 கொடுக்கறது தப்பு இல்லப்பா, ஆனா இந்த வயசுல அவனுக்கு, அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போகும்போது நீ அவ்வளவு பணம் கொடுத்து அனுப்புற, உன் பையனை குறிச்சு கொஞ்சம் எச்சரிக்கையா இரு. அவன் வாலிப வயசுல இருக்கான், அவன் இன்னும் படிப்பை கூட முடிக்கல. உன்னை நான் இப்படியா வளர்த்தேன்?
3: அப்பா, எனக்கு தேவையானது எதுவுமே என்னுடைய வாலிப நாட்களை நீங்க தரல. இது நீங்க வளர்ந்த காலம் இல்லை, இப்போ இது நவீன காலம். எங்களை தான் நீங்க எதையுமே சுதந்திரமா செய்ய விடல. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு ஃப்ரீடம் தேவை, அதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்க அதில் தலையிடாதீங்க.
0: சொல்றது எதுவுமே உனக்கு புரியாது. நான் உன் அன்னைக்கு கண்டிப்போட வளர்த்ததால தான் இன்னைக்கு நீ ஒரு நல்ல நிலையில இருக்க. ஆனா நீ உன் மகனை இப்படி வளர்த்தின்னு வை, அவன் எதிர்காலம் என்ன ஆகும்னே தெரியாது. வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்க மாதிரி அந்த கெட்ட குமாரன் கதையில அந்த இளைய மகனுக்கு என்ன முடிவு வந்துச்சோ அந்த முடிவு தான் வரும். சின்னப்பா, அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. என் மகனுக்கு நான் இருக்கேன், உன் மகனுக்கு நீ இருக்கலாம், ஆனா அவனுடைய வாழ்க்கையில அவன் ஆண்டவரோடு இருக்கிறது தான் முக்கியம். நீ உன் பையனுக்கு செல்லம் கொடுக்கறியே, அவனுக்கு என்னைக்காவது வேதத்தை வாசிக்க சொல்லி ஜெபிக்க சொல்லி அவனுக்கு கத்து கொடுக்கறியா? ஒரு அப்பாவா நீ அந்த கடமைய தவறிட்ட.
3: சில வருடங்கள் கடந்தன. ஆண்ட்ரூ தான் ஏலவெளியில் சித்தி அடைந்த காரணத்தினால் தன் அப்பாவிடம் ஒரு பெரிய பரிசினை கேட்கிறான்.
2: அப்பா, நான் பாஸ் ஆயிட்டேன்ப்பா. அப்பா எங்க இருக்கீங்க? அப்பா எங்க இருக்கீங்கப்பா?
0: இதோ வந்துட்டேன் ஆண்ட்ரூ. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க, பாஸ் ஆயிட்டியா? வெரி குட், நீ ஏன் மகன், எனக்கு தெரியும் நீ நல்லபடியா பாஸ் பண்ணிடுவேன்னு.
2: தேங்க்யூப்பா, தேங்க்யூ. சரி, எனக்கு நீங்க தர வேண்டியதை தந்தையே ஆகணும்.
0: என்ன என்ன, எனக்கு புரியலையே.
2: அப்பா போன மாசம் என்ன சொன்னீங்க, ஏலவெல் பாஸ் பண்ணா பைக் வாங்கி தரேன்னு சொன்னீங்க தானே? அதுவும் ரேசிங் பைக். எனக்கு வேணும்ப்பா, இப்பவே இன்னைக்கே வேணும்.
0: அதை ஞாபகம் வச்சிருக்கியா? சரி சரி, வா நாங்க போய் ஒரு பைக் வாங்கணும். இல்லைங்க, ரெண்டு பேரும் எங்க அவசரமா கிளம்பிட்டீங்க? அப்பா ஆண்ட்ரூ ஏலவெல்ல பாஸ் பண்ணிட்டான், இன்னைக்கு அவன் கேட்ட பரிசு அவனுக்கு வாங்கி கொடுக்க போறேன். என்ன கேட்டான்? அவனுக்கு ஒரு ரேசிங் பைக் வேணும்னு கேட்டான். என்னது, அவன் இப்பதான்

0: படிச்சு எழுதி முடிச்சிருக்கான். அவனுக்கு எதுக்கு இப்ப ரேசிங் பைக், ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாலாவது பரவாயில்ல. அவனுக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு உனக்கு பகுத்து கூட அறிய தெரியலையா?
1: அப்பா, எனக்கு விருப்பம் என் பையனுடைய சந்தோஷத்தை நிறைவேற்றுறது. தயவு செஞ்சு நீங்க இதுல தலையிடாதீங்க.
0: என்னால இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இந்த நாட்கள்ல செய்தியிலையும் சோசியல் மீடியாலையும் எல்லாம் என்னத்தை பார்க்கறோம்? வாலிப வயதுல பரீட்சை முடிச்ச கையோட இந்த மாதிரி பைக்கை வாங்கிட்டு தலகால் புரியாம பைக் ஓட்டி விபத்துல சிக்கி கொள்றாங்க. என் பேரனுக்கு அப்படி ஒரு நிலை வர்றது எனக்கு விருப்பம் இல்லை. அவனோட இந்த வயசுக்கு அவனுக்கு இந்த ரேசிங் பைக் எல்லாம் ரொம்ப அதிகம். தயவு செஞ்சு ஃப்ரீடம் கொடுக்குறேன், உன் பிள்ளைகள் ஆசைப்படுறதை நிறைவேற்றுறேன்னு சொல்லி அவனுக்கு தீங்கு வர வைக்காத. இது நான் உனக்கு கொடுக்குற கடைசி எச்சரிக்கை. ஒரு தாத்தாவா எனக்கும் என் பேரை மேல அக்கறை இருக்கு. தயவு செஞ்சு ரெண்டு பேரும் அதை புரிஞ்சுக்கோங்க.
1: இன்று பல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அளவு கடந்த அன்பினை காட்டுகிறோம் என்று சொல்லி அவர்களை சரியான பாதையில் வழிநடத்த தவறிவிடுகிறார்கள். இன்று நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்து நல்வழியில் நடத்துகிறீர்களா?

வாரம் உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் தாறுமாறாக்கின இடத்தின் பெயர் என்ன என்பதை, அதற்கான சரியான பதில் பாபேல். இந்த பதிலை ஆதியாகமம் 11:9 காணக்கூடியதாக இருக்கும். சரியான பதிலை அனுப்பியிருந்தார்கள் விஜயகுமார் யாழ்ப்பாணம், ரோஹித் ராஜ் மஸ்கெலியா, யசோதா புஷ்பராணி டயரமா, திருமதி ஆர் தியாகராஜ டிகோயா, ரோபர்ட் ரவீந்திரன் செட்டிப்பாளையம், ரஜினி ரபேகா பாண்டிருப்பு, மூர்த்தி கினிகத்தேன, எலிசபெத் ராஜா பசரை. இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இனி இந்த வாரத்திற்கான கேள்வி. யூபிதர் என்றும் மெர்க்குரி என்றும் யாரை சொன்னார்கள்? யூபிதர் என்றும் மெர்க்குரி என்றும் யாரை சொன்னார்கள்? இந்த கேள்விக்கான சரியான பதிலை துரிதகதியில் கிடைக்கும்படியாக SMS மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். எமது SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0727-4562-621 0727-4562-621 நல்லது நேர்களைத்துடன் நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இதுவரை நேர்ம நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஜெபத்தேவைகள் என்பவற்றை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். எழுத வேண்டிய முகவரி நம்பிக்கையின் நேரம், லங்கா ஹோப் மீடியா, தபால் பெட்டியலகம் 2258 கொழும்பு. தொலைபேசி இலக்கம் 0112-2-390-314. SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0727-4562-621. ஃபேஸ்புக் முகவரி www.facebook.com/lankahopemedia. மீண்டும் அடுத்த வாரம் சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் 7:45 முதல் 8 மணி வரை நமது நிகழ்ச்சி

0: திரைப்படத்துக்காக பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். இறுதி மனத்தியாலத்தோடு இணைந்திருக்கிறோம். சூப்பரான பாடல்கள் இந்த மனத்தியாலத்தில் வர காத்துட்டு இருக்கிறது. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 102.6 102.8 உங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமா வீட்டில் எல்லாரும் ஒண்ணு கூடி சாப்பிட்டுட்டு கதை பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு இருக்கிற நாள் தான் இன்னைக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இப்படியான பாடலாம் கேட்கும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது வீட்டில் இருக்கிற சொந்த பந்தங்களோட கேட்டு ஒன்னா இருக்கும்போது வேற லெவல இருக்கும். ஓகே, நீங்க டியூன் பண்ணி ரொம்ப சதமா கேட்கலாம். கால் பண்ணுங்க, ஜிஆர் கூட பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது 0-1-1-2-5-0-0-1 அதே போல 0-1-2-7-5-1-1 கால் பண்ணலாம். பேஸ்புக் கூட இணைந்து கொள்ளலாம். இப்போ எங்க கூட யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு முதல் பேஸ்புக் கூட அக்கச்சக்கமான சொந்த பந்தங்கள் இணைந்திருக்காங்க. அவங்களும் சேர்த்து இனிமையான வணக்கம் சொல்லி பிளச்சுங்க. லலித் வந்திருக்கிறாரு, அதே போல அன்பான வணக்கம் பாலச்சந்திரன் இணைந்திருக்கிறாரு, அதே போல நாசர் வந்திருக்கிறாரு பேர்வழையில இருந்து ஸ்மார்ட் மாவத்தை. ஓகே, இது இனிமையான வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு யாழ்ப்பாணத்திலிருந்து வசந்த் வந்திருக்கிறாரு. திருக்கோவில் விநாயகபுரம் சிவராஜா சித்ரா தேஜஸ்வி ஆதவி எல்லாரும் இணைந்திருக்கிறாங்க. அதே போல வணக்கம் சொல்லி மணி குடும்பம் ஸ்ரீகாந்த் குடும்பம் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இதே போன்று மதுரை சண்முகம் சுந்தரம் இனிய வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாரு. அன்பான வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கென்யாவிலிருந்து அகமத் வந்திருக்கிறாரு. இனிய வணக்கம் தூத்துக்குடி பால சுப்பிரமணியம் வந்திருக்கிறாரு. இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப நாங்க ஒருத்தர் கூட பேச போறோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இது?
1: தப்பல் துறையில சிந்துஜா.
0: சிந்துஜா, ஓகேவா?
1: ஓ,
0: என்ன செய்றீங்க?
1: படிச்சு கொண்டிருக்கேன்.
0: படிச்சிட்டீங்க? என்ன கிரேட்?
1: 10.
0: ஓகே, சூப்பர் சூப்பர். உங்களுக்கு நான் நல்லா இருக்கமா? சாப்பிட்டீங்களா?
1: ஓ, நான் இனிட்ட சாப்பிட போறேன்.
0: நாளைக்கு ஸ்கூல் என்ன?
1: ஓ, நீங்க சாப்பிட்டீங்களா?
0: நான் கொஞ்சம் 6 மணிக்கு முதல் நல்லா சாப்பிட்டோம். இப்போ பசிக்கல. எனக்கு போறது தான் சாப்பிடணும். சரி, அப்புறம் சொல்லுங்க, நைட் அம்மா என்ன சமையல்?
1: எனக்கு மேகி சாக்லேட் ஸ்டோரி.
0: ஓ, டடா டடா, அதுதான் பிடிக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு. என்ன? சரி, ஓகே, நல்லா சாப்பிடுங்க. இந்த கூட இருக்கிறவங்க தம்பியா தங்கச்சா?
1: அக்கா.
0: அக்கா சண்டை பிடிக்க மாட்டாங்களா அக்கா மேகி கேட்டு?
1: இல்ல, நானும் வீட்டுக்கு போவேன், வீட்டுக்கு போவேன்.
0: அப்ப பரவாயில்ல, பாரு. அப்ப மொத்தமும் நமக்கு தானே? சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். சிக்கல் இல்லாம சந்தோஷமா இருந்தா சரிதான். பிடிச்ச பாடம் என்ன உங்களுக்கு? சரி, நான் பாடம் கேட்டா நீங்க பாடல் கேக்குறீங்க. சரி, ஓகே, உங்களுக்காக நான் தரேன். ஓகே, யாரெல்லாம் இருக்கிறாங்க, பேர் சொல்லுங்க.
1: என்ன பாடம் கேட்டீங்களா?
0: சப்ஜெக்ட் என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன். மேக்ஸா? சயின்ஸ்
1: பாடம்.
0: ஓகே, ரொம்ப சூப்பர் சூப்பர். அப்ப என்ன பாட்டு?
1: என்ன
0: பாட்டு? ஓகே, அந்த பாட்டு வேணுமா? சரி, யாரெல்லாம் இருக்கிறாங்க?
1: அம்மா, அப்பா,
0: ஓகே, நன்றி. குட் நைட்.
1: குட் நைட்.
0: ஓகேம்மா.

0: தமிழ் மணக்கும் யாழ் மண்ணில் தலைவனாய் 102.8 வசந்தம் FM.
1: அன்பான தம்பிகளே, அண்ணன்களே, கெட்டியாக இப்போது ஊரை சுற்றி கொண்டிருக்கும் என் அருமை சல்லி பசங்களே, ஆணும் பெண்ணும் சரிசமம்னு சொல்ற இந்த பூமியில நம்ம ஆம்பள சமுதாயத்துக்கு ஒரு சரியான நியாயம் இல்லை.

0: படம் பேரு ரோமியோ. சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறேன். விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுட்டு நேரம் இரவு 8:18 கொண்டிருக்கிறது. சூப்பரான பாடல்கள் வரும் வர இருக்கிறது, கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஓகே, நீங்க கால் பண்ணுங்க, பேசலாம். அதே நம்பர் தான் 0-1-2-7-7-5-0-0-1 அதே போல 0-1-2-7-5-1-1-1 கால் பண்ணலாம். இப்ப இங்க கூட பேசுறதுக்கு ஹலோ, வணக்கம். வணக்கம். யாரது?
1: அக்கா வெஜமலா இருக்கா.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஓகே, ஊர்ல எப்படி இருக்கு?
1: ஊர்ல சூப்பரா இருக்குக்கா.
0: பாட்டு பிடிச்சிருக்கா?
1: பாட்டுலாம் பிடிச்சிருக்கா.
0: என்ன பாட்டு பிடிச்சிருக்கு உங்களுக்கு?
1: எல்லா பாட்டும் சூப்பரா இருக்குக்கா.
0: ஓகே, அதிகமா நீங்க இந்த பாட்டு தான் நான் ரசிச்சு பாடுவேன் கேட்பேன் அப்படின்னு சொன்ன என்ன பாட்டு?
1: அக்கா இன்னைக்கு வந்து பிரின்ஸ் மாரு பாடல் மச்சான், அந்த பாட்டு கேட்கு மச்சான் அப்படின்னு
0: ஓகே, நன்றி, பை, குட் நைட்.
1: நன்றி.
0: ஓகே ஓகே.

0: நேரமிரவு 8:28.
1: The best live music streaming in Sri Lanka. Vasantham FM, 102.6, 102.8. அன்றும் இன்றும் இன்றும் காலம் என்னும் நீரோடையில் பல நினைவுகளை தாங்கி ஞானத்தை வென்ற

0: பாடல் என அத்தனை பாடல்களோடும் நெஞ்சில் நின்றவை.
1: பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா.
0: இன்று இரவு 9 மணி முதல் நெஞ்சில் நின்றவை காலத்தால் அழிய

0: கேட்கப்படாத வாலிப சங்கம் தீமான செயல்பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நீங்க கேட்டிருக்கிறது விடுமுறை கொண்டாட்டம் தான். ஜிஆர் உங்களோட நடந்திருக்கிற நிபந்தனை கூட பேசுறதுக்கு. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் ஜிஆர்.
0: வணக்கம், யார் இது? ஹலோ, வணக்கம் சொல்லிட்டேன்னு சத்தத்தை காணும்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். ஏன் இவ்வளவு சுணக்கம்? ஹலோ, சரி, அவர் பேசுற மாதிரி இல்ல. ஓகே, இன்னொருத்தர் இருக்கிறாங்க, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம். சரி, ஓகே, இதே போல பேஸ்புக் கூட இணைந்து இருக்கிறாங்க. ரிஜினா வந்து இருக்கிறாங்க. ப்ரோக்ராம் நல்லா இருக்கு, நானும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. பேருவில வந்து மோகன் வந்து இருக்கிறாரு. ஹாயகா, பாடலாம் சூப்பரா இருக்கு, நிகழ்ச்சியோடு இணைந்து இருக்கிறோம், எங்களை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்ல இருக்கிறாங்க. இதே போல தேவி வந்து இருக்கிறாங்க, வணக்கம் சொல்லி. அதே போன்று ராஜு வந்து இருக்கிறாரு. ஹாயகா, ப்ரோக்ராம் நல்லா இருக்கு, நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம், ரொம்ப சத்தமா அப்படின்னு சொல்ல இருக்கிறாங்க. இப்ப இங்க கூட பேசுறதுக்கு மறுபடியும் ஹலோ வணக்கம்.
1: சாப்பிட்டீங்களா?
2: ஒரு
0: பற்று, அது இதயத்துக்குள்ள இருக்கிற ஒரு என்ன செய்யற, அதுதான் மூச்சு காட்டுன அப்படின்னுதான். நாங்க அது என்ன கேக்குறோமோ இல்லையோ அங்கங்க எப்பவும் கேக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? பாட்டு கேக்கலாம். யாரெல்லாம் இருக்கிறாங்க பக்கத்துல?
2: பாடலை கேட்பதற்கு குடும்பத்தில அனைவருக்காகவும் வசந்தகுமார், சிவசீலன், செல்வம் மற்றும் தனலட்சுமி, மடகம் ஜெயம்மா, சந்திரன் மற்றும் ராஜேந்திரன்.
0: ஓகே, எல்லாருக்காகவும் கேட்கலாம். நன்றி நன்றி, குட் நைட். ஓகே, தொட்டு ஜெயா திரைப்படத்துக்காக சூப்பரான பாடல் கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து இணைந்திருக்கலாம். உங்க வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் ஜி ஆர் உங்களுடன் இணைந்திருப்பேன்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
2: வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் திரையாக சிறப்பது கொண்டிருக்கின்றார் பெனி டயால். கருப்பன் திரைப்படத்துக்காக இமானின் சிகில் வருகிறது பாடல்.

0: நாட்டின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை. 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

0: நல்ல பாடல் இல்ல மைனா திரைப்படத்துக்காக விமான இசையில். ஓகே, அந்த மாதிரியான பாடல்லாம் இப்ப வருகின்ற காலத்துல கொஞ்சம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. அவ்வளவு ஃபீலிங்கோட அந்த பாடல் முடிஞ்சது. ஓகே, நிகழ்ச்சி முடிய போகிறது. இப்ப நாங்க இறுதி காலர் யாருன்னு பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், நான் நெஞ்சிமல்லை செல்வராவ்.
0: செல்வராவ், எப்படி இருக்கிறீங்க?
1: சூப்பர் சூப்பர் சூப்பரா இருக்கோம்.
0: அப்படியா, ரொம்ப சந்தோஷம் போல.
1: மழையும்
0: இல்ல, வெயிலும் இல்ல, புயலும் இல்ல, காற்றும் இல்ல, ஆனா பாடல் எல்லாம் இருக்கு. என்ன சாப்பாடு? அடடா, நல்ல சாப்பாடு. கிளைமேட்டுக்கு ஏத்து சாப்பாடு. சரி, நல்லா சாப்பிடுங்க. இப்ப ஒரு சூப்பரான ஒரு பாடல் வரும். ஓகே, யாரெல்லாம் இருக்கிறாங்க? சரி, ஓகே, பாடல் வருகிறது, கேக்கலாம்.

ஒலித்துக் கொண்டிருக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்தும் நஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். உங்களுடன் பேம் நந்தகுமார் இணைந்திருப்பாங்க. இந்த நாளிலும் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆறு தொழுந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டேட்டின் மக்களே, குட் நைட்.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு நேரம் 9:04 மணி. நீங்கள் மனைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-725-001 அல்லது 0112-725-1111. சரி, இந்த நேரத்தில் ஆரம்பத்தில் எங்களோட பேசுறதுக்கு யார் வந்திருக்கான்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இது?
1: செங்கலடியிலிருந்து குமார்.
0: குமார், எப்படி இருக்கீங்க? ஆரம்பத்தில் வந்துட்டீங்க என்ன?
1: ஆமா சார், காவல் பார்த்து வந்திருக்கு.
0: ஓ, காவலோட காவலா இருக்கீங்க என்ன? சரி, யாரெல்லாம் இருக்காங்க குமார்?
1: நண்பர் மோகன் இருக்காரு, நான் இருக்கேன் சார்.
0: சரிங்க, நன்றி.
1: நன்றி.
0: சரி, இன்னும் ஒரு நேருக்கார வரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
2: நான் மோதூர் பக்கத்துடன் இருந்து வசந்தத்தின் அபிமான நேயர் மோதூர் வடிய. நலமா இருக்கிறீர்களா?
0: நலமா இருக்க வடிவேல், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நலமா இருக்கிறேன். முதலாவது சந்தர்ப்பம் எனக்கும் கிடைத்து விட்டது, அதிலும் சந்தோஷம்.
0: ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சொல்லுங்க, என்ன பண்றீங்க?
2: பாடல்கள் எல்லாம் அருமையா இருக்கின்றது. நீங்களும் என்றென்றும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து அளிக்க வேண்டும், அதுவே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி.
0: ரொம்ப நன்றி வடிவேல். யாரெல்லாம் இருக்காங்க?
2: இந்த பாடலை சிறப்பாக நேரடியை தயாரித்து உங்களோடு இப்போது வசந்தத்தை கேட்டுக்கொள்கிறேன். திருமலை சாலையொட்டி விஜயோடு, பள்ளத்தறிவு தேவமலர், பாசித்துறை அருள்மொழியோடு, கலத்துறை கிரியுள்ள ராஜலட்சுமி அவர் பாடலை தாருங்கள். வாய்ப்பு வழங்கி உங்களுக்கு நன்றி.
0: நன்றி.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8 நீங்க மட்டும்

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்று நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யான் பார்க்கலாம். வணக்கம்
1: அறிவிப்பாளர்ஜி, இனிய இரவு வணக்கம். நான் கிண்ணியா மவுருப் நகர் நசூர்.
0: நன்றி, வணக்கம் நசூர். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல நலமா இருக்கீங்க அண்ணா.
0: அப்புறம் என்ன
1: எப்படி நலமா இருக்கலாம்?
0: நல்லமா இருக்கேன். என்ன பண்றீங்க?
1: இதுக்கும் வீட்டுல இருக்கேன் அண்ணா.
0: சரி, நசூருக்கு பழைய பாடல் என்ன பிடிக்கும்? என்ன
1: பாடல்? என்ன அருமையான பழைய பாடல், அருமையான பாடல்கள் அண்ணா.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க நசூர்?
1: இந்த நேரத்துல நம்ம வசந்தம் எப்பவும் கட்டுக்கொண்டிருக்கோம். புதிய பாடமனை முகமது அரியாருக்காகவும் கல்கிஸே நூர் முகமதுக்காகவும் பாடலே கேட்போம் அண்ணா.
0: சரிங்க, நன்றி
1: நன்றி நன்றி.
0: சரி, இன்னொரு நேருக்கார் அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் ரத்னவல்ல முத்துசாமி. நல்ல சுகமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்க முத்துசாமி. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா சுகமா இருக்கேன். நல்ல பாட்டு கொஞ்சம் போடுறீங்க.
0: ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க முத்துசாமி, என்ன பண்றீங்க?
2: நான் இப்ப சாப்பிட்டுக்கிட்டு மருந்தாலும் குடிச்சிட்டு பக்தி இருக்கோம், பாட்டு கேட்டுட்டு படிச்சிருக்கோம்.
0: சரி, யாரெல்லாம் இருக்கா?
2: அதே சுகமா போகணும். அதே பாட்டு கேட்டுக்கிட்டே சுகமா போகணும் எனக்கு.
0: ஓ ஐயோ, சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
2: நன்றி,
0: வணக்கம்.

மக்களின் சுவாசம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: நேரம் 9:20 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு நான் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? ஓ, நல்லா சுகமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சரி, உங்களோட அழைப்பு கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கு. ஹலோ. சரி, உங்களுடைய அழைப்பில் இது சிக்கல். இன்னொரு நேர் இருக்கார். வணக்கம். வணக்கம். சகுந்தலா தேவி, எப்படி இருக்கீங்க? அக்கா இருக்க போல தம்பிக்கு என்ன குறை? அக்கா, அக்கா என்ன பண்றீங்க?
2: நடந்து நீ மட்டும் சமயத்துல வராம இருந்தா இவ கதி என்ன ஆயிருக்கும்? நீ நல்லா இருக்கணும் தம்பி. நான் அப்பவே சொன்னேன், நீ நாடக கம்பெனில சேர வேண்டாமா, அது சரியில்லைன்னு சொன்னேன்.
3: இதுக்காக நாடகத்தை ஏன் குறை சொல்றீங்க? அது என்னங்க செய்யும்? நல்லவங்க கெட்டவங்க எங்கேயும் தான் இருக்கிறாங்க. நான் வரட்டுங்களா?
2: இல்லப்பா, கொஞ்சம் உட்கார். இதோ வந்துட்டேன், வந்துட்டேன்.
3: இதோ பரவாயில்லையே அனியே, இவ்வளவு சீக்கிரம் ஸ்நேகம் முடிச்சிட்டீங்களே.
4: என்ன சமயத்துல காப்பாத்துல நண்பன் இல்லையா இது?
3: அது மட்டும் தானா?
4: இத பார் ஹனி, என்னை பத்தி மட்டும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரே, அவர் தன்னை பத்தி ஒரு வார்த்தையாவது சொன்னார பாத்தியா?
3: இவ்வளவுதானே? அதுக்கு ஹனிய கேப்பானே? என்ன கேளுங்க, நான் சொல்றேன். இத பாருங்க, என் பேர் ராஜன், வெயிட் 150 pounds, உயரம் 5'9", கழுத்து 15, மார்பு 40, இடுப்பு 30. ஏன் சிரிக்கிறீங்க? நான் உண்மையை தான் சொல்றேன்.
2: என்ன தம்பி, கொஞ்சம் பலகாரம் சாப்பிடுறேன், கொஞ்சம் காபி சாப்பிடுறேன்.
3: வேண்டாம்மா, போதும். தயவு செய்து உத்தரவு கொடுங்க.
2: நல்லதப்பா.
3: என்ன ஹனி, என்ன இங்கே படுத்துட்ட? வீட்டுக்கு போக வேண்டாம். நான் வரட்டுமா? நான் வர்றேன்.

0: என்ன இனிமையான பார்வை. அரே ஹனி, நீ இங்கேயா இருக்க? ஹனி நீதான் ஒரு வழி சொல்லணும், அவளை என்னால மறக்க முடியல. என்ன செய்யலாம் சொல்லு. இத பாரு, நான் தூங்கும் போதெல்லாம் அவ என் கனவுல வந்து நிக்கிறான். கொஞ்சம் பேசலாம்னு பார்த்தா உடனே மறைஞ்சிடறான். ஹனி அவளை மறுபடியும் நேர்ல பார்க்கணும்னு என் நெஞ்சு துடிக்குது ஹனி. ஆனா அவ என்னை பத்தி ஏதாவது தப்பா எண்ணிக்கிட்டா? என்னமோ ஒரு நாள் உதவி செய்தாரா, அதுக்காக உடனே காதல் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா? எனக்கு ஒன்னும் புரியல. நீதான் ஒரு வழி சொல்லு.
1: ஏ ஹனி, எங்க புறப்பட்டுட்ட? நான் நம்ம தோட்டத்துக்கு போறேன், நீ வரலையா?
2: அவர் கூட வந்திருக்காரா? எங்கே எங்கே ஹனி அவர்?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு 102.6 102.8 வசந்தமே பெண் நேரம் இரவு 9:31 நெஞ்சில் நின்றபடிகள் சூடு பேசுவதற்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். யார் இது?
1: ஃபாரூக்
0: அன்றாதபுரத்துல கத்துறது இங்க கேக்குது. எப்படி இருக்கிறீங்க ஃபாரூக்?
1: நல்லா சுகமா இருக்கு.
0: நீங்க நல்லா சுகமா இருக்கீங்களா? நல்லா சுகமா இருக்கு. பாடல் எல்லாம் பிடிச்சிருக்கா?
1: நல்ல சூப்பர் பாடலாம் போகுது. நல்லா மகிழ்ச்சியா இருக்குது. கூட்டாக்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்காங்க.
0: ரொம்ப சந்தோஷம். பாருக்கு சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: எனக்கு காதல் நினைவு கண்மணி ராதா அந்த பாட்டை, எனது மனைவி சித்தி அனிஷா, மகன் ரொசான் திஷான், மகள் நஜிபா நசிகா, பேரன் சாய், பேச்சி சச்சு, லியானா அம்பாத்தோட, ஜெமிலா சுலைமான், மருசு கொழும்பு, மஜீத் தம் முந்தாஜ் பேகம், மாத்தலை இம்தியாசேருக்கும், அரபநகர் பரிதாக்கும், கல்குமர் ஜின்னாவுக்கும், உங்களுக்கும், வசந்தகைக்கு, அனைவருக்கும் அந்த பாட்டை தாங்களே.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி.
0: சரி, இந்த நேரத்தை இன்னும் ஒரு நேருக்கு அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். ஆட்டோ விஸ்வநாதன்.
2: உங்களை போல் நலமா உற்சாகமா இருக்கேன். எப்படி நீங்க நலமா இருக்கீங்க சார்?
0: உங்களமா நானும் ரொம்ப உற்சாகமா இருக்கேன் விஸ்வநாதன். அப்புறம் என்ன பண்றீங்க வீட்லயா?
2: ஞாயிற்றுக்கிழமை மலர்வெளி, வானொலிமணி அருண்மொழி, முந்தாஸ் பேகம், மருசு, மகாதேவன், ராஜிமா, மாமனல்ல மூக்கி, இமான வலியா, சோமசீர், தயால, மச்சந்தர், பாபு, கிருஷ்ணபகன், ஸ்ரீகாந்த், பாதுகா, சின்ன தம்பி,
0: சரோஜினி அம்மா, அன்பான அறிவிப்பாளர் நந்தா சார், உங்களுக்கான
2: பாடல் கேட்போம்.
0: நன்றி
2: வணக்கம் சார். நன்றி சார்.
0: நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யான் பார்க்கலாம். வணக்கம்.
1: அம்பு வணக்கங்க.
0: வணக்கம். யார் இது? ராசையா, எப்படி இருக்கீங்க ராசையா?
1: நல்ல சுகமா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ராசையா. அப்புறம் என்ன பண்றீங்க?
1: பாட்டு நல்லா பழைய பாட்டு போகுது, கேட்டுக்கிட்டு இருக்கேன் தருங்களே.
0: ராசையாக்கு பாடலாம், பாட்டெல்லாம் பிடிச்சிருக்கா ராசையாக்கு?
1: நல்ல பாட்டுங்க தருங்களே.
0: யாரோட பாட்டெல்லாம் பிடிக்கும் ராசையாவுக்கு?
1: எனக்கு பழைய பாட்டு பிடிக்கும். எம்ஜிஆர் விட்டு அவங்க பாட்டுதான் பிடிக்கும் எனக்கு.
0: சரிங்க, ரொம்ப நன்றி ராசையா. யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: மனைவி பத்மினி, தினு, சசன், வசந்தி, சேர்க்கும் சேர்த்து வாழ்த்துங்கள் தருங்களே.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நல்லாங்க தருங்களே.
0: சரி, இன்னும் நேர் கரவரையும் சேர்த்துக்கொள்ள. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
2: நல்ல
0: சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சரி, யாரிடம் இருக்காங்களா அருள்மொழி?
2: எனக்கு அன்ன புத்தகை படத்துல இருந்து

0: இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யார் பார்க்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் வடமராட்சியின் கடனவாய் வடக்கு நாசிமார் கோயிலிருந்து சின்னத்துறை இலங்கைநாதன்.
0: இலங்கைநாதன், எப்படி இருக்கிறீங்க?
1: நான் இருக்கின்றேன், உங்கள் நலத்தையும் எனக்கு தெரிகின்றது.
0: எப்படி?
1: வானொலி கேட்பதின் ஊடாக.
0: சரி, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எப்படி போகுது வாழ்க்கையெல்லாம்?
1: வாழ்க்கையெல்லாம் சுமாரா போய்கொண்டிருக்கு.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: பாடலை கேட்பதற்கு எனது இளையம்மா தங்கவேல் சின்ன பிள்ளை, மற்றும் ஒரு இளையம்மா செல்லையா சித்திரம், மற்றும் எனது தாயார் என்னை பெற்ற அம்மா சின்னத்துறை அரியமலர், மற்றும் எனது அக்காவான ஜி எஸ் செல்லம்மா, இவர்களுக்காக உங்கள் தெரிவில் ஒரு உறவு பாடலை தாருங்கள்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமே பெண் நேரம் 10:06. இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்கு? பால் குறிஞ்சாங்கனியிலிருந்து அசாருதீன் வந்திருக்க. அன்பான இரவு நேரம் வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவு நேரம் வணக்கம் எனது குடும்பத்தினருக்காகவும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்காகவும் நல்ல ஒரு பாடலைத்தாங்க அப்படின்னு சொல்லி கேரோலினா ஆகாஷ் வந்திருக்காங்க. பண்ணைப்புறத்திலிருந்து மணிகண்டனை நீய இரவு நேரம் வணக்கம் அண்ணா சொல்லுங்க. அன்பான வணக்கம் தா சார். நான் கண்டி மாயாவில் இருந்து பத்மநாதன் வந்திருக்காங்க. குமார் தங்கத்துறை வந்திருக்கார். அன்பான இனிய இரவு நேர வணக்கம் நந்தா மாஸ்டர் அபிசா விளை வென்று ஸ்டேட் குமார் தங்கத்துறை நித்யவாணி கிஷோருக்காக நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அண்ணா அன்பு நிறைந்த இரவு நேர வணக்கம். அக்கரப்பதனையிலிருந்து மனைவி மஞ்சுளா நவீனுக்காக நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதே போல் தொண்டமன்னாரிலிருந்து செல்வசன்னில் சுதன் வந்திருக்க. அன்பான வணக்கம் நானும் வசந்தத்தோடு தான் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். என்னை இணைத்துக் கொண்டு இனிமையான ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்கிறார். மில்டன் வந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் சார், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். கருங்காலிச்சோலையிலிருந்து மில்டன் வந்திருக்காங்க. கந்தாயிலிருந்து ஜேசர் வந்திருக்கார். என் அன்பான இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சி கருமை வாழ்த்துக்கள். கந்தாயிலிருந்து முகமது ஜேசர் வந்திருக்காங்க சார். இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதுக்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: நான் வந்து கனகராஜ் பேசுறேன்.
0: கனகராஜ் எங்கிறத பேசுறீங்க?
1: தேவாலயம்.
0: என்ன பண்றீங்க கனகராஜ்?
1: நான் சர்வீஸ் பண்றேன்.
0: சரி கனகராஜ் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க?
1: என் பேர் இருக்காங்க.
0: சரி, அவருடைய அழைப்பில் ஏதோ சிக்கல் நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0127 5001 க்கு அல்லது 0127 5111 க்கு.

0: நேரம் 10:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
1: ராஜேந்திரன் சார்.
0: ராஜேந்திரன், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சார். உங்களோட பாடல் நல்லா இருக்கு சார் கேட்க.
0: சரி, பாடலாம் பிடிச்சிருக்கா ராஜா?
1: பட்டபடி சார், உங்களோட பாட்டு கேட்ட தூங்கவே இப்ப கேட்டுக்கொண்டிருக்கேன்.
0: சரி, ரொம்ப நன்றி. எப்படி இருக்கு ஊரெல்லாம், மழையா?
1: இல்ல சார், இன்னைக்கு அவ்வளவு மழை இல்ல சார், நேத்தெல்லாம் மழை இருந்துச்சு சார்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க
1: சார்? புஸ்தல்லாவே சப்ளி எஸ்டேட், எனது மனைவி கலா மற்றும் பிள்ளைகளான சர்மிளா தர்சன கோகிலா மற்றும் எனது அண்ணன் இருக்காரு டிக்கோயா கேம்பியன் எஸ்டேட்ல, அவருக்கான டியூ மற்றும் வசந்தத்தை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்க அனைத்து இது எங்களுக்கு அவனே சார்.
0: சரி, நன்றி.
1: நன்றி சார்.
0: நன்றி. இன்னொரு நேருக்கு அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: எங்களின் நண்பர் அந்த கலைஞர் திரு டி ஜி நந்தவாசர் அவர்களுக்கு இனிமையான இரவு நேர வணக்கங்கள்.
0: நன்றி. வணக்கம் மாஸ்டர். என்ன பண்றீங்க இரவுல, தூங்காம?
2: உங்களோட நிகழ்ச்சியெல்லாம் எங்க தூங்க 12 மணி வரைக்கும் கேட்டுதான் ஆகணும்.
0: சரி, பழைய பாடல் ரொம்ப பிடிக்கும் என்ன ஸ்ரீமுருகனுக்கு?
2: நிச்சயமாக நிச்சயமாக, அது எந்த ஒவ்வொரு நாளும் போட்டாலும் நாங்க எல்லா நேரலும் கேட்டுக்கொண்டிருக்கோம்.
0: அப்படியோ? சரி, ஸ்ரீமுருகன் சாப்பிட்டீங்களா?
2: என்ன
0: பாட்டு?
2: தாமரை கண்ணங்கள், மேன்மலை கிண்ணங்கள், எத்தனை வண்ணங்கள் முத்தமாய் சிந்தும் போது.
0: அப்படி வண்ணங்களும் உங்களுக்கு முத்தமா சிந்தணும் என்ன? சரி, ரொம்ப நன்றி.
2: நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க்கை வளமுடன்.
0: நன்றி.
3: என்னம்மா அது?
4: நாங்க சென்சஸ் கணக்கு எடுக்கிறோம் சார்.
3: அம்மா, என் மனைவியின் பேர் பரகதம். 25 வருஷத்துக்கு முன்னால நான் அவளுக்கு விட்டுட்டு போயிட்டேன். மறுபடியும் தேடிட்டு வந்திருக்கேன். அவளுடைய பேர் இந்த லிஸ்ட்ல இருக்கா பாக்குறீங்களா?
4: கொஞ்சம் உட்காருங்க, பாத்து சொல்றேன்.
3: ஐயோ
4: ஐயோ, அது சரியா வராதையா?
3: ஏன் சரியா வராது? நம்ம கல்யாணம் உன் ஜாதி படி சரி, உன் சகுன படி சரி, உன் மனசு படி சரி,
4: எல்லா வகையிலும் சரிதான். ஆனா ஒன்னே ஒண்ணுதான் சரியில்லை.
3: எது?
4: என் மாமன் சரியில்லை. இந்த தீவு பொண்ணு
5: இங்க அந்நரை யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதான். அவங்க எல்லாம் ஆயுள் கைதிகளா. உங்களே அவங்க சந்ததி நினைப்பாரு.
3: உண்மைதான். என்ன செய்வான்?
5: சம்மதிக்க மாட்டாரு. இந்த தீவு பூர்வ குடிகள் தனிச்சு நிக்கணுங்கிற ஜாதி வரையர்.
6: அவர் வேலை என்ன தெரியுமா? ஜெயில மரண தண்டனை கைதிகளை தூக்கில போடுறவரு.
5: நம்ம விவகாரம் அவருக்கு தெரிஞ்சது, உங்களை பயங்கரமா தண்டிச்சிருவாரு.
3: கிழிச்சிருவாரு. என்ன செய்வாரு?
5: உங்களை பிடிச்சு நெத்தியில பச்சை குத்தி விட்டுடுவாரு. என்னன்னு குத்துவாரு தெரியுமா? காமுகன்னு குத்துவாரு. இப்பயே சிரிக்கல, அந்த நெத்தியோட நாளைக்கு நீங்க வீதியில நடந்தா ஊர் சிரிக்கும்.
3: அந்த மாமன் பயத்தினாலதான் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர முடியாதுங்கறியா?
5: ஆமாங்க. ஒரு சகுனம் போட்டு பாக்கலாமா?
3: ஐயோ, சகுனமா?
5: ஆமா, இதுக்கு பேரு கூழல் சகுனம். இந்த மணல்ல கண்ணை மூடிக்கிட்டு ஒரு விரலால ஒரு இடத்துல தொடங்கி வட்ட வட்டமா போட்டுக்கிட்டே வரணும். தொடங்கின இடத்துல போய் சேர்ந்துருச்சுன்னா நினைச்ச காரியம் நடக்கும்.
3: என்னது?
7: அழகான ஜோடி, ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் சார்.
3: போட்டோவா? எடுத்துக்க. ஆனா எனக்கு ஒரு காப்பி கொடுக்கணும்.
7: ஓய், நம்ம

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. நேரம் 10:27. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யாரு பார்க்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? யாரு? காயத்ரி. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம்.
0: என்ன பண்றீங்க?
1: என்ன
0: சத்தம்? சரி, நூறடியில மலையா? சரி, காயத்ரிக்கு பழைய பாடலாம் பிடிக்குமா? சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: எனக்கு வேணும் பாட்டு.
0: என்ன பாட்டு?
1: எனக்கு வேணும்.
0: சரிங்க, யோசிச்சு நாளைக்கு சொல்லுங்க. என்ன? நன்றி. சரி, இன்னொரு நேர்காணலை சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
2: சரோஜினி.
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அம்மா. நான் அப்புறம் எப்படி போகுது பனாவத்தை எல்லாம்? என்ன சொல்லுது?
2: கொஞ்சம்
0: அப்படியோ. பாட்டெல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
2: பழைய பாடல் நல்லா விருந்து கேட்பேன்.
0: யாருடைய பாட்டெல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு அம்மா?
2: சௌந்தரராஜன், சுஷீலா, ஜானகி.
0: ஓ, அவங்க பாட்டெல்லாம் பிடிக்கும். என்ன சரி, யாரெல்லாம் இருக்காங்கம்மா?
2: மகன் நிரோஷ்குமார், ரோசானி, சவிதாஸ், ஸ்ரீதர்ஷினி, நேசப்பிரியன், மனோரஞ்சனி, மற்றும் செவான், அசான், பனாவத்தி, ஆட்டோ விஸ்வநாதன்,
0: நன்றி.

0: இதுமான இரவு நேரத்தில் இனிமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. நீங்கள் மலைப்பணி ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 012-725-0001 அல்லது 012-725-1111. சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யான் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இது? ஆறுமுகம். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கும் சார். உங்களை பாட்டை கேட்டுக்கிட்டு.
0: ஓ, பாட்டு
1: புதன்கிழமை நீங்க வாரல, இப்ப ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வாரீங்க.
0: சந்தோஷம் தான். என்ன
1: என்ன
0: பாட்டு சார்?
1: மகாதி படத்துல கண்மூடும் வேலையில பாட்டு இருக்கு.
0: சரி, இந்த பாடல் தர முயற்சிக்கிறேன். நன்றி.
1: நன்றி சார. நன்றி.
0: சரி, இன்னும் ஒரு நேர் இருக்கார், அவரை சேர்த்துக்கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: சரி, அவருடைய அழைப்பில் ஏதோ சிக்கல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமே நேரம் 10:48. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு அன் பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார். செல்வநகர்
0: மொஹிதீன். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன். சூப்பரா இருக்கேன். நல்லா சார். நீங்க எப்படி சுகமா இருக்கீங்களா?
0: நல்லா சுகமா இருக்கேன் மொய்தீன். ரொம்ப நாள் காணல. எங்க போயிட்டு இருந்தீங்க?
1: எங்க சார் போனா? இங்க வீட்டோட போகல சார்.
0: வீட்டுல தான் இருக்கீங்க என்ன? சரி மொய்தீன், சொல்லுங்க யாரெல்லாம் இருக்காங்க உங்களோட சேர்ந்து பாட்டு கேட்க?
1: எனது குடும்ப உறவுகளுக்கும் நல்ல பேர் மையவாடி ராமச்சரணி முகமது அட்வர் மச்சானுக்காகவும் தோப்பூர் ஹனிபா சாருக்காகவும் முக்கியமா உங்களுக்காக சார் பாடல் பாடல் கேட்போம்.
0: சரிங்க. நன்றி.
1: நன்றி சார். நன்றி.
0: சரி, இந்த நேரத்தை இன்னொரு நேருக்கு அவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? பாயிசா. எப்படி இருக்கீங்க? ஹலோ ஹலோ. சரி, பாயிசா வந்த வேகத்திலே போயிட்டாங்க. நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 03-5705001 அல்லது 01-2772-1111.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நீங்கள் மனைப்பினை ஏற்படுத்தலாம் அமைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0001 அல்லது 0112-775-1111 நேரம் 11 மணி.

0: இதமான இரவு நேரத்தில் இனிமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 11:03. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யான் பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: யோகராணி.
0: யோகராணி, எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: ரொம்ப நலமா இருக்கேன் யோகராணி. அப்புறம் என்ன பண்றீங்க?
1: பாட்டு கேட்டு கொண்டிருக்கேன்.
0: சரி, யாரெல்லாம் யாரெல்லாம் இருக்கிறாங்க யோகராணி?
1: வணக்கம்.
0: சரி, இந்த நேரத்தில் நம்மளோட நேர்காணலின் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். ஹலோ.
0: வணக்கம். யார் இது? கொஞ்சம் ரேடியோ சத்தத்தை குறைச்சி வைக்கிறீங்களா? சரி, அவருடைய அழைப்பில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 03-7725-0001 அல்லது 0-1-2-7-5-1-1-1.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமே FM. நேரம் 11:13. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யான் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். சரி, உங்கள் பேசுவதாக இல்லை. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: நான் தோப்பூர்ல இருந்து அன்பாஸ் கேக்குறேன்.
0: அனிப்பா, எப்படி இருக்கீங்க அன்பாஸ்?
1: என்ன
0: பாட்டு? ஹலோ. சரி, ஒரு ஓடிட்டார். சரி, வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இது?
2: நான் எல்லா வழியும் மட்டும்.
0: எப்படி இருக்கிறீங்க? சரி, பழைய பாடலாம் பிடிக்குமா உங்களுக்கு?
2: மற்றது
0: சரி, நன்றி.

0: நேரம் 11:24. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யார் பார்க்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இது?
1: நீஷா மாவனல்ல.
0: நீஷா மாவனல்ல, எப்படி இருக்கீங்க நீஷா?
1: நல்ல சுகமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அப்புறம்
0: நீஷா சொல்லுங்க, என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா?
1: வணக்கம்.
0: யார் இது? அரபநகர் ஃபர்தா. எப்படி இருக்கீங்க ஃபர்தா?
2: நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கேன் ஃபர்தா. அப்புறம் என்ன பண்றீங்க?
2: அருமொழி
0: மரசுக்கும் எல்லாருக்கும் கேப்பேன் உங்களுக்காக, எனக்காகவும். சரி, நன்றி.
2: நன்றி, வணக்கம்.

0: நேரம் 11:32. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதுக்கு யார் பார்க்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: ஓட்டமாரி அப்துல் கரீம்.
0: யாரு?
1: ஓட்டமாரி அப்துல் கரீம்.
0: அப்துல் கரீம், எப்படி இருக்கிறீங்க கரீம்?
1: நான் சிந்தோட ட்ரை பண்ணேன் சார்.
0: ஓ, இன்னைக்கு கிடைச்சது என்ன?
1: என்ன
0: பண்றீங்க கரீம்? சரி, யாரெல்லாம் இருக்காங்க கரீம்?
1: மனைவி பிள்ளை உங்களுக்காகவும் இருக்காகவும் சாப்பிட்டீங்களா சார்?
0: இனிமேதான் கரீம். நீங்க சாப்பிட்டீங்களா?
1: நன்றி.
0: வணக்கம் சார்.

0: மிதமான இரவு நேரத்தில் அருமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது பிரசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோட பேசுறதுக்கே அன் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, நான் ஹம்பான் தோட்டையிலிருந்து மருசுக் பேசுறேன்.
0: மருசுக்கு எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கேன். நல்ல இன்ட்ரெஸ்டான பாடல், நான் கேட்கின்ற பாடல் இறுதியா பேசி நல்ல விருப்பமான பாடல் அது. நான் நிம்மதியாக கேட்டுக்கொண்டே இருந்தேன்.
0: பாடல் பிடித்திருக்கு என்ன உங்களுக்கு?
1: ஓ நல்ல, ரொம்ப பிடி, நல்ல இன்ட்ரெஸ்டான பாடல்கள்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க மருசு?
1: பாடலை கேட்பதற்கு ஹம்பான் தோட்டை ஜெமிலா தாத்தா, அரபா நகர் பரதா தாத்தா, கொழும்பு 14 முக்தாஸ் பேகம், பொத்தில் பாயிசா, அன்றாதபுரம் ஃபாரூக், ஆட்டோ விஸ்வநாதன், சின்னையா மகாதேவன், ஜின்னா, பொத்தில் பாயிசா, நோக்கல்தாசி மாவட்டத்தின் நிதான் நானா, அவர்களுக்காக உங்களுக்காக உங்கள் தெருவில் ஒரு பாடல்.
0: சரிங்க, நன்றி.
1: நன்றி.
0: சரி, இன்னும் ஒரு நேர் இருக்கிற வரையும் சேர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்
0: ரொம்ப நன்றி சதாம். அப்புறம் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க?
2: இந்த நேரத்தில் கேட்பதற்கு இனிமையான ஒரு பாடலை முடிந்தார்கள். எங்கிருக்கும் வரை திரைப்படத்தில் எங்கே நீயோ நாட்டு பாடல் அருமையாக இருக்கும். உங்களுக்கும் பிடித்த பாடல், எனக்கும் பிடித்த பாடல். அனைவருக்குரிய தாய், தந்தை, அன்பு மனைவி, பிள்ளைகள் மற்றும் வசந்த அனைவருக்கும்
0: நன்றி.
2: நன்றி சார். வணக்கம்.

0: யாரெல்லாம் இருக்காங்க? சரிங்க, நன்றி. சரி, இறுதி நேரம், வணக்கம். சரி, அவருடைய அழைப்பில் ஏதோ சிக்கல். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. இதுவரை நேர்முன் நிகழ்ச்சியில் கலந்து சிரிப்பித்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களின் நண்பன் டிஜே நந்தா. வணக்கம் நேர்களே.
1: கை குலுங்க வளையலிட்டே மலர்

நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தில் இது நேரிலிருந்து பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். யார் இது? சோமசிறை இறுதி நேரம் வந்திருக்கீங்க.

0: 2.6 to 2.8. பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: Vasantham FM 102.6 102.8 Vasantham FM
1: பல்டி பக்கிற டர்ல உடனு பல்டி.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் சூப்பர் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம் அண்ணாமலை.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும்

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

பார்க்கத்தானே போற இந்த காளியோட

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: மங்கையர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: முதல்ல காலையில எழுந்த உடனேயே மங்களகரமான வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியாக எழுந்திருந்து நல்ல நீராடி விட்டு முதல்ல காலை பொழுத துவங்குகிற போதே சுறுசுறுப்பாக ஒரு பெண் துவங்கணும். ஒரு பெண் காலையில எந்திரிக்கும் போதே பொழுது விடிஞ்சிருச்சா, அதுக்குள்ளே எந்திரிக்கணுமா அப்படின்னு எந்திரிச்சா அன்னைக்கு நாள் முழுக்க அப்படிதான் இருக்கும். அந்த நாளை வந்து மிக மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக, ஒரு பெண்ணுக்கு முதல் தேவை அப்படிங்கறது என்னன்னா சுறுசுறுப்பு. சோம்பேறித்தனம் அப்படிங்கறது அறவே இருக்கக்கூடாது. வள்ளுவ பெருந்தகை ஒரு பெண்ணினுடைய சிறப்புகளை ரொம்ப அழகா பல திருக்குறள்ல வள்ளுவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு திருக்குறள். அது என்ன அப்படின்னா, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்கார்த்து சோர்வு இழால் பெண் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறார். ஒரு பெண் என்பவள் முதல்ல எப்படி இருக்கணும்னா, தன்னை காப்பாத்திக்கணும், அதுக்கப்புறம் தான் கொண்டவனை காப்பாற்றி, அதற்கு அப்புறமா இந்த உலகத்தையே காக்கின்ற வல்லமை படைத்தவள் பெண். அவள் சோர்வில்லாம இருக்கணும் அப்படிங்கறது வள்ளுவரினுடைய வாக்கு. ஒரு பெண் சுறுசுறுப்பா இருந்தாதான் ஒரு குடும்பம் சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு பெண் அப்படியே சோம்பி போயிட்டான்னா அந்த குடும்பமே வந்து சோம்பேறித்தனத்துக்கு ஆளாகிவிடும். ஆகவே ஒரு பெண் வந்து முதல்ல காலையில எழுந்திருக்கிற போதே சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக அந்த நாளை வந்து துவங்க வேண்டும்.

நேர்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான ஒரு புத்தமுதிய ஒரு புதிய நாளின் வணக்கங்கள். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. விடியல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்க போகின்ற உங்கள் வசந்தத்தோடு தொடர்ந்து இணைந்திருக்கலாம். நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

102.6 102.8 வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கின்றோம். ஒரு புத்தமுதிய ஒரு புதிய நாளில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மே மாதம் 18 திங்கட்கிழமை அதிகாலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாள் எல்லோருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமைக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். நல்ல பல விஷயங்களை ஆரம்பிக்கின்ற, அதே போல சுப காரியங்களில் ஈடுபடுகின்ற, பிறந்த நாளை கொண்டாடுகின்ற, திருமண பந்தத்தில் இணைகின்ற, இணைய போகின்ற அனைவருக்கும் திருமண பந்தத்தை கொண்டாடுகின்ற எல்லோருக்கும் இந்த நாள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆரோக்கியமான ஒரு நல்ல நாளாக பயணிக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து உங்களுடைய வாழ்த்துக்களையும் அதே போல் நல்ல பல விஷயங்களையும் என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பை படுத்துங்க 0112 2775 0013 அதே போல 0112 2775 1111 அழைப்பை படுத்தலாம். ஃபேஸ்புக் ஊடாகவும் இணைந்து உங்களுடைய நல்ல பல விஷயங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருக்கலாம். விடியல் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக வெயிலும் வந்திருக்கிறாரு. காலை பொழுதோடு வாழ்த்துக்களோடும் பிரார்த்தனைகளோடும் இணைந்திருப்பதாக சொல்லிருக்கிறாரு. இதே போல தேவி வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வாழ்த்துக்களை சொல்லி அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு காளி முத்து. இதே போன்று இனிய காலை நேர வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் வந்திருக்கிறாரு. பன்குடாவளியைச் சேர்ந்த பார்க்கவி 2வது பிறந்த தினத்தை இன்றைய தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்களாம். அவர்களை அப்பா சுதாகர், அம்மா மேகலா, அக்கா அக்ஷியா, அண்ணா ஷர்வின், அம்மா காளிமுத்து மற்றும் உற்றார் உறவினர்கள் அனைவரும் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் அவங்களுக்கு சந்தோஷமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியினூடாக அன்பான இனிய காலை வணக்கம் சௌதரி நிகழ்ச்சி சிறப்பாகமை வாழ்த்துக்கள் ஹட்டன்லேருந்து தாங்க சுந்தரம் இணைந்திருக்கிறாரு. இதே போல அன்பான இனிய வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இதே போன்று இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு ஜனா வந்திருக்கிறாரு. இன்று 6வது பிறந்த நாளை கொண்டாடும் என அன்பு மகன் தக்ஷிகாவை குடும்பத்தில் அனைவரும் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் உங்களுக்கு சந்தோஷமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்த்துக்கள் நல்ல பல விஷயங்களை அழைப்பேற்படுத்தி பகிர்ந்து கொள்ளுங்க. அதே போல ஃபேஸ்புக் கூடாகவும் இணைந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நிரமதி காலை 5:14 நிமிடம்.

பழுது பாடலாது கண்ணால் பேசவா திரைப்படத்துக்காக ஜேவாவின் இசையில் வந்திருந்தது பாடல் கேட்டுக்கொண்டிருப்பது வசனத்தின் விடிகள் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கின்றோம். நல்ல பல விஷயங்களோடு சுப காரியங்களோடு தொடர்ந்து இணைந்திருக்கலாம். ஆரோக்கியமான ஒரு புத்தம்புதிய ஒரு புதிய ஒரு காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்கள் வசந்தத்தோடு இணைந்த நேரம் 5:25 கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து உங்களுடைய வாழ்த்துக்களையும் நல்ல பல விஷயங்களையும் அழைப்பேற்படுத்தி பகிர்ந்து கொள்ளலாம். பேஸ்புக் கூடாக இணைந்து கொள்ளலாம். நாவலப்பட்டியிலிருந்து கிருஷ்ணா இணைந்திருக்கின்றார் வாழ்த்து சொல்லி. இதே போல அன்பான வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாரு ராஜா. நம்பிக்கை கிராமம் ஹரல் சந்திர அன்பான இனிய காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு தவா வந்திருக்கிறாரு. அன்பான காலை வணக்கம், நலமான நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். மாளிகா வித்து சந்திரா மணிவண்ணன் இணைந்திருக்கிறாங்க. இதே போல யுகா வந்திருக்கிறாங்க, குட் மார்னிங் சொல்லிட்டு. இனிய காலை பொழுது வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷி குணசேகரன் கொழும்பு 15 மோதரை நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருப்பதாக சொல்லியிருக்கிறாரு. இதய ரத்தினம் 6:50 நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் ரசலக்கம குசலராஜா இணைந்திருக்கிறாரு. இதே போன்று அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பவி வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை வணக்கம் ஜிஆர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹட்டன் சலீம் இணைந்து சொல்லியிருக்கிறாங்க. ஹட்டன் கலாதேவி ஐயா துறை முருகதாஸ் சபிக்ஷன் தபிக்ஷா இணைந்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. குட் மார்னிங் சொல்லி. இதே போன்று அன்பான காலை வணக்கம் வில்லவத்த ராஜகோபால் பாலா வந்திருக்கிறாரு. அன்பான இனிய காலை வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு யாழ்ப்பாணத்திலிருந்து சுபையா வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனோ வந்திருக்கிறாங்க. இனிய காலை பொழுது வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லிட்டு பகவந்தலாவிலிருந்து ரேகா வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. எல்லோரும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து பயணிக்கலாம் வசந்தத்தின் விடுகள் நிகழ்ச்சியோடு.